வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஸ்த மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz-இல் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை கொல்லாமை 33 அதிகாரம் 9 குறட்பா.

0: கொலையையே செய்தொழிலாக உடைய மக்கள் அதன் இழிவான தன்மையை தெரிந்தவரிடத்தில் தாழ்ந்த செயலை செய்பவராகவே தோன்றுவர்.
1: கொலை

நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். நேயர்களே, இன்று மாலை 5:10 புதுடெல்லி விக்யா பவனில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் ரோஷ்கர் மேலா 2026 நிகழ்வின் நேரலினியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க இன்று காலை 6:15 பக்தி மாலை, இன்று காலை 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி பங்கேற்கும் மழலை எம் லோஹித், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தருமபுரி பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி பாரதிபுரம் SS ஜுவல்லரியின் நலம் தானி, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையத்தின் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசமுதர் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

0: 9 மணிக்கு தருமபுரி சக்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள். 9:05 வானொலியில் வசந்தம். இன்று வாழ்வை வளமாக்கும் யோகா. பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிருத்திவிராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமியில் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். 10:20 நீங்கள் கேட்டவை. காலை 10:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களோடு நேர்முகம். 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிற்றூரில் சிறப்படுது. இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்றாம்பாளையம் பிளிகுண்டு ஊர் சிறப்புகளை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் மற்றும் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். நேயர்கள் இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that India is emerging as a trusted partner to the world. Addressing Indian diaspora in Paris last night, Mr. Modi said there was a time when relations between countries were determined solely by trade. But today, trust has become just as important alongside trade.
3: Har desh reliable supply chain chahta hai. Har desh stable partnership chahta hai. Har desh ऐसे साथियों की तलाश में हैं जिन पर लंबे समय तक भरोसा किया जा सके और ऐसे समय में भारत विश्व में एक ट्रस्टेड पार्टनर के रूप में उभर रहा है.
2: Mr. Modi further said the country is investing across sectors that will drive growth, innovation and opportunity for generations to come. He said that this is a defining period in India's journey where aspirations are reaching new heights. Mr. Modi said that at the G7's meeting in Evian, he emphasized the importance of partnerships based on trust. Prime Minister said India's message to the G7 summit was clear that global governance will only be effective when it is inclusive. Earlier, Modi was welcomed with the message Bonjour Modi or Hello Modi and chants of Bharat Mata Ki Jai. The Indian community in France gathered in large numbers chanting slogans of Modi Modi and Bharat Mata Ki Jai. Prime Minister Narendra Modi has left for New Delhi after concluding his successful and productive visit to Paris, marking the third leg of his two-nation visit to France and Slovakia. In a social media post, Mr. Modi said that the India-France friendship will become even stronger in the times to come as he concludes his visit to France. Prime Minister said, "This visit to France has been extensive when it comes to engagement and outcomes." French President Emmanuel Macron recorded a special farewell video message in Hindi for PM Modi as he was wrapping up his trip to France.
4: Priye Mitre Narendra, Mujhe Bahut Khushi, we aapka Nice, Evian, or Paris. Main isse saathve daure ke liye swagat karke. France or Bharat ki dosti amarai. I hope it was correct, but my dear Narendra, dear Prime Minister, I wanted to thank you so much for your friendship. France loves you. I'm so happy you are with so many friends in Paris before leaving and going back to Delhi. I come to visit you in next February, but you are my true friend. We love you. Take care.
2: President Draupadi Murmu will attend a program marking International Sickle Cell Day in

0: The next phase of her visit, President Murmu and Prime Minister Narendra Modi will visit Paharpur village in Odisha's Mayurbhanj district tomorrow. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has approved large-scale procurement of pulses and oil seeds at the minimum support price for four states. The ministry said that the procurement will be undertaken under the price support scheme in Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. Uttar Pradesh has emerged as the biggest beneficiary under the approvals for the summer 2026 season. In Gujarat, procurement of 18,250 metric tons of moong has been approved for the summer 2026 season. The minister also approved an enhancement in the moong procurement limit for Tamil Nadu under the Rabi marketing season 2025-26 from 885 metric tons to 990 metric tons. Mr. Chauhan approved procurement of 2,115 metric tons of moong during the summer 2026 season for Haryana. In FIFA World Cup, Czechia were held 1-1 by South Africa in Group A match at the Atlanta Stadium in United States last night. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க மெய்வருத்த கூலி தரும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்னும் உலக புதுமறையாம் திருக்குறள் வழியே மனித வாழ்வின் உழைப்பின் முக்கியத்தை நாம் அறிவோம். கடமையச்சை பலனை எதிர்பாராதே என்று கீதை சொன்னாலும் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருபடி மேல் சென்று உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். விதியே விதியே என்று வீட்டுக்குள் இருந்தால் வயிறு நிறையுமா என்பார்கள் கிராமத்து மக்கள். மேலும் வியர்க்க உழைத்தால் வியாதி இல்லை என்பார்கள். உழைப்பு என்பது ஊதியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, உடல் நலத்தையும் அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் தன் உழைப்பையும் நம்பி காலம் நேரம் இலாப நட்டம் கணக்கு பாராது உழைக்கும் உழவன் தன் உடலை வருத்தி வியர்வை துளிகளை சிந்தி விளையும் பயிருக்கு உரமாக்கி பலன் பெறுவது தன் உடலை வருத்தி உழைப்பதால் தான். அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் உழைச்சா உயர்வம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் என்று தன் பாடல் வரிகளால் சுட்டி காட்டியவர். உழைப்புக்கு பகையான சோம்பலையும் தூக்கத்தையும் முதலில் நம்மை விட்டு விரட்ட வேண்டுமென்றார். உதாரணமாக ஆன்மீக அன்பர்களுக்கு சிவபக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் இறந்து விடுவான் என்பது விதி. ஆனால் அவனுடைய ஓயாத பக்தியும் இறை நம்பிக்கையும் தன்னை வருத்தி லிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை உச்சரித்து மரணத்தின் பிடியில் இருந்து தப்பி என்றும் மார்க்கண்டேயனாக வாழ்கின்ற சிறப்பினை பெற்றான். அது இறை நம்பிக்கையோ வாழ்க்கையோ ஓயாத உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வேண்டும். வாழ்வில் சிகரம் தொட்ட மாமனிதர்கள் அத்தனை பேரும் ஓயாது உழைத்தவர்களே என்பதை அறிய வேண்டும். நமக்கு அந்நியரிடமிருந்து தேசத்தின் விடுதலையை பெற்றுத்தர அண்ணல் காந்தியடிகளும் அவரோடு அகிம்சை வழியே போரிட்ட அத்தனை பேரும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்ததுதானே. தன் செந்நீரை வேர்வை நீராய் சிந்தியதால் தானே நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதனுள் இருக்கிற உழைப்பை தியாகத்தை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து சிரமப்பட்டு உழைத்து அந்நாட்டின் அதிபரானார் என்பதும் சரித்திரம் கூறும் உண்மையே. அதுபோல இரவை பகலாக மாற்றும் மின்சாரத்தை மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு வெற்றியை தராவிட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின உழைப்பால் கண்டுபிடித்த மின்சாரம் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றி தரும். கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. வாழ்வின் உயர்வின் ரகசியம் உழைப்பில்தான் உள்ளது. முயன்று முடங்கள் குற்றமில்லை, முயலாது முடங்கள் குற்றமாகும். இயன்றதை செய்தல் உயர்வாகும், இயலாததை எண்ணுதல் இழிவாகும்.

0: இயற்கையெல்லாம் யாரிடம் பாடம் கேட்டு தன் கடமை செய்கின்றன. ஓயாமல் உழைப்பதில் சூரியன் என்பார்கள். எல்லோருக்கும் ஞாயிறு விடுமுறை, ஞாயிற்றுக்கு ஏது விடுமுறை என கேட்பது போல அயராத உழைப்புக்கு ஆதவன் ஆதாரம்தான். எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என மன உறுதியோடு முயற்சி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். சிகரம் தொட உழைத்து முயற்சி செய், உன் முயற்சி வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் நீ பயிற்சி செய் என்பது வெற்றி பெற உழைப்பவரின் அடிநாதமாகும். மெய்வரித்தி உழைத்தால் நினைக்கின்ற இலக்கை அடையலாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆறு மணி 15 நிமிடம். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை. பக்திமயமான பாடல்கள் உங்கள் செவிகளுக்காக விருந்தளிக்க காத்திருக்கிறது. உங்களை பக்தி கடலில் ஆழ்த்த முதல் பாடலாக பி. சி. சுயிலா பாடியிருக்கக்கூடிய பாடல் தாயே மீனாட்சி என துவங்கும் பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 6:25. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கர்த்தரின் கரம் என துவங்கும் பாடல், இப்பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் ஏ பெக்மேன், ஜெயகீதன் ஆகியோர். கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பேலஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

6:29 கேட் ரசித்து கொண்டிருக்கிறோம். இது பக்தி மாலை. நேர்களே, இன்று காலை 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மரளை மொழி. இன்று பங்கேற்கும் மரளை எம் லோஹித். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சாதனா சர்க்கம் பாடியிருக்கக்கூடிய முகுந்தா என துவங்கும் பாடல்.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தருமபுரி வேளாண் உதவி இயக்குனர் தர கட்டுப்பாடு என் மதுபாலன் அவர்கள்.
2: இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வந்து பயிர் செய்ய போறீங்க அப்படின்னா உங்கள் நிலத்திற்கு சத்து இருக்கா, மண் பரிசோதனை செஞ்சுருக்கீங்களா, அந்த மண் பரிசோதனையில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு சமயத்தில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படியாப்பட்ட நிலத்தை வந்து நம்ம எப்படி மேம்படுத்துறது, அதை வந்து மேம்படுத்தி பயிர்களை இயற்கை விவசாயத்திற்கு எப்படி கொண்டு வர்றது என்பதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. குறிப்பாக செம்மண் பூமிக்காரங்க, சரளை மண் உடையவங்க நான் சொல்லக்கூடிய வரிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணுங்க. ஏன்னா நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம்னா பயிர் பண்ணுறதுக்கு முன்னால் அடி உரமாக என்னென்ன போட போகிறோம், இந்த பயிருக்கு முன்னால் எந்த பயிர் போட்டோம், அந்த பயிர் வந்து என்ன வகையான சத்துக்களை எல்லாம் நிலத்துலேருந்து உறிஞ்சி இருக்குது, அதை மறுபடியும் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எப்படியெல்லாம்ன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இதற்கு தான் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் என்று பெயருங்க. இப்போ ஒரு ஏக்கராவுக்கு நம்ம தொழு உரம் போடணும்னா குறைஞ்சபட்சம் 4-5 டிராக்டர் லோடு தொழு உரம் தேவைப்படுதுங்க. அதுவும் குறிப்பாக நாட்டு தொழு உரம் கிடைச்சா, நாட்டு பசுமாட்டினுடைய தொழு உரம் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா மற்ற மாடுகளினுடைய பசுமாட்டு இது கிடைச்சாலும் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு டிராக்டர் லோடு வாங்கிறதுக்கு 1,500-2,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த சமயத்தில் இந்த தொழு உரம் கிடைக்காம போகுதுங்க. அதே சமயத்தில் கிடைக்கக்கூடிய மாட்டு தொழு உரம் ஈரமாக இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து அப்படியே கொட்டினோம்னா அந்த ஈர தொழு உரத்தில் நிறைய

0: புழுக்கள் வேற வந்திருக்குங்க. இந்த புழுக்களால் நமக்கு வந்து பின்னால் வரக்கூடிய பயிர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணுதுங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் தென்னை மரம் இருந்தாலும் சரி அதில் வந்து நிறைய பிரச்சனை வருதுங்க. இந்த புழுக்கள் தான் பின்னால் வந்து தென்னை மரத்தில் வந்து காண்டா மிருகமண்டாக மாறுதுங்க. ஆகவே தான் நான் சொல்கிற வழிமுறையை நீங்கள் பின்பற்றி தொழு உரத்தை ஊட்டமேற்றே தொழு உரம் செய்யுங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல் ஸ்டெப்பு தொழு உரத்தை வந்து 4 டிராக்டர் லோடு வாங்கக்கூடிய இடத்துல வந்து 2 டிராக்டர் லோடு வாங்குங்க. அதில் 1 டிராக்டர் லோடை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் நிலத்தில் கீழே வந்து பிளாஸ்டிக் பாய் நல்லா விரித்து 1 டிராக்டர் லோடை வந்து நல்லா கொட்டி நல்லா பரப்பி வச்சுருங்க. பரப்பிட்டு நல்ல ஈரம் குறைஞ்ச மாதிரி இருக்கிற சமயத்தில் அதில் வந்து மெட்டாஒரைசியம் என்ற பசும் பூஞ்சாணத்தை 1 கிலோ வாங்கி அது தண்ணியில் கலந்து அதை அப்படியே நல்லா தெளித்து விட்டுருங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, அந்த தொழு உரத்தில் புழுக்கள் இருக்கும், அந்த புழுக்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த மெட்டாஒரைசியம் ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்க. 1 அசோஸ்பைரிலம் 2 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 2 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 25 கிலோ, இல்லைனா 50 கிலோ கூட வச்சுக்கலாம். புங்கம் புண்ணாக்கு 25 கிலோ, கடலை புண்ணாக்கு 25 கிலோ. சப்போஸ் வந்து விலை குறைச்சலில் எள்ளு புண்ணாக்கு கிடைக்குங்க, கடலை புண்ணாக்கு இல்லைன்னா எள்ளு புண்ணாக்கு இல்லைன்னா தேங்காய் புண்ணாக்கு 25 கிலோ, ஏதாச்சும் 1 இதை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் வேம் 1 கிலோ, ட்ரைக்கோடர்மா விருடி 1 கிலோ. அப்புறம் வந்து இதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான பொருள் வந்து பஞ்சகாவியா 1-3 லிட்டர், அப்படி இல்லைன்னா இஎம் கரைசல் 1-2 லிட்டர், அது இல்லைன்னா ஜீவாமிரி தான் 10 லிட்டர். இது எல்லாம் இருந்ததுன்னா போதும், நம்ம ஊற்றமீற்றிய தொழு உரத்தை தயார் பண்ணிடலாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பிளாஸ்டிக் சாக்கில் விரிப்பில் வந்து இந்த டிராக்டர் லோடை வந்து கொட்டியிருக்கிறோம். கொட்டின உடனே மெட்டாஒரைசியம் பூஞ்சானத்தையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த இதை வந்து அப்படியே மண்வெட்டியால் எப்படி மணல் சிமெண்ட்டு கொத்தனாருங்க கலக்கிறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே வரணுங்க. இவை கலந்து விட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வேப்பம் புண்ணாக்கு 25 கிலோ, புங்கம் புண்ணாக்கு 20 கிலோ, கடலை புண்ணாக்கு 25 கிலோ, அப்படி கடலை புண்ணாக்கு கிடைக்கலன்னா எள்ளு புண்ணாக்கு 25 கிலோ, இதை வந்து அதோட போட்டு நல்லா கலக்கணுங்க. கலக்கிட்ட பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா பஞ்சகாவியா, அது மேலே பஞ்சகாவியாவை 2 லிட்டர் எடுத்து அப்படியே தெளித்து விடணுங்க. இந்த அசோஸ்பைர் இல்லம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனஸ், வேம் இந்த நாளையும் ஒரு பிளாஸ்டிக் பேசனில் நல்லா கலந்துக்கிட்டு இந்த தொழு உரத்தோட போட்டு மறுபடியும் நல்லா பரட்டி விடணுங்க. பரட்டி விட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, இதன் மேலே நீங்கள் வந்து பஞ்சகாவியா 2 லிட்டர் நல்லா தெளிக்கலாம். ஒரு சமயம் பஞ்சகாவியா இல்லைன்னா ஈயம் கரைசல் இருந்தாலும் அதையும் 2 லிட்டரு நல்லா தெளிக்கலாங்க. இப்போ இத்தனை பொருளையும் நம்ம போட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு பரட்டி விட்டு இதை என்ன பண்ணணும்னா நல்லா மூடி வைக்கிறங்க. மூடிறதுன்னா எப்படி பண்ணலாம், செலவில்லா தொழில்நுட்பம்னா தென்னை கீற்றுகளை எடுத்துட்டு வந்து அதன் மேல நல்ல அடர்த்தியா மூடிருந்தங்க. ஏன்னா மழை தண்ணி போகாம பனிபடாராம நல்லா மூடி விட்டுட்டு வந்து ஒரு 10-15 நாள் அப்படியே வச்சிருந்தோம்னா அதனுடைய வெப்பத்தினால அது வந்து தொழு உரம் ஊட்டமேற்றிய தொழு உரமா மாறிட்டு இருக்குங்க. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா 15 நாள் எடுத்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டு பஞ்சகாவியத்தை மேல தெளிக்கணுங்க. அது இந்த தொழு உரத்தை எப்ப பயன்படுத்தணும்னா, நாளைக்கு நீங்க பயிர் நட போறீங்க, அடி உரமா போட போறீங்கன்னா அப்போ உங்க நிலத்துல வந்து ஈரம் இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மேம்பட்ட தொழு உரத்தை நிச்சயமா அப்படியே வயல் பூரா தெளிக்கலாங்க. அப்படி தெளிச்சீங்கன்னா உங்க மண்ணுல இருக்கக்கூடிய பாக்டீரியா ரொம்ப வளம் பெறுங்க. அதே சமயத்துல மண்ணுல இருக்கக்கூடிய பூஞ்சி பூஞ்சானம் நோய் போன்றவையெல்லாம் கட்டுப்படுங்க. எப்படி கட்டுப்படுங்கன்னா, சூடோமோனஸையும் கொடுக்குறோம், வேம் கொடுக்குறோம், வேப்பம் புண்ணாக்கும் கொடுக்குறோம், இதனால வந்து வர்றது தவிர்க்கப்படுதுங்க. ஆகவே இந்த ஊட்டமேற்றிய தொழு உரத்தை செம்மண் பூமி வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தணும் என கூறிக்கொண்டு, இதில் ஏதேனும் ஐயம் இருந்தால் 9751565612 என்ற எண்ணிற்கு ஐயம் போக்கி இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்கினார் ஓய்வு பெற்ற தருமபுரி வேளாண் உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு என் மதுபாலன் அவர்கள்.

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், EEE, சிடி.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
3: நேர்களே, இன்று காலை 6:55 தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை புலி இன்று பங்கேற்கும் மழலை எம் லோகித். நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைகளுக்கு அங்கிருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பையை எப்படி பிரிக்கணும், 4 வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.
1: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான

உரிமை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு,
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: வணக்கம் நேர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலைமை நிகழ்ச்சி. இன்றைய மழலைமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை எம் லோகித். வணக்கம் லோகித்.
4: வணக்கம் சார்.
3: லோகித் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: ஆ, நல்லா சிச்சுட்டு அழகாக வந்திருக்கீங்க. லோகித், நீ என்ன லஞ்ச் பாக்ஸ் என்ன எடுத்து வந்திருக்கிற?
4: இன்னைக்கு ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிட்டோம்.
3: அப்படி அந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வருவீங்களா?
4: அப்படித்தான்
3: நம்ம கிட்ட சாப்பிட்டுருவாங்க, ஆனால் அவங்க நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. இங்கே என்ன சொல்ல போகிறீங்க லோகித்? நீங்கள்
4: கதை சொல்ல போகிறேன்.
3: அப்படியா, இங்கே சொல்லுங்க. அழகா
4: ஏன் அழுகிறாய்? அழுவியை எப்படி நிறுத்துவது? நான் ஆடவா, நான் பாடவா? அட மாவில் கத்திரிக்காய் விழுந்து விட்டது, அட தம்பி சிரித்து விட்டான்.
3: முடிஞ்சு போச்சா?
4: அவள் தான்
3: சின்ன கதையை சொல்லிட்டேன். சரி, அடுத்து பாட்டு பாடு.
4: சின்ன

0: பக்தி படம் ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: அப்படியா, முருகன் கோயில் போயிருந்தீங்களா? நீங்க
1: போனதில்ல.
0: போனதே இல்லையா? ஆனா முருகன் பாட்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்த முருகன் பாட்டுலாம்?
1: செல்லையில பார்த்து நாங்க பாடுவேன்.
0: சரி, அழகா பேசிட்டீங்கல்ல. இப்ப மேட்டூர் பக்கம் தானே இருக்குது குஞ்சாண்டியூர். மேட்டூர் போய் என்ன பண்றீங்க?
1: மேட்டூர் போய் விளையாடுவாங்க. மேட்டூர்ல போய் டேம் பார்ப்போம். டேமுக்குள்ள மீன்லாம் இருக்கும், பாம்பு இருக்கும்.
0: ஓ, இதெல்லாம் இருக்குது. சரி, மீன் எல்லாம் பிடிக்கிறீங்களா?
1: பிடிக்கிறது இல்லை.
0: பிடிக்கிறது இல்லை. இங்கதான் மீன்லாம் நிறைய சாப்பிடுவாங்களே, என்ன பண்ணுவீங்க?
1: கொடுத்தா சாப்பிடுவோம்.
0: கொடுத்தா சாப்பிடுவீங்க. மீன் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து தூர போட்டு

0: பெரிய மீன் எடுத்து லபக்கன வாயுக்குள்ள போட்டுவீங்களா?
1: ஆமா.
0: ஆஹா, யார் முள்ளெல்லாம் எடுத்துறது உனக்கு? மீன் இருக்கிற முள்ளெல்லாம்?
1: அம்மா.
0: சச்ச, நல்லா சாப்பிடுங்க. சரிங்க லோகித், இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டிச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸாக என்ன பண்ண
1: போகிறீங்க? திருடலாம் பிடிச்சி ஜெயிலில் போடுவேன்.
0: ஊருக்குள்ளேயே இருந்தால் என்ன ஆகும் அவங்க?
1: ஊருக்குள்ளேருந்தா நிறைய திருத்து போவாங்க, அதனால நான் பிடிச்சிட்டு போ.
0: அதனால் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருங்க. நீங்கள் ஜெயிலே இறங்க, ஊருக்குள்ளேயே வராதுங்க அப்படின்றீங்களா?
1: ஆமாம்.
0: சரிங்க லோகித், நீங்கள் பட்டிச்சு ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியகம் வர தருமபுரி பண்பை 102.5 உங்களை வர வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
0: இணையணைகளே, இன்றைய மலாலய மேல்சை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை எம் லோகித்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்ட், என்ன சோர், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்ட், என்ன சோர், சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: என் மனைவி கருவுற்றிருந்த சமயம் அது. நான் பள்ளி மாணவன். அச்சமயம் புலனடக்கம் என்பது என்னிடம் இல்லாமல் போனது. அதனால் நான் அவமானம் அடையவும் நேர்ந்தது. எனது கடமைகளை நான் நன்கு உணர்ந்திருந்தேன். அதே கடமைக்காக என் சுக துக்கங்களை இழக்க தயாராக இல்லை என்பதே உண்மை. பெற்றோரிடம் மரியாதையும் பக்தியும் கொண்டிருந்தேன். அது சிரவணன் கொண்டிருந்த பித்ரு பக்தியை போன்றது அல்ல. சிரவணனைப் போன்று பெற்றோரிடம் பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதுதான் வாழ்க்கையில் முக்கிய கடமை என்றும் நினைத்திருந்தேன். அதையே மறக்கடிக்கும் அளவிற்கு என்னிடம் இருந்தது காமம். குழந்தை பருவம் முதல் நான் கொண்டிருந்த உறுதியை குலைத்துவிட்டது அது. தினந்தோறும் இரவு தந்தையின் கால்களை பிடித்து விடுவேன். அப்போது கைகள் தானாக தன் வேலையை செய்து கொண்டிருக்கும். ஆனால் மனமோ மனைவியை நினைத்து கொண்டிருக்கும். என் பணி முடிந்தவுடன் என் அறைக்கு சென்று விடுவேன். தந்தைக்கு உலகில் உள்ள அத்தனை விதமான வைத்தியங்களையும் செய்தாயிற்று. ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், ஆங்கில வைத்தியம் என்று எதுவுமே பலன் அளிக்கவில்லை. மேற்கொண்டு எந்த வைத்திய முறையை மேற்கொண்டாலும் எனது தந்தையின் வயது காரணமாக அவைகள் பலன் தராது என்று எங்கள் குடும்ப வைத்தியர் தெரிவித்துவிட்டார். மும்பைக்கு சென்று வைத்தியம் பார்த்தால் தந்தைக்கு குணமாகிவிடும் என்பது எனது எண்ணம். ஆனால் அவரது மரணம் ஏற்கனவே முடிவாகிவிட்ட ஒன்று என்பதால் அப்போது யாருக்குமே அதற்கான தீர்வு எது என்று தெரியாமல் போய்விட்டது. நீண்டகாலம் நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்லாமல் போனது. நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மிக மோசமாகிக் கொண்டே வந்தது. இயற்கை உபாதைகளை கூட படுத்த வாக்கிலேயே செய்ய வேண்டியிருந்தது. ஆனாலும் என் தந்தை அதை செய்ய ஒப்பவில்லை. உடல் சுத்தம் முக்கியம் என்று நினைத்த அவர் தானே சென்று அவைகளை செய்து கொண்டார். மனிதனுக்கு சுத்தம் அவசியம்தான். தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நோயாளிக்கு அதிக தொந்தரவு இல்லாமலும் இருக்க வேண்டுமே. மேலை நாட்டு சுத்தங்கள் வைஷ்ணவ ஆச்சாரத்திற்கு முற்றிலும் மாறானது என்பது அவரது எண்ணம். அத்தனை முடியாத நிலையிலும் தன் இயற்கை உபாதைகளுக்கு அவர் எழுந்து சென்று வந்தது எனக்கு வியப்பாகத்தான் இருந்தது. என் தந்தையின் உடல்நிலை மேலும் சீர்கட ஆரம்பித்தது. அவரை காண்பதற்காக சித்தப்பா ராஜ்கோட்டிற்கு வந்திருந்தார். சகோதரனின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த சித்தப்பா அவரை விட்டு விலகாமல் அருகிருந்து கவனித்துக் கொண்டார். எங்களை ஓய்வு எடுத்துக் கொள்ளும்படி கூறி அனுப்பிவிட்டு கண் விழித்து என் தந்தையின் அருகிலேயே அமர்ந்த வண்ணம் இருந்தார். அன்றும் என் பணிகளை முடித்துக் கொண்டு என் அறைக்கு திரும்பிவிட்டேன். 11 மணி வரையிலும் தந்தையுடன் இருந்தேன். என் அறைக்கு திரும்பிய சில நிமிடங்களில்

0: வேலைக்காரன் அழைத்தான். மிகவும் ஆபத்தான நிலை, வாருங்கள் என்றான். முன்பே அவரின் உடல்நிலை பற்றி அறிந்திருந்த நான் உண்மையை அறிந்து கொள்ளும் பொருட்டு என்னாயிற்று என்று வினவினேன். தந்தை காலமாகிவிட்டார் என்ற விஷயத்தை தெரியப்படுத்தினான். எனக்கு எனது நிலையை நினைத்து அவமானமாக இருந்தது.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: 7:04 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக
3: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
5: இன்று June 19.
6: கணிதவியலாளர், தத்துவவியலாளர் மற்றும் இயற்பியலாளர்.
7: கணிப்பான்கள் மற்றும் பால்ம இயக்கவியல் கண்டுபிடிப்பு இவரது பங்களிப்பில் குறிப்பிடத்தக்கது.
6: 16 வயதில் வடிவவியலில் சாதனை நிகழ்த்தியவர்.
7: அழுத்தத்தின் அலகு SI என்றும் பாஸ்கல் நிரலாக்க மொழி என்ற கம்ப்யூட்டர் லாங்குவேஜிற்கு இவருடைய பெயர் வைத்து பெருமைப்படுத்தினர்.
6: பிரான்ஸ் நாட்டு கணிதத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிளைஸ் பாஸ்கல் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1623. பேராசிரியர், திராவிட மொழி ஆய்வாளர் மற்றும் அறிவியலாளர்.
6: அமெரிக்க மொழியியல் குழுமத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது இந்தியர்.
7: ஹைதராபாத்தில் உள்ள உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையை தொடங்கியவர்.
6: இவருடைய ஆய்வுகள் பெரும்பாலும் மொழிகளின் ஒளிகள் பற்றியதாக இருந்தது.
7: ஸ்காட்லாந்து எடின்பரோ பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரிய ப. கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1928.
7: எழுத்தாளர் மற்றும் இலக்கியவாதி.
6: குடிபெயர்வுகளை கதைக்களமாக கொண்டு எழுதியவர். சர் பட்டம் பெற்றவர். பிரான்சின் கலை மற்றும் எழுத்திற்கான கௌரவ அமைப்பில் இவருக்கு கமாண்டர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது.
7: புக்கர் பரிசு வென்ற இந்தியாவில் பிறந்த பிரிட்டானிய எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி என்று பரவலாக அறியப்பட்ட சர் அகமத் சல்மான் ருஷ்டி பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1947.
7: உலகெங்கிலும் உள்ள பாலியல் வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களை காப்பதற்காகவும் இந்த குற்றங்களை ஒழிப்பதற்காகவும் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் தைரியமாக வாழ்வதற்காக ஊக்குவிக்கிறது.
6: இந்நாள் பாலியல் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது.
7: ஐக்கிய நாடுகள் பொது சபையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்நாள் பாலியல் வன்முறை மற்றும் மோதல்களை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம்.
6: அறிவாள் உயிரணு நோய், அதாவது SCD என்பது மரபணு நோய்களில் மிக முக்கியமானது.
7: SCD நோய் குறித்தும் அதன் சிகிச்சை முறைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 2009 முதல் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
6: இன்று உலக அறிவாள் உயிரணு தினம்.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
8: Students, listen carefully.
9: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
10: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
11: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
12: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
11: கோல்டு பர்ச்சேஸா?
12: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
13: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
11: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
12: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
11: நானும் செல்வ மாளிகை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, CT.
1: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: TRIPLS தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: நேரம் காலை 7:10. நேயர்களினை கேட்கலாம்.
3: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த உலகத்திலே உண்மையை சொன்னால் பலருக்கு பிடிப்பதில்லை, மாறாக புகழ்ச்சியாக பேசினால் பலர் உருகி போய்விடுகிறார்கள். மாபெரும் எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய கிங் லியர் எனும் நாடகத்தில் ஒரு அற்புதமான கதையை எழுதியிருப்பார். லியர் என்கின்ற மன்னனுக்கு 3 மகள்கள். தன்னுடைய நாடு நகரங்களையெல்லாம் 3 மகள்களுக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். யார் என்னை குறித்து சிறப்பாக சொல்கிறீர்களோ அவர்களுக்கு நான் என் நாடு நகரங்களை பிரித்து கொடுக்கிறேன் என்று சொன்னார் அந்த லியர் என்கின்ற மன்னன். போதாதா, முதல் மகள் வந்தாள். வந்து தன் தந்தையிடம், நீங்கள் என்றால் எனக்கு உயிர், நீங்கள் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது, நீங்கள்தான் என் முகம் முகவரி என்றெல்லாம் சொன்னாள். மகிழ்ந்து போய்விட்டார் அந்த மன்னன். அந்த நாட்டின் பெரும்பகுதியை தன் மூத்த மகளுக்கு கொடுத்து விட்டார். அடுத்ததாக 2வது மகள் வந்தாள். அவள் சொன்னாள், அக்கா சொன்னது அத்தனையும் உண்மை, ஆனால் அதை தாண்டி என் உலகமே நீங்கள்தான், உங்களால் தான் நான் இந்த உலகத்துக்கே வந்தேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு இணையான மன்னன் யாரும் இல்லை என்று புகழ்ந்து சொன்னாள். அடடா அற்புதம், அவளை விட நீ நன்றாக சொல்கிறாய் என்று சொல்லி அந்த நாட்டின் மற்றொரு பெரும்பகுதியை 2வது மகளுக்கு கொடுத்து விட்டார் அந்த லியர் என்கின்ற மன்னன். 3வது மகள் என்ன சொல்லுவாள் என எதிர்பார்த்து காத்திருந்தான் மன்னன். 3வது மகள் பெயர் கார்டிலியா. அந்த மகள் வந்தாள். ஒரு தந்தையை ஒரு மகள் எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ அவ்வளவு நான் நேசிக்கிறேன், என் இதயத்தில் எவ்வளவு தந்தைக்கு இடம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்று பதில் சொன்னாள் அவள். அதற்கு அந்த மன்னன், அவ்வளவுதானா, நீ சொன்ன பதில் எனக்கு விருப்பமில்லை, சரியாக சொல் என்று அந்த மன்னன் சொல்கிறான். அதற்கு அந்த 3வது மகள் கார்டிலியா கேட்கிறாள், அப்பா 2 சகோதரிகள் சொன்னது பொய், உங்களை மட்டுமே அவர்கள் நேசிப்பதாக இருந்தால் எதற்கு அவர்கள் திருமணம் செய்திருக்க வேண்டும், அப்படியானால் அவர்களுடைய கணவன்களையும் அவர்கள் நேசிக்கிறார்கள், அவர்களுடைய குழந்தையையும் அவர்கள் நேசிக்கிறார்கள், இத்தனை பேர்களை நேசிக்கிற அவர்களுடைய இதயத்தில் உங்களுக்கு மீதி இருக்கிற இடம் குறைவுதானே என்று பதில் சொல்கிறாள். உண்மையை அந்த மன்னனுடைய மனம் ஏனோ ஏற்க மறுக்கிறது. இல்லை இல்லை, நீ சொன்ன பதில் எனக்கு திருப்தி கொடுக்கவில்லை, மீதமிருக்கிற நாடுகளையும் நகரங்களையும் எனது 2 மூத்த மகள்களுக்கே நான் கொடுத்து விடுகிறேன் என்று கோபமாக சொல்லிவிட்டார் அந்த மன்னன். அந்த லியர் மன்னனைப் போல உண்மையை ஏற்றுக்கொள்ள பலர் தயாராக இல்லை, புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு காதலன் தன் காதலியை பார்த்து சொன்னான், உன்னை தேன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்றான். ஏன் என்று அவள் கேட்டாள், தேன் இனிப்பானது, மிக மிக சுவையானது, ஆனால் அன்பே அந்த தேனானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சாப்பிட்டால் அது திகட்டிவிடும், நீ தேனை விட உயர்ந்தவள், நீ எனக்கு தண்ணீர் போன்றவள், எப்போதும் என்னோடு இருப்பாய், தினம் தினம் எனக்கு நீ தேவைப்படுவாய், ஒருபோதும் நீ எனக்கு திகட்ட மாட்டாய், என் அன்பு காதலியே, நீ எனக்கு தேன் போன்றவள் அல்ல, தண்ணீர் போன்றவள் என்று சொன்னான் அந்த காதலன். அவன் சொல்லை கேட்டு தண்ணீரை போல குளிர்ந்து விட்டாள் அவன் காதலி.

0: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீலா வினோதன்.
1: நேர்களை, நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்

0: பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க,
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்,
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99%
3: தருமபுரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
13: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
14: நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் அவனது ஜீரண சக்தியில்தான் அடங்கியுள்ளது. ஒருவருடைய ஜீரண மண்டலம் சரியாக இருந்தா கடைசி மூச்சு வரைக்கும் எந்த நோயுமே வராது. எல்லா நோய்க்கும் அடிப்படை அஜீரண பிரச்சனை தான். சரியா ஜீரணமாகாத உணவு உடலில் கெட்ட கொழுப்பாக தங்கிவிடும். LDL-னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, அதோடு உடலில் அங்கங்கு வலி வருவதற்கு, அதாவது முட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி, எல்லாத்துக்கும் சரியான ஜீரணமின்மையே தான் காரணம். அஜீரண பிரச்சனை இருப்பதால் தான் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், தைராய்டு போன்ற பல குறைபாடுகள் வருகிறதுன்னு கூட சொல்லலாம். கட் வந்து நம்மளுடைய 2வது மூளை அப்படின்னு சொல்றாங்க. செரிமானம் சீராக இல்லைன்னா நரம்பு மண்டல பாதிப்புகள் மூளையினுடைய செயல்பாடுகளில் கூட குறைவு ஏற்படுத்தலாம். இந்த கால செடென்டரி லைஃப் ஸ்டைல்னாலையும் முறை தவறிய நேரம் தவறிய உணவு வழக்கத்தாலும் நம்மள நிறைய பேருக்கு ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாவே இல்லை. அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டஸ், நெஞ்சரிச்சல் போன்ற வாயு பிரச்சனைகள் ரொம்ப காமனா எல்லா வயதினருக்கும் இருக்கிறத இப்ப நம்ம பாக்குறோம். உணவு உண்டவுடன் சிலருக்கு வயிறு உப்புசம், ப்ளோட்டிங் ஏற்படுவதும் நாம நிறைய கேள்விப்படுறோம். ஜீரணம் சரியா இல்லைன்னா மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல், பலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. நாட்பட்ட மலச்சிக்கல்

0: என்ன ஆகும்னா பைல்ஸ்ல கொண்டு போய் விட்டுரும். இது பலருக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கூட போய்விடும். சிலருக்கு சாப்பிட்டு உணவு செரிமான ஆனதுக்கு அப்புறம் ஏப்பமே வராது, சிலருக்கு தொடர்ந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே ஜீரண பிரச்சனையினுடைய ஒரு அறிகுறி. அஜீர்ண பிரச்சனை உள்ளவர உடலில் உள்ள எல்லா நோயும் அப்படியே இருந்துட்டே தான் இருக்கும், கடைசி வர மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இதற்கு தீர்வா நாம நம்ம ஜீரண மண்டலத்தை சரி செய்துட்டோம்னா ஒட்டுமொத்த உடலையுமே ஆரோக்கியமாக்கிடலாம். ஜீரணம் சரியாக நடக்க பல என்சைம்ஸ், நொதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸ் நமது உடலில் உற்பத்தி ஆகிறது. லிவர் ஒரு முக்கியமான உறுப்பு, ராஜ உறுப்புகள்ல லிவர் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. லிவர் பித்த நீரை உற்பத்தி செய்யும், உற்பத்தி செய்து அதை கேல்பிளாடர்ல பித்த பையில சேமிச்சு வச்சுக்கும். உணவு உட்கொண்ட பின் அந்த பித்த நீரை கேல்பிளாடர்லிருந்து வெளியேற்றி உணவை ஜீரணித்து சிறுகுடல், பின்னர் பெருங்குடலுக்கு அனுப்பி முழுவதும் செரிமானமான பின் உணவில் உள்ள சத்துக்கள் குடலால் உரியப்பட்டு கழிவுகள் மலமாக வெளியேறுகிறது. இதுதான் கரெக்டான ஒரு செரிமானத்துக்கான ஒரு ப்ராசஸ். த்ரிகோண ஆசனம், இது ஒரு சைட் பெண்டிங் ஆசனம். இதனால என்ன ஆகுதுன்னா லிவர் கேல்பிளாடர் மெரிடியன்ஸ் நன்கு தூண்டப்பட்டு ஜீரணம் ஊக்குவிக்கப்படுகிறது. வக்கராசனம், ஸ்பைனல் ட்விஸ்ட், உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் இது. இதன் மூலம் இடுப்பு பகுதி நன்கு வளைக்கப்பட்டு ட்விஸ்ட் ஆகி வயிறு லேசான ஒரு உணர்வு கிடைக்கும். வஜ்ராசனம், ஜீரணத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த வஜ்ராசனம். வஜ்ரம்னா டைமண்ட், உடல் உறுதியாக வைரம் போலாக இந்த வஜ்ராசன பயிற்சி உதவி செய்யும். செரிமானம் நல்லா நடந்தாலே உடல் வந்து உறுதியாயிடும். உணவு உண்ட பின் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனம். வயிறு காலியாக இருக்கும் போதுதான் பொதுவாக எல்லா ஆசனமும் நம்ம செய்யறோம், ஆனா இந்த வஜ்ராசனம் மாத்திரம் வயிற்றில் உணவு இருந்தாலும் நாம் இந்த வஜ்ராசன பயிற்சி செய்யலாம். மண்டி போட்டு இடது கால் பெருவிரல் வலது கால் பெருவிரல் மேல் வைத்து சும்மா கண்ணை மூடி ஒரு 5-10 நிமிஷம் அமர்வதுதான் இந்த வஜ்ராசனம் எனக்கூடிய ஆசனம். இப்படி அமர்ந்தாலே போதுங்க, 5-10 நிமிஷத்துல நம்மளுடைய வயிறு உப்புசம் குறைஞ்சு நல்ல ஜீரணமாகி வயிறு லேசாவத உணர முடியும். நவுகாசனம், புஜங்காசனம், தனுராசனம் போன்ற பல ஆசனங்கள் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை உதவுவதற்கு உதவுகின்றன. இந்த ஆசனங்கள் நவுகாசனம், புஜங்காசனம், தனுராசனம் போன்றவை வயிற்றை அழுத்தி செய்யக்கூடிய ஆசனங்கள். இவை வயிற்றை அழுத்தி செய்யும் போது இந்த ஆசனங்கள் எல்லாமே செரிமான பிரச்சனைக்கு நன்கு உதவி செய்யும். குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேரம் காலை 7:32. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேர்களே, இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா, இந்த ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இந்த ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதே இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவிப்பினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சியின் நிறைவில் அறிவிக்கப்படும். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பரம்பொருள் என்ற திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் மதன் கார்கியின் பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், யுவன் சங்கர் ராஜா இணைந்து படைக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
5: நேரம் காலை 7:39.
6: நேர்கள் கவனத்திற்கு, தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் இன்று காலை 10 மணிக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அக்கவுண்டன்ட், மேலாளர், விற்பனையாளர், மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ், சூப்பர்வைசர், மெக்கானிக் மற்றும் பல பணிகளுக்கு வேலைவாய்ப்பு நடைபெறுகிறது. கல்வி தகுதியை பொறுத்தவரை பள்ளிப்படிப்பு, டிப்ளமோ மற்றும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்துள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். தகுதியும் விருப்பமும் உள்ள வேலை தேடுபவர்கள் தங்களது கல்வி சான்றிதழ்கள், சுய விவர

0: குறிப்பு மற்றும் அடையாள அட்டைகளுடன் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிமிர் திரைப்படத்திலிருந்து. பி அஜினேஷ் லோக்நாத் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் இணைந்து பாடக்கூடிய பாடல். கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: அண்ணாச்சி நம்ம கம்பெனி கடலெண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணெய்யா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா? இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா? அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பார்க்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவா
1: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: நேரம் காலை 7:47.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: நெற்கிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகள். தக்காளி 28 ரூபாய், கத்திரிக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாடைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 120 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 78 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 138 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு உடைத்தது 150 ரூபாய், பூண்டு பெரியது 202 ரூபாய், இஞ்சி 172 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய். இவை யாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரங்களாகும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அவன் இவன் என்ற திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நா முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் விஜய் யேசுதாஸ், பிரியங்கா, ஸ்ரீனிஷா, ஜெய்சிலன் பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திரங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: நேரம் காலை 7:55. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் கார்த்திக் பிரியதர்ஷினி இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நேர்களே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவுவினா, இந்த ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்களே, நிறைவு பெறுகிறது.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் காலை 8:02.
5: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
7: இன்று ஜூன் 19. எழுதுகிற போதும் படிக்கிற போதும் கொஞ்சம் உதுமை வந்துவிட்டால் சில மறதிகள் வந்துவிடுகின்றன. எழுதிய பேனாவை எங்கே வைத்து விட்டோம் என்று தடவுகிறோம், தடுமாறி தேடுகிறோம். ஒரு பழக்கம் உண்டு, எழுதிய பேனா எங்கும் வைப்பதற்கு இடமில்லாத நிலையில் காதின் மடலில் செருகிக் கொள்வது உண்டு. அது கண்ணாடியின் முன்னால் நின்று கண்டுகொள்ள முடியும், அல்லது யாரேனும் சொல்லி எடுத்து காட்டிவிட முடியும். கண்ணாடியையே மறந்துவிட்டால் என்ன செய்வது என்று தடுமாறுகிறவர்களும் உண்டு. தேடி எடுப்பதற்கு குழந்தைகளை கூப்பிட்டு பார்ப்பதும் உண்டு. அப்பொழுதுதான் தெரியும், மூக்கிற்கு மேலே இருக்கக்கூடிய கண்ணாடியை மேலே தூக்கி தலைப்பகுதியில் சொருகிவிட்டு மறந்து போய்விட்டு இருக்கக்கூடிய நிலையை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை வேடிக்கையாக சுட்டி காட்டும். இது அறிவு வயப்பட்ட அறியாமையா, அறியாமையினால் நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனமா என்று கூட நினைத்து பார்க்க முடியாத போது, அந்த கண்ணாடிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்பது கூட நினைக்க தோன்றதாக இருக்கிறது. உண்மையில் கண்ணுக்கு பயன்படுத்துகிற ஆடி அது. ஆனால் அது தன்னுடைய பெயரை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் மூக்குக்கு கொடுத்து விடுகிறது. அதற்கு பெயர் மூக்கு கண்ணாடி என்று பெயர். ஏனெனில் கண்ணாடி என்பது பொது சொல்லாக மாறிவிட்டிருக்கிறது. முகம் பார்க்கிற கண்ணாடியும் இருக்கும், அடையாளம் காட்டுகிற கண்ணாடியும் இருக்கும், ஒரு பெருக்கி கண்ணாடியும் இருக்கும். ஆனால் கண்ணுக்கு முன்னால் அணிந்து கொள்ளக்கூடியதுதான் கண்ணாடி என்று பிரித்து காட்ட வேண்டுமானால் அது மூக்கின் மேலே வந்து அமர்ந்து கொள்வதனாலே அதற்கு மூக்கு கண்ணாடி என்று பெயரிட்டுக் கொள்ளுகிறோம். இந்த மூக்கு கண்ணாடி என்பது வெறும் கண்ணாடி மட்டும்தானா? கவிதையில் அதற்கு தனித்த இடமும் இருக்கிறது என்பதை அண்மையில் நான் படித்த ஹிந்தி கவி

0: ராஜேந்திர சோடப்கர் என்கிற ஒரு கவிதையின் மூலமாக நான் அறிந்து கொள்ள முடிந்தது. அதில் ஒரு மூக்கு கண்ணாடி என்கிற தலைப்பில் ஒரு கவிதை வருகிறது. இந்த கண்ணாடி என் அம்மாவிடமிருந்து பாரம்பரிய சொத்தாக கிடைத்தது. நான் பிறப்பதற்கு முன்னே என் அம்மாவின் பார்வை பழுதடைந்திருந்தது. இந்த கண்ணாடி நினைவூட்டுவது அம்மாவின் பார்வை குறைவை அன்று என் பார்வை குறைபாட்டை. இப்பொழுது மூக்கு கண்ணாடிக்கு ஒரு படிமம் வந்து விடுகிறது. அம்மா வருகிறார். அம்மாவின் பார்வை குறைவை தாண்டி இந்த கவிஞரின் மனக்குறைவு வெளிப்படுகிறது. என்றாலும் இதை நான் நேசிக்கிறேன். இது என் நித்திய சகவாசி. இதன் வழியாக நான் எத்தனை உலகங்களை கண்டேன். எத்தனை பொருள்களின் உருவங்கள் இதில் அடைந்து கூடியிருக்கின்றன. எத்தனையோ ஆறுகள் இதன் வழியாக பாய்கின்றன. காற்றுகள் ஒன்று கூடுகின்றன. இலைகள் உயர்கின்றன. இதன் நினைவில் எத்தனை ஓசைகள். வெயிலில் நான் அவசரமாய் நடந்து செல்லும் போது இது என் வியர்வையின் உப்பை பறித்தெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் இது மங்கிவிடுகின்றது. சென்று போன மழைக்காலங்களின் நினைவுகள் இதில் அடைந்திருக்கின்றன. நான் உறங்கும் போது இது என் தலையணை மேல் இருக்கும். என் கூட சேர்ந்து கனவுகள் காணும். துயரம் என் கண்களை குத்தி அதில் நீர் நிறையும் போது நான் மெல்ல இதை கீழே இறக்குகிறேன். ஆடையில் துடைக்கின்றேன் என்று சொல்லுகிற பொழுது ஒரு அகிர்ணை பொருளாக இருக்கக்கூடிய மூக்கு கண்ணாடி ஒரு உயர்திணையாக மாறி தெய்வ நிலைக்கு உயர்ந்து மனித உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஏன் மனிதத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே உயிர் பெற்று துலங்குகிற காட்சியை காணுகிறோம். கவிதை என்பது இதுதான் நண்பர்களே. அழுத்தமான வலிய புறப்பொருள்களை நெஞ்சுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து அது அகப்பொருளாக மாற்றி அதுவாகவே அத்வைத நிலையில் ஒன்றுபடுத்தி விடுகிற உன்னதத்தை தான் இந்த கவிதை உணர்த்தி காட்டுகிறது. இனிமேல் கைதவறி விட்ட மூக்கு கண்ணாடியை தேடுகிற பொழுதெல்லாம் இந்தி கவிஞர் எழுதிய இந்த கவிதை உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் அது இலக்கியத்தின் வெற்றி. எனவே நண்பர்களே, நாம் பயன்படுத்துகிற எல்லா பொருள்களுக்குள்ளும் இன்னொரு பொருள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை இன்று நன்று ஒன்று என்பதாக இந்த கவிதை எனக்கு உணர்த்தி இருக்கிறது. உங்களுக்கும் அப்படித்தானே?
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:07 நிமிடம்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
5: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.

நேர்களை நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம். அறிமுக நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 0 43 42 24 40 31 என்ற இந்த இரண்டு எண்களில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. ஆட்டுக்காரன்பட்டி பகுதியிலிருந்து பிரசாத் அவர் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து.

0: சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால்

0: 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683.
1: நேரம் காலை 8:15.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: நேயர்களினை கேட்கலாம்.
3: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
4: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
5: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
4: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் யோகம் தரும் யோகா.

0: 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு உரை வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
1: சர்வதேச யோகா தினம். இந்த சர்வதேச யோகா தினம் என்பது 2014 செப்டம்பர் மாதம் இந்திய பிரதமர் உலகளவு நாடுகளில் வந்து யோகா தினத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தி சொன்னாங்க. அந்த யோகா தினம் என்பது என்னைக்கு கொண்டாடணும் அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற 21 ஜூன் ஒவ்வொரு வருடமும் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஏன் இந்த 21 ஜூனை வந்து தேர்ந்தெடுத்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லாங்கஸ்ட் டே இந்த இயர். வருடத்தில் 365 நாட்கள்ல இந்த 21 ஜூன் மட்டும் பகல் பொழுது அதிகமாக இருக்கும், இரவு பொழுது கம்மியா இருக்கும். ஒரு நார்த்தன் ஹெமிஸ்பியர், அதாவது வட அரைக்கோளம் அப்படின்னு சொல்ற ஒரு ஜியோகிராபிக்கல் ரீசன்னால இந்த தினமானது பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது கம்மியாக இருக்கும். இந்த யோகா தினம் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளையும், உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்த தினத்துல ஒரு சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா, இந்த யோகா தினமானது 2014 டிசம்பர் 11ஆம் தேதி ஒரு 175 உறுப்பு நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 21ஆம் தேதியை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அந்த தினத்துல நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு பார்த்தாங்க. சோ ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தீம், ஒரு கருப்பொருள் இருக்கும். 2026க்குள்ள வருஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் வயசு ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா. அந்த வயசு ஆகும் பொழுது, அந்த ஒவ்வொரு வருடத்தின் பொழுதும் நம்ம எப்படி நம்மளுடைய உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த வருடத்திற்கான ஒரு கருப்பொருள். யோகா என்பது ஏதோ சான்ஸ்கிரிட் சொல், பேரின் வேர் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஜ், YUJ என்ற சொல்லிலிருந்து வருது. இணைத்தல், சேர்த்தல் அப்படிங்கிற பொருள். எதை இணைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல், மனம் மற்றும் ஆன்மா, இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒன்றுதான் யோகா. சோ இதுதான் இந்த யோகானுடைய பொருள். சோ இந்த யோகா பாத்தீங்கன்னா, இப்ப எங்க நீங்க உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், கிராமத்தில் இருந்து ஒரு பெரிய அர்பன் சிட்டிஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா, யோகா வந்து ஒரு எல்லாருக்குமே ரீச் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்தியா வந்து சர்வதேச அளவில் இந்த யோகா தினத்தை கொண்டாடுறாங்க. சோ இந்த யோகா என்பது 5000 வருடத்திற்கான பழமையான கலை, அறிவியல் மற்றும் மருத்துவமாக இந்தியாவில் பின்பற்றிய முக்கியமான செயலாகும். முன்னாடி சொன்ன மாதிரி உடல், மனம் மற்றும் ஆன்மா, இவை மூன்றையும் இணைக்கக்கூடியது. இந்த யோகா என்பது எந்த ஒரு இனம், மனிதன், மக்கள் அப்படின்னு இல்லாம, இது எல்லாத்திற்கான பொதுவான செயல்தான் யோகா. அதாவது யோகாவின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் வந்து லார்ட் பதஞ்சலி. பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு யோகாவை ரொம்ப எளிமையான முயற்சிகள் இருந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. எப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்திரம் என்ற ஒரு நூலின் அடிப்படையில் 196 அடிப்படை சூத்திரங்களை வந்து நமக்கு கொடுத்தாங்க. அந்த 196 அடிப்படை சூத்திரங்கள் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒருவர் ஒரு வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 196 நீங்க கோரலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கான கருப்பொருளான யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிற ஒரு பொருளை சார்ந்து இருக்கும். வரக்கூடிய ஒவ்வொரு நாள்களும் யோகா பத்தி நம்ம நிறைய பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது யோகம் தரும் யோகா. சிறப்பு உரையினை வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. Counseling code 2683.
4: நேரம் காலை 8:22. நேயர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4,000 கனஅடியாக தண்ணீர் வரத்தானது அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1

நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் இன்று காலை 10 மணிக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அக்கவுண்டன்ட், மேலாளர், விற்பனையாளர், மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ், சூப்பர்வைசர், மெக்கானிக் மற்றும் பல பணிகளுக்கு வேலைவாய்ப்பு நடைபெறுகிறது. கல்வி தகுதியை பொறுத்தவரை பள்ளிப் படிப்பு, டிப்ளமோ மற்றும் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்துள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். தகுதியும் விருப்பமும் உள்ள வேலை தேடுபவர்கள் தங்களது கல்வி சான்றிதழ்கள், சுய விவர குறிப்பு மற்றும் அடையாள அட்டைகளுடன் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளாா்.

நேர்களே, இன்று மாலை 5:10 புதுடெல்லி விக்யான் பவனில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் ரோஜ்கர் மேளா 2026 நிகழ்வின் நேரலையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். காலை 10:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம்.

0: நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் வாழ்வை வளமாக்கும் யோகா. பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிருத்திவிராஜ் அவர்கள் பங்கேற்கும் நிரலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 8:30. நேயர்களினை கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: ஒரு ஒரு திருக்குறள் இருக்கு, குடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்குமான நட்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வகையா, முட்டையில இருந்து குஞ்சு வெளியே போனா ஒண்ணு, கூட்டுல இருந்து பறந்து போற பறவை ரெண்டு. அப்போ கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, அது மாதிரி அந்த திருக்குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதான் அவங்க சொன்னாங்க, சொல்லுங்க பாருங்க, அந்த காருக்குள்ளே சண்டை போட்டு போன அது குடும்பம் அடையப்பா, அது என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு மனைவி தோசை ஊற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க, கணவன் பின்னாடி வந்து நின்று பாத்து ஊத்து, திருப்பி போடு, எண்ணெய் ஊத்து, இறக்கி வை, அப்படி அந்த அம்மா கரண்டி எடுத்து இப்படி காமிச்சிச்சு. 30 வருஷமா தோசை சுடுறேன், எனக்கு யோசனை சொல்லக்கூடாது. அவன் கேட்டா, இதே மாதிரி தானே எனக்கு இருக்கும், வண்டியில என் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஆடு வருது, மாடு, போலீஸு, ஸ்பீடு பிரேக்கரு, எத்தனை தடவை நீ சொல்லியிருக்க, நான் எவ்வளவு பொறுமையா கேட்டு போயிருக்கேன். அதனாலதான் பல பேர் ஹெல்மெட்டை எடுத்து போடுறதுன்னா பின்னாடி பேசுறது கேட்காம இருக்கிறதுக்கு தான். அதுல அது ஒரு லாபம், ஆமா அதுல ஒரு லாபம் இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னாங்க, நமக்கு வாழ்க்கை எவ்வளவுக்கு அரிய ஒன்று, அது தெரியாமல் நம்ம அந்த அறியாமையில் எப்படிலாம் விட்டுட்டு போயிடுறோம். அந்த குடிபோதையை சொல்கிறப்ப கஷ்டமாக தான் இருந்தது உண்மையிலே. அதுவும் அந்த நம்ம நாங்கள் இப்படி உள்ளே போகிற போது பாண்டிச்சேரிக்குள்ளே போகிறோம், கார் நுழையவுமே ஒருத்தர் வந்துங்க, அப்படி வந்து அப்படின்ட்டு போகிறேன். அவன் விழுந்துருந்தா கூட எனக்கு வருத்தம் இருந்திருக்காது, எனக்கு டாட்டா காட்டிட்டு போனேன் பாருக்கேன், அவனா செய்கிறான் அது உள்ளே போனது செய்து. அங்கே பட்டிமன்றம் போட்டோம், முந்தியெல்லாம் பட்டிமன்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அணித்தலைவர்கள் மீண்டும் பேசுவாங்க, அதெல்லாம் முந்தி உண்டு, இப்போல்லாம் அதான் டைம் இல்லை. அங்கே பட்டிமன்றம் போடுறப்ப 2வது ரவுண்டு வேணுமான்னு கேட்டேன், அவர் தாங்காது அப்படின்ட்டாரு. நான் கேட்டது என்ன, அவர் சொன்னது என்ன?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
5: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
0: நேரம் காலை 8:35.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியிலிருந்து எஸ் சிவனேஷ் அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் காந்தாரா திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியிலிருந்து வினோத் அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் 3 திரைப்படத்திலிருந்து.

வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் காலை 8:45. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: நாட்டுல நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாயிடுவாங்க போல இருக்கு. அதனால தான் விடாம பெய்யும் மழையா கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாயிட்டா உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 பேர் நல்லவங்களானால் மாதம் 3 மாதிரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ள இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழுறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெரு

0: நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னு நான் இவன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நானா அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: 8:51. பொன்னையின் புதுப்பொருள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் வைரவள்ளி பகுதியிலிருந்து லக்ஷ்மணன் அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். 8:57 நிகழ்ச்சியின் நிறைவு பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்ப கேட்டிருக்காங்க. தர்மபுரி காமராஜ் நகர் பகுதியிலிருந்து சக்தி அவர் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் ஸ்வீட் ஹார்ட் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நெர்லே ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது.
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: மெய்ப்பொருள் நாயனார் என்ற அடியவர் சிவ பரம்பொருளையே சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர். சிவத்திருநீற்றுக்கோலத்தோடு யார் வந்தாலும் அவரை சிவமாகவே பாவிக்கின்ற உள்ளம் கொண்டவர். அவரை ஒரு முறை போரில் நேரிய முறையில் வெற்றி பெறாத முத்தநாதன் என்பவன் நேரிய முறையில் வெற்றி பெறாத காரணத்தால் போலி சிவவேடம் அணிந்து அவரை அரண்மனைக்கு சென்று பார்ப்பான். வாயிற்கு அவர்கள் தடுத்த போது, இல்லை, நான் மன்னருக்கு ஆகம பொருள் உணர்த்த வந்திருக்கிறேன், உண்மை பொருள் உணர்த்த வந்திருக்கிறேன் என்று ஆயுதத்தை போர்வையால் சுருட்டி கொண்டு புத்தக கவலி போல் ஏந்தி கொண்டு போவான். அப்போது முத்தநாதன் அரண்மனைக்குள் சென்று மன்னரின் இருப்பிடத்திற்குள் அவர் தந்த அறைக்குள் நுழைந்து விடுவான். அங்கு நுழைந்த போதும் மன்னர் தூக்கத்தில் இருந்தவர் எழுந்து அவனை விசாரித்து அப்போதே அவனிடம் உரையாடுவார். முத்தநாதன் சொல்வது, நீங்களும் நானும் தனியாய் இருந்து இந்த ஆகம பொருளை பற்றி நான் உங்களுக்கு கூற வேண்டும் என்பான். நான் செய்த பெரும்பாக்கியம், அமருங்கள் என்று சொல்லி அந்த போலி துறவியை பீடத்தில் அமர்த்திவிட்டு அவன் காலடியில் அமர்ந்தார் மன்னர். அந்த காட்சியை சேக்கலார் சொல்வார், மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கைகளில் படைகறந்த புத்தக கவலியேந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினில் கருப்பு வைத்த பொய்த்தவ வேடம் பூண்டு முத்தநாதன் புகுந்தனன் என்று சொல்வார். மைபொதி விளக்கென்ற கருப்பு கருந்த உள்ளத்தோடு அவன் நுழைகிறான். தூய்மை இல்லை, வெண்ணீற்றுக்கோளம் தூய்மை, ஆனால் உள்ளுக்குள்ளே கருப்பு சிந்தனையோடு எண்ணத்தில் அவனுக்கு நற்சிந்தனை இல்லை என்ற அடையாளத்தோடு அவன் உள்ளே போவான். சில நேரத்தில் உடனே முத்தநாதன் தன்னுடைய செயலை செய்து விடுவான். மன்னரை வீழ்த்தி விடுவான், உடைவாளால் செருகி விடுவான். அப்போது சேக்கிழார் அந்த காட்சியை சொல்வார், வன்முறையை தன் வார்த்தைகளால் கூட குறிப்பிட விரும்பாமல் நினைத்து அப்பரிசே செய்ய என்று சொல்வார். அவன் என்ன நினைத்தானோ, எந்த படுகொலையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அதை செய்துவிட்டான். ஆனால் அதை சேக்கிழார் வார்த்தையால் குறிப்பிடவில்லை, நினைத்து அப்பரிசே செய்ய என்று குறிப்பிடுவார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் என்று சொல்வார். ஆயுதத்தை எடுத்து சுருகி மன்னவரின் உயிரை எடுத்தவன் வென்றானா, அல்லது அவன் அந்த நிலையிலும் அகிம்சையின் உச்சத்தில் அவன் செய்த படுகொலையையும் தாங்கிக் கொண்டு தன் உயிரை விடுவதற்கும் சித்தமாயிருந்த மெய்ப்பொருள் நாயனார் வெற்றி பெற்றாரா? இங்கே வெற்றி யாருக்கு? வாளை எடுத்து செருகியவனுக்கா? செருகப்பட்ட வாளை உள்வாங்கிக் கொண்டு சிரித்துக் கொண்டே அவரை மன்னித்தவருக்கா? இங்கே தோற்றவர் வென்றவர் ஆகிறார். அதுதான் அகிம்சைக்கு கிடைத்த வெற்றி. நினைத்து அப்பரிசே செய்ய என்று வன்முறையால் வார்த்தையில் கூட குறிப்பிடாத சேக்கிழார் அன்புதான் வெற்றி பெற வேண்டும் என்ற அடையாளத்தில் துரோகம் ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது என்ற நிலையில் கூறுவார். ஆனால் உலகத்தின் இயல்பு, பகையை வெல்வது எளிது, துரோகத்திடம் தோற்று போவதுதான் எப்போதும் இயல்பாக போகிறது. பகைவரை வெல்வது எளிதாய் இருக்கிறது, துரோகத்திடம் தோற்று போவது இயல்பாகவே இருக்கிறது. தோல்வியையே வெற்றியாக மாற்றி காட்டியவர் தான் மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள். தன் உயிரை பணயம் வைத்து தன்னை பொடுகளை செய்து

0: அவனை கூட தன் மெய்க்காவலாளி தத்தனிடம் இவரை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்து விடு என்று, அவர் பாதுகாப்பாக சென்று சேர்த்து விட்டார் என்ற செய்தி கிடைத்த பிறகுதான் தன் உயிரையே விடுவார். இதுதான் மெய்ப்பொருள் நாயனாரின் சிவபக்தி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் காலை 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: That's right.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.

0: உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்மீக நலன் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து மனித வாழ்க்கையை வளப்படுத்தும் அரிய கலையே யோகா. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் மன அழுத்தம், சோர்வு மற்றும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் அதிகரித்து வரும் நிலையில் யோகா ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது. அந்த வகையில் யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உடல், மனம் மற்றும் சிந்தனையை சமநிலைப்படுத்தும் வாழ்க்கை முறையாகும். தினமும் சில நிமிடங்கள் யோகா பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியமான உடல், தெளிவான மனம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வை பெற முடியும். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம், வாழ்வை வளமாக்கும் யோகா என்ற தலைப்பில் யோகாவின் முக்கியத்துவம், அதன் நன்மைகள் குறித்து நேரலையில் இணையவிருக்கிறார் பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிருத்திவிராஜ் அவர்கள். நேர்கள், வாழ்க்கை வளமாக்கும் யோகா குறித்து நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள், 043-342 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். டாக்டர் வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கம்.
0: நல்லதொரு காலை வேளையில் பார்த்தீங்கன்னா யோகா கண்டிப்பாக வாழ்க்கையினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யோகான்னு சொல்லலாம். கண்டிப்பாக மன மகிழ்ச்சி ஆகட்டும், உடல் ஆரோக்கியமாகட்டும், அந்த யோகா என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனா முன்னெடுத்துமா வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும், வளமாகவும் இருக்கும் இல்லைங்களா?
1: யோகாவை பற்றி பேசினாலும் கேட்டாலும் அது ஒரு யோகம்தான் கண்டிப்பாக.
0: சரி டாக்டர், அந்த வகையில் வந்து சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 21 தேதி கொண்டாடப்படுகிறது. எதுக்காக கொண்டாடுறோம்?

0: அனைவருக்கும் 12வது சர்வதேச யோகா தின வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். சர்வதேச யோகா தினம் என்பது ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பு தினமாக, ஒரு யோகம் நிறைந்த தினமாக பார்க்கப்படுகிறது. இந்த யோகா தினம் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 டிசம்பர் 11 ஐநா சபையில் ஒரு 175 நாடுகளுக்கு முன்பு நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த யோகா தினத்தை பற்றி பேசினாங்க. பேசும்பொழுது 21 ஜூன் பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் 365 நாள் ஒரு வருஷத்தில் 21 ஜூன் தான் வந்து பகல் பொழுது வந்து அதிகமாக இருக்கும். ஒரு நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது ஜியோகிராஃபிக்கல் புவியியல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பகல் பொழுது அதிகமாக இருக்கும், இரவு பொழுது மாலை பொழுது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 21ஆம் தேதியை சூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம முதல் யோகா தினம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 21 ஜூன் டெல்லியில் எல்லா நாடுகளை இன்வைட் பண்ணி நம்ம யோகா பயிற்சி யோகா தினம் கொண்டாடப்பட்டது.
1: சரிங்க சார், இப்போ யோகா பற்றி வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க. யோகா அப்படின்னா என்ன?

0: பொழுது மாலை பொழுது கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 21ஆம் தேதியை சூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது, இப்போ நம்ம முதல் யோகா தினம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 21 ஜூன் டெல்லியில் எல்லா நாடுகளை இன்வைட் பண்ணி நம்ம யோகா பயிற்சி யோகா தினம் கொண்டாடப்பட்டது.
1: சரிங்க சார், இப்போ யோகா பற்றி வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க, யோகா அப்படின்னா என்ன?
0: யோகா என்பது ஒரு உடல், மனம் மற்றும் ஆன்மா இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவின்னு சொல்லலாம், ஒரு அட்சய பாத்திரம்னு சொல்லலாம். ஸோ யோகா என்ற ஒரு சொல் வந்து ஒரு சமஸ்கிருத சொல், ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஜ், YUJ அப்படின்னா யுனைட் அப்படின்னு அர்த்தம், அதாவது சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ உடல், மனம் மற்றும் ஆன்மா இந்த மூன்றையும் சேர்க்கக்கூடிய ஒரு சொல்லே
1: சேர்த்தல் அல்லது இணைத்தல்.
0: கண்டிப்பாக.
1: சரிங்க சார், இந்த யோகா அப்படின்னா வந்து சொல்லிட்டீங்க, இந்த யோகா முறைகள் அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது?
0: யோகா வந்து ஒரு முன்னாடி சொன்னது அட்சய பாத்திரம், நீங்கள் அல்ல அல்ல ஒரு ஆனந்தத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. யோகா என்பது ஒரு ஒரு கடலை போன்றது. அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கற்க வேண்டியது, ஒரு எண்ணற்ற எண்ணங்கள் செயல்கள் நிறையா இருக்குது. ஸோ யோகாவில் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நம்ம வந்து யோகாலேருந்து எடுத்துக்கலாம். உதாரணத்திற்கு இந்த சர்வதேச 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒரு தீம், அதாவது கருப்பொருள்ன்ற இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. ஸோ இந்த வருடம் இந்த தீம், இந்த கருப்பொருளை வச்சு தான் உலகம் முழுவதும் கொண்டாடுவாங்க, ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா.
1: முதுமைக்கான யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா முதுமை என்ற ஒரு பெரிய விஷயம், அதாவது நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நலிவடைந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இந்த யோகா வந்து முதியோர்களுக்கு எந்த வகையில் வந்து பயன்படுது?
0: இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது எல்லாருக்குமே வயசாகிட்டுருக்கு, எனக்கும் ஆகுது, உங்களுக்கு ஒவ்வொரு போதிலையும் நம்ம வந்து கொண்டாடுறோம், சிறப்பாக கொண்டாடுறோம். ஒருவேளை நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கொண்டாடுறோம்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த்தி ஏஜிங் வந்து, அதாவது ஆரோக்கியமான முதுமை அப்படிங்கிறத வந்து நம்ம WHO உலக சுகாதார மையம் வந்து ஒரு 5 வகையாக முக்கியமான ஒரு பில்லர்ஸ், ஒரு தூண்களாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், அதாவது ஒரு நம்ம சத்தான ஒரு ஆரோக்கியமான சமச்சீரான உணவு கண்டிப்பாக முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி, ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை ஒரு சிறிய ஒரு ஸ்பீடில் ஓடுதலோ ஒரு சைக்கிளோ இதை பண்ணலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட், அதாவது நம்மளை சுற்றி நம்மளை சுற்றி உள்ளவங்க கூட நம்ம குடும்பத்தாருடன் எப்படி ஒரு இணைப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான்காவது பார்த்தீங்கன்னா கன்ஜினேட்டிவ் ஸ்டிமுலேஷன், அதாவது வயது ஆக ஆக, அதாவது நம்ம வயது ஆக ஆக நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகும். ஒருவேளை பயமாக இருக்கலாம், ஒருவேளை எண்ணங்களாக இருக்கலாம். ஸோ இந்த பிரெயினோட ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக இதையும் ஒரு முக்கியமான பொருளாக வச்சுருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங், நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சிகள், துக்கங்கள், மகிழ்ச்சிகளை நம்ம எப்படி வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும், தற்காத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி இந்த 5 பில்லர்களாக உலக WHO சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே யோகாவில் நம்ம கண்டிப்பாக பண்ணோம்னா கண்டிப்பாக யோகா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
1: கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
1: நவீன், உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: நவீன் சார் சொல்லுங்க. வணக்கம்
2: சார். அதாவது இந்த வருஷம் இன்டர்நேஷனல் சர்வதேச மகிழ்ச்சி குறியீட்டுல வந்து நம்ம 116வது இடத்துல இருக்கிறோம்.
0: சரி சார்.
2: போன வருஷம் விட இந்த கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து மகிழ்ச்சிங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நம்ம இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல எந்த இண்டெக்ஸ் வெளியிட்டாலுமே நம்மளை ரொம்ப பின்னால கொண்டு போயிடுவாங்க, 100க்கு மேல கொண்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப மகிழ்ச்சிங்கிறது நம்ம கிட்ட கம்மியா இருக்குதா அதிகமா இருக்குதா? ஏன்னா நம்ம எக்கனாமிக்கா ஹெல்த் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கும், அதை பத்தி ஒரு தகவல் சொல்றேன்.
0: மகிழ்ச்சி என்பது ஒரு தனி மனிதனை பொறுத்தாது. உங்கள்கிட்ட பேசுனதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், அடுத்த நொடியே ஃபீல் பண்ணுறேன். ஸோ மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் எண்ணங்கள் அப்படின்னு. நம்ம எவ்வளோ தூரம் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ஒரு நேர் எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து செட் ஆகி ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுக்கும். ஸோ நாங்கள் இதை யோகாங்கிறது நம்ம ஒரு யோகா மருத்துவராக நாங்கள் என்ன சொல்லலாம், யோகா வந்து ஒரு மருத்துவம்னு சொல்லுவோம், உடல் மற்றும் மனம் அப்படின்னு சொல்லுவோம். மனம் மருந்து, கால் மதி முக்கால், அதாவது நீங்க ஒரு மருந்து நீங்க கால்வாசி சாப்பிட்டா ஒரு மைண்ட்ல வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டா, அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய மருந்தானது ஒரு 100% நமக்கு குணமடையும் அப்படின்னு ஒரு மன மகிழ்வோடு ஒரு நிறைவோடு நீங்க நீங்கள் அந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ உதாரணத்திற்கு

0: ஒருவருடைய அன்றாட செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து அவங்களோட மைண்ட் வந்து மாறுபடும். பட் யோகாலாம் இதுக்காக நிறைய பயிற்சிகள் இருக்கு, மனதை மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு. இப்போ நீங்க ஒரு எளிதான மூச்சு பயிற்சி பண்ணலாம், லாஃப்டர் யோகான்னு சொல்றோம், அதாவது சிரிப்பு யோகாங்கிற சொல்றோம். இதெல்லாம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க சிரிக்காம இருக்க முடியாது. நீ எவ்வளவு பெரிய உம்முன்னு ஒரு கடினமா கோபமா வர்ற ஒரு மனிதர்கள் கூட கண்டிப்பாக அந்த லாஃப்டர் யோகா சிரிப்பு யோகா பண்ணும்போது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்க சிரிக்கிறத பார்த்து மற்றவங்களும் சிரிக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியை வந்து பல பேருக்கு ஒரு மருந்தாக தான் நீங்க கொடுக்குறீங்க.
1: நிச்சயமாக அந்த மகிழ்ச்சின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இடத்துலையும் வந்து பயணிக்கக்கூடியதான். ஏன்னா நம்மளாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை யோகா மூலம் பார்த்திங்கன்னா வந்து மகிழ்ச்சி பெறும் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுக்கு சிரிப்புக்குன்னே ஒரு யோகா கலைகள் இருக்கு இல்லைங்களா?
0: நிச்சயமாக.
1: சரிங்கய்யா, இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்கய்யா, உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேளுங்க.
2: ஐயா, பொதுவாக இந்த யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல பயிற்சிகள் சில சமயங்கள் தவறாக பண்ணும் பொழுது உடம்புல வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்துது. யோகக்கலை பயிற்சி அப்படிங்கறத யார்கிட்ட கத்துக்கிறது? அதே மாதிரி வலி ஏற்படக்கூடிய சமயத்துல நம்ம யோகா செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லதா, அது இன்னும் வலியை அதிகரிக்குமா, அதை பத்தியும் சொல்லுங்க ஐயா.
0: இது ஒரு நல்ல கேள்வி சந்திரசேகர் ஐயா. அதாவது யோகா என்பது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கடல் மாதிரி, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பதஞ்சலி முனிவர் என்பவர் வந்து யோகாவின் தந்தை, ஃபாதர் ஆஃப் யோகா வந்து லார்ட் பதஞ்சலின்னு சொல்லுவோம். அவங்க வந்து ஒரு ரொம்ப ரிலாக்ஸ், ஒரு எளிமையாக ஒரு எட்டு படிகளை சொல்லியிருப்பாங்க. எட்டு படிகளில் முதல் ரெண்டு படி வந்து நம்ம தனி மனித ஒழுக்கம், ரெண்டாவது வந்து இயமம் நியமம்னு சொல்லுவோம், பிறருடன் எப்படி இருக்கணும், வெளியில் நம்ம எப்படி ஒழுக்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மூன்றாவது படி பார்த்தீங்கன்னா ஆசனங்கள். நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலுமே, அதாவது இனிஷியலி நீங்கள் ஒரு நடக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு காலுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஒரு ஜென்டில் ஜாயின் மூமெண்ட்ஸ் இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் நடக்கணும். நீங்கள் எல்லோரும் நடக்கிறாங்க, காலையில் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்காங்க, அது கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்திற்கு ஒன்று. நீங்கள் ஐயா கேட்ட கேள்வி மாதிரி எந்த ஒரு உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சாலும் ஒரு சயின்ஸ் இன்னவர் பாடி என்ன பண்ணும்னா, நம்மளுடைய தசைகள்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு லாக்டிக் ஆசிட் அக்குமுலேஷன் சொல்லக்கூடிய ஒரு இது வந்து ஒரு மசில் சோர்னஸை கொடுக்கும். அதாவது ஒரு தசைகளில் ஒரு வலி இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் ஒரு எல்லாருமே கரெக்டாக நடக்கிறாங்களா அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு பக்கம் சாஞ்சிட்டு நடப்பாங்க, இன்னொருத்தங்க பக்கம் சாஞ்சிட்டு நடப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். யோகாலனுடைய யோகா ஆசனத்தின் ஒரு மெயின் இது என்ன அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்திரம் சுகம் ஆசனம். நீங்கள் எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ்டாக இருந்து பண்ண முடியுமோ அதுதான் ஆசனம், யோகா ஆசனம்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்ட மாதிரி எந்த உங்களுக்கு ஒரு சப்போஸ் ஒரு சம்பளம் போட்டு உட்காந்துருக்கீங்க, சம்பளம் போட்டு உட்காந்துருக்கும் பொழுது தரையில் சம்பளம் போட்டு உட்காந்துருக்கீங்க, உங்கள் வலது பக்கம் மூட்டு வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல உட்காரும்போது வலிக்குதான்னு பார்க்கணும். சரி, நீங்கள் அடுத்து ரெண்டா, ஏன்னா புதுசாக இருக்கலாம், நீங்கள் தரையில் இன்றைக்கி உட்காரதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ தரையில் உட்காரும்போது ஒரு மூட்டு வலி வருது அப்படின்னா முதல் டைம் அப்சர்வ் பண்ணணும். ரெண்டாவது டைமும் வருது அப்படின்னா நீங்கள் தரையில் உட்கார வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நீ எக்ஸசைஸ் நீ ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பண்ணலாம். எந்த ஒரு யோகாசனமும் உங்களுடைய ஒரு டெண்டன் ஒன்று இருக்கும், அதாவது தசை நார்களினுடைய அதுக்கு அதிகரிக்கிற மாதிரி, அதோட அழுத்தம் கொடுக்குற மாதிரி, இல்லை உங்களுக்கு அன்னீசினஸ் உங்களால் அந்த ஆசனம் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ்டு இல்லைன்னா அந்த ஆசனங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். யார்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 5.5 வருஷம் படித்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவராக நாங்கள் அரசு மருத்துவமனைகளில் நாங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களை வேலை பார்த்துட்ருக்கோம், அல்லது ஒரு நன்கு யோகா பயின்ற ஒரு வல்லுநரிடம் நீங்கள் யோகா கற்றுக்கலாம் சார்.
1: சரிங்க சார், சிறப்பான தகவலை சொல்லிட்டு வரீங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி.

0: எல் கிருஷ்ணகிரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன் கோல தான வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: For details, the காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். Contact 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்,
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, KG பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ், PKG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
8: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
9: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
8: கோல்டு பர்ச்சேஸா?
9: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
10: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
8: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
9: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
8: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
11: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய வானொலியில் வசந்தம் வாழ்வை வளமாக்கும் யோகா என்ற தலைப்பில் யோகாவின் முக்கியத்துவம் அதன் நன்மைகள் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிரித்திவிராஜ் அவர்கள். நேர்கள் யோகா குறித்த சந்தேகங்களை தெளிவு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 24:40:30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94:86:81:10:25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24:40:31 என்ற எண்ணோடு 94:86:65:20:25 என்ற எண்ணில் அழைத்து பங்கேற்கலாம். சார், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யோகா பற்றி சிறப்பான விஷயங்களை வந்து அருமையாக சொல்லிட்டு வரீங்க. இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்னங்க சார்?
1: யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் என்பது ஒரு பட்டய படிப்பு, 5 வருஷத்துக்குள்ளே படிப்பு. ஸோ அதை படித்து தான் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யோகா இயற்கை மருத்துவம் ரெண்டும் ஒரே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ யோகா வந்து நம்ம பாரத திருநாட்டிலிருந்து பழங்காலங்கள் தொற்று வளர்ந்துட்டு இருந்த ஒரு கலை. அது வந்து ஒரு மருத்துவமாக இன்று பார்க்கப்படுகிறது. இது ஒரு கலை அறிவியல், இப்போ வந்து மருத்துவமாக பார்த்துட்ருக்கு. இது கூட இணைத்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவம். ஸோ இந்த இயற்கை மருத்துவத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. எங்களுடைய ஒரு கோட்பாடுகள் அதில் எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்லாம் இருக்குது. அதில் கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இதில் எண்ணற்ற ஒரு சிகிச்சை முறைகள் இருக்குது. அதாவது ஒரு அக்குபங்க்சர் சிகிச்சை முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், ஒரு மசாஜ் தெரப்பி, இந்த மாதிரி எக்ஸசைஸ் தெரப்பி, இந்த மாதிரி சில சிகிச்சைகள் இருக்கு. இது எல்லாம் இது போக ஒரு சில மருந்துகள் எண்ணெய்கள் கொடுப்போம். அதோ அரோமா ஆயில்னு சொல்லுவோம், நறுமண எண்ணெய்கள் வந்து

0: சில எண்ணெய்களுக்கு உடன் சேர்ந்து கொடுக்கும் பொழுது ஒரு மன அமைதி, அப்புறம் வந்து ஒரு வலிகள் போகும். ஸோ இது ரெண்டுமே ஒரு ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்களாக தான்.
1: அதாவது யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு.
0: கண்டிப்பாக.
1: சரிங்க சார். நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: அன்பழகன் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் ஐயா கிட்ட கேளுங்க.
2: ஐயா, யோகா என்பது உடல் சார்ந்ததுங்க ஐயா, தியானம் என்பது மனம் சார்ந்ததுங்க ஐயா, இரண்டும் சேர்ந்ததுதான் ஆன்மா வாங்க ஐயா. இத இதுவும் யோகாக்குள்ள ஒரு பார்ட்டாங்க ஐயா. இத இதனோட நன்மை, இதனுடைய செயல்முறைகள் பற்றி வேறுபடுத்தி ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா.
0: ஆமாம், இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாமே ஒன்று தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யோகா என்பதனுடைய அர்த்தம் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இணைத்தல் தான். அந்த இணைத்தல் எதெல்லாம், அதை ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்னு வச்சுக்கோங்க, மூன்று ப்ளஸ். அது எதெல்லாம், எந்த ப்ளஸ்னா, ஒன்று வந்து உடல், ப்ளஸ் மனம், ப்ளஸ் ஆன்மா. இந்த மூன்றையும் பற்றி சேர்ந்தது தான் யோகா. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி யோகா வந்து உடலுக்கு, தியானம் வந்து மனதிற்கு அப்படிங்கிறது கிடையாது. தியானத்தின் நான் முன்னாடி சொன்ன, நீங்கள் பண்பலையாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் யோகா லார்ட், அதாவது பதஞ்சலி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எட்டு அங்கங்களில் நம்ம மூணை பற்றி தான் பேசணும். அது ஏமம் நியமம், நம்ம அது சுய ஒழுக்கம், பிறருடன் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. மூன்றாவது ஆசனம், அதுக்கப்புறம் ஒரு ஐந்து படிகள் வரும், அதை நான் வேகமாக சொல்கிறேன். ஒரு ஆசனம், அதை பிராணயாமம், மூச்சு பயிற்சி, பிரத்யேகாரம், ஐம்புலன்களை அடக்கிறது, தாரணம் அதாவது கான்சன்ட்ரேஷன், தியானம். நீங்கள் சொன்னது ஏழாவது படி தான் தியானம், அது வந்து இப்போ நம்ம மாடர்ன் டைமில் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எட்டாவது படி வந்து சமாதி. ஸோ இதை எல்லாம் சேர்த்து தான் நம்ம யோகான்னு அந்த முனிவர் பதஞ்சலி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம வேறுபடுத்தி ரொம்ப நம்ம ஃபீல் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலையும் மனதையும், உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை பற்றி கண்டிப்பாக யோகா பயிற்சியில் பேச முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். ஆன்மாங்கிறது அதற்கு அப்பாற்பட்டு, அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். அதை யோகா பண்ண பண்ண அடுத்த நிலை, ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு இறைநிலையை அடையக்கூடிய ஒரு எண்ணங்களாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். அம்மா,
1: சரிங்க, சிறப்பாக சொல்லியிருங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: பரமக்குடியிலிருந்து
1: ராஜஸ்ரீமா. சொல்லுங்க, யோகா குறித்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க.
3: நாங்க வாழ்க வளமுடன் மன்றத்துல இருக்கோம்.
0: வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா.
3: அந்த யோகாவுக்கு அதுக்குள்ள போனதுனால பல நன்மைகளை நாங்க அடைஞ்சோம். தீமைகளை பூரா விளக்கணும் எங்கிட்ட இருந்து.
0: ரொம்ப சந்தோஷம்மா.
3: ஆமா, பிறர் துன்பம் கொடுக்கறத நம்ம ஏத்துக்கிறோம்னா நம்ம, அதாவது நம்ம யாருக்கு
0: இல்லை, அந்த அம்மா இல்லை இணைப்பு
1: கட்டாயம்
0: இல்லை. அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் யோகா பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது ஆரான்னு சொல்லுவோம், இப்போ மாடர்ன் டைமில் ஆரானா உங்களை சுற்றி ஒரு ஒரு ஒரு ஒளி தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக அம்மா சொன்ன வந்த மாதிரி அவங்களுக்கு வந்து துயரங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற வந்து நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபர்மேஷன், உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
1: மனதும் தெளிவு பெறும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக.
1: அது தெளிவு பண்ணிச்சுன்னா மகிழ்ச்சி, மனது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான மனதாக வந்து வளரும்.
0: நிச்சயமாக.
1: சரிங்க, விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்,
9: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: அதிரடி தள்ளுபடி. தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%-9.99% மட்டும்தான் சேதாரம்.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
7: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: Students, listen carefully.
9: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
10: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
11: சார், பொதுவாகவே நிறைய தகவல் வந்து நேயர்களும் வந்து பகிர்ந்துட்டு வராங்க. நீங்களும் நிறைய தகவல் யோகா குறித்து பல்வேறு தகவல்களை சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 நிலைகள் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க யோகாவில். அதில் வந்து தொடர்பு படுத்தி பார்த்திங்கன்னா ஏன் எதற்கு எப்படி என்ற ஒரு சொல் இலக்கு வந்து இன்றைய நடைமுறையில் உண்டு இல்லைங்களா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா யோகா ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் விரைவாக சொல்லுங்கய்யா.
12: ஓகே, ஏன் என்பதற்கு நாம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதாவது உடல் வலிமை, உடல் ஆரோக்கியம், உடல் மனம் ஆரோக்கியம், உடல் மன ஆரோக்கியம், இவற்றுக்கு கண்டிப்பாக ஒரு நம்மளுடைய தெளிவுபடுத்தணும். இல்லை ஒரு ஆரோக்கியமான ஒரு நம்ம தீம், ஆரோக்கியமான முதுமைக்குன்னு இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஒரு வாழ்வியல் மருந்தாக தான் யோகா இருக்குது. ஒன்று, இது வந்து ஏன் இதுக்கு பண்ணோம், இது ரொம்ப சிம்பிளாகிட்டு. ரெண்டாவது எதற்கு அப்படின்னு கேட்டீங்க. ஏன் எதற்கு? நீங்கள் முன்னாடி பண்ண முன்னாடி ஒரு 5 பில்லர்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம பண்ண பண்ண நம்மளை உடல்களில் நிறைய மாற்றங்கள் தெரியும். அதாவது ஒருத்தர் வந்து புத்தர்கிட்ட ஒரு கேட்டிருப்பாங்களா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்க என்ன உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்ட்டு. ஸோ புத்தர் சொல்லியிருப்பாராம், எனக்கு எதுவுமே கிடைக்கல, பட் என்கிட்ட இருந்த ஒரு கோபம், பொறாமை, துக்கம் இவையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோகா பண்ண பண்ண உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நேர் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு உற்சாகம், இவையெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க யோகா பண்ணுறதுனால. ஸோ இது வந்து எதற்காக பண்ணணுங்கிறதுக்காக எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுங்கிறது இடையில ஒரு அம்மா கேட்டாங்க, சந்திரசேகர் அம்மா ஐயா கேட்டாங்க, என்ன சொன்னாங்கன்னா எப்படி பண்ணணும், யார்கிட்ட பண்ணணும், எனக்கு தசை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு. ஒரு நன்று ஒரு யோகா பற்றி தெரிஞ்ச ஒரு யோகா மருத்துவர்கிட்டையோ ஒரு வல்லுநர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக யோகா கற்றுக்கலாம். யோகா பண்ணும்போது ஒரு சின்ன ரெண்டு டிப்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். யோகா பண்ணும்பொழுது பொதுவாகவே வயிறு காலியாக இருக்கணும், சாப்பிட்ட உடனே யோகா பண்ணக்கூடாது. ஒரு காற்றோட்டமான இடத்துல யோகா பண்ணணும். ஒரு படுக்கை விரிப்பில், ஒரு போர்வையோ இல்லை யோகா மேட்லையோ தரையோடு தரையாக தான் வச்சு பண்ணணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணணும். மொபைல் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சிடணும். நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு பாட்டு சத்தம் இல்லை யாராவது பேசிகிட்டு இருக்கா, பக்கத்து ரூமில் பேசுகிறாங்க, டிவி ஓடுது, நம்ம இங்கே இந்த ரூமில் யோகா பண்ணலாம்னா கூடாது. ஏன்னா மீண்டும் உடல் மனம் இது ரெண்டையும் இணைக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு வெளிப்புற ஒரு சக்திக்கும் ஒரு ஒரு சவுண்டுக்கு நம்ம வந்து
11: நிச்சயமா, அதாவது இயற்கையோடு ஒன்றிய ஒரு யோகாவா வந்து இருக்கணும் இல்லைங்களா?
12: நீங்க நிறைய யோக புத்தகங்களை படிச்சீங்கன்னா யோகா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திறந்த நிலையில ஒரு ஆறு, ஒரு கடல், அதுக்கு முன்னாடி உள்ள ஒவ்வொரு இயற்கைக்கும் பஞ்சபூதங்கள்ங்கிறது வந்து இயற்கை மருத்துவ முக்கியமான ஒன்று. பஞ்சபூதங்கள் நம்ம கண்ணில் பார்க்க முடியாத அவ்வளோ மிகப்பெரிய ஒரு 100,000 மடங்கு பெரிதான ஒன்று. ஸோ அதில் இருந்து ஒரு நேராக நம்ம பண்ணும் பொழுது, அதாவது இயற்கையோடு ஒன்றி பண்ணும் பொழுது அதனுடைய கிடைக்கக்கூடிய ஆனந்தம் மிகவும் அற்புதமானது.
11: சரிங்க சார். இப்போ வந்து

0: யோகா செய்வதற்கான கால நேரம் இருக்கு இல்லைங்களா, எந்த நேரத்துலலாம் செய்யணும்?
1: இப்போ நம்ம பண்பலையில் இப்போ வந்து 9 to 10 மாதிரி நம்ம யோகா பொதுவாகவே பிரம்ம மூர்த்தம் சொல்லுவாங்க, 5 to 6 தான் எந்திரிச்சு பண்ணணும். ஸோ 3 to 6 வரை, 3 to 6 நம்ம வந்து பேச்சுக்கு வேணால் காது வழியாக கேட்டுக்கலாம். அதை வந்து 3 எந்திரிச்சு டைம் பார்க்க முடியும்,
0: நடைமுறை
1: கண்டிப்பாக சாத்தியம் தான். நம்ம அப்படி மாடர்ன் இந்த உலக நவீன உலகத்தில் நம்ம மாறிட்டோம். நம்ம ஒரு 5 to 6 அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 எந்திரிச்சு நம்ம பண்ணலாம். அதை நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு பல் துளைக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு நம்ம ஒரு யோகா விரிப்பில் ஒரு பண்ணலாம். அதை விட்டு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா மார்னிங் ஒரு சன்செட், பிஃபோர் சன்செட் 5 or 6 or 7. ஸோ இதெல்லாம் இல்லை சார் எனக்கு டைமே இல்லை, நான் வந்து சூப்பர் பிஸி, வேலைக்கு போகணும், எங்கே சார் எனக்குலாம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் யோகா பண்ணணும்னு நினச்சாலே ஒரு மருந்து தான், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ முன்னாடி சொன்ன மாதிரி வயிறு வந்து காலியாக இருக்கணும். இப்போ சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு சயின்ஸ். நீங்கள் சாப்பிட்ட உடனே ஃபுட்டு வந்து அதனுடைய ப்ராசஸ் ஆரம்பிக்கும், வாயிலிருந்து ஒரு சலைவா, அதாவது உமிழ்நீர் சுரந்திலிருந்து நம்ம வயிறு வரைக்கும் போகும்போது எண்ணற்ற ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸை பண்ணும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயிற்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து செரிமானத்தை ஏற்படுத்தும். அந்த ரீசனுக்காக பண்ணக்கூடாது. ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக உள்ள ஸ்டேட்டில் கண்டிப்பாக பண்ணலாம். கோபத்திலையோ இல்லை ஒரு அவசரத்திலையோ கடினமான யோகா சில பயிற்சிகள் இருக்குது. நம்ம பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் சொல்லுவோம். அட்வான்ஸ் போஸ்டில் எடுத்த உடனே பண்ணக்கூடாது. நம்ம ஒரு மிதமான ஒரு ஜாயிண்ட் மூமெண்ட்ஸ்லேருந்து மெதுமெதுவாக ஒரு ஒரு படிகள், மூச்சு ஆசனங்கள் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு நிலைகள் இருக்குது, ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு தேவை மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
0: எந்த நேரத்தில் யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த யோகாக்கான வந்து கால அளவு இருக்குங்களா, இவ்வளோ நேரத்தில் தான் பண்ணணும் அப்படின்ற இருக்குங்களா?
1: இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது யோகா ஒரு மினிமம் நீங்கள் வந்து ஒரு 15 to 20 பண்ணலாம், மேக்ஸிமம் ஒரு 45 இருந்து ஒரு 60 உங்களுடைய டைமுக்கு பொறுத்த மாதிரி. ஒரு 15 to 20 நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை. உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, அதாவது நான் வந்து ஒரு சக்கர வியாதி இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகருக்கு ஒரு சில ஆசனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வஜ்ராசனம்ங்கிற ஒரு ஆசனம், ஒரு புஜங்காசன் பாம்பை கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம், பாம்பை போன்ற ஒரு ஆசனம், ஒரு வக்ராசன் இருக்குது. இந்த வக்ராசனங்கிறதுல வந்து இட்ஸ் இந்த எல்லா ஆசனங்களையும் scientifically proved. அதில் ரிசர்ச் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி ரிசர்ச் பேப்பர்ஸ், என் நம்பர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் சார் நான் அதே பண்றேன், எனக்கு ஏன் சுகர் குறைக்க மாட்டேன்னா, ரெண்டு கவனிக்க வேண்டியது. ஒன்று, நீங்கள் கரெக்டாக பண்றீங்களா இல்லையா, ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பண்ணுகின்ற ஒரு பயிற்சியானது ஒரு ரொம்ப ரிலாக்ஸ் ஸ்டேட்ல பண்றீங்களா, ஒரு கடமைக்குன்னு பண்ணாமல் அது வந்து நம்ம உடலுக்கு ஒரு ஆனந்தத்தை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நீங்கள் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக சுகர் குறைகிறதுக்கு, சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பாக உதவும்.
0: சரிங்க சார், இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா யார் இங்க இருந்து?
2: தர்மபுரம்ல இருந்து, பிடம்நேரில இருந்து, திருமலை பேசுறேங்க. ஐயா
0: சார் சொல்லுங்க ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கேட்கலாம்.
2: யோகால பாத்தீங்கன்னா ஐயா, திருப்பி இருந்து ஐயா வணக்கம். ஐயா
1: திருமலை ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா.
2: ஐயா கண்ணுக்குன்னு ஐயா யோகா இருக்கீங்களா, கண் பயிற்சிக்கு?
1: ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி ஐயா. நம்ம காதால் கேட்குறோம், பட் நீங்கள் கண்ணால் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. கண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு யோகா உண்டு. அதாவது நம்ம கண் குளியல் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பாட் உண்டு, அதாவது நேத்திர கிரியான்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி அது கவர்மெண்ட் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம், அரசு ஆரம்ப சூழ்நிலையங்கள்.
0: கண்டிப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஆகட்டும், வந்து கணினி ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் அப்படின்றது நிறைய வந்து பரவிட்டு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யோகா முறைகள் இருக்குங்களா?
1: இல்லை, கண்ணுக்காக கண்டிப்பாக யோகா இருக்குது. அதாவது ஐ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம ஒரு 4 டைரக்ஷன்ஸ், மேல் கீழ் இடது வலது பக்கம் பார்க்கணும், ஐ ரொட்டேஷன், அப்படி நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஸோ சில ஆசனங்கள் அப்போ, அதாவது யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கண்களை மூடி பண்ணணும், சிலது கண்களை திறந்து பண்ணணும்னு சொல்கிற மாதிரி. இந்த திருமாலையா சொன்ன மாதிரி ஒரு த்ராட்டக்கான ஒரு பயிற்சி உண்டு. த்ராட்டக்காங்கிறது கண்ணுக்கான பயிற்சி, அதாவது அது 2-3 அந்த 8 படிகளில் கடைசி 3 படிகளை இது பண்ணும். பிரத்யேகாரம் சொன்ன மாதிரி 5 அடக்கிறது, தாரணம் அதாவது கான்சென்ட்ரேஷனை கொடுக்குறோம், அடுத்து வந்து தியானம், அதாவது ஒரு கேண்டில் லைட், ஒரு கேண்டில் ஒளியை நம்ம ஏற்றி வச்சுட்டு அந்த எலியை வந்து ஒரு ஒளியை ஏற்றி வச்சுட்டு அந்த ஒளியை வந்து உற்று நோக்கணும். ஸோ அந்த ஒளியை ஒரு சின்ன சின்ன ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி பண்ணும்போது மன அமைதி ரொம்ப கிடைக்கும், கண்களுக்கு தேவையான ஒரு பவர் கிடைக்கும். உதாரணமாக நாங்கள் இயற்கை மருத்துவத்தை என்ன சொன்னேன், காலையில் எழுந்திரிச்சு சூரியனை பார்த்தாலே வந்து ஒரு நல்ல ஒரு அந்த சூரியனின் சக்தியே வந்து நமக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கும், கண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்ஸ் லெவலில், இப்போ ஐயா திருமலையா கேட்ட மாதிரி அட்வான்ஸ் லெவலில் வந்து சன்செட் யோகா, சன்ரைஸ் யோகான்னு, செட் மெடிடேஷன், சன்ரைஸ் மெடிடேஷன் இருக்குது. அதாவது சூரிய உதயம் போ

0: உதிக்கும் பொழுது அதை பார்க்கணும், அந்த கலர் மாறும். நீங்க உற்று பார்க்கும் போது கண்ணுக்கு அது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு அழகு பிளஸ் ஒரு ஒரு உள் அமைதியாக கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் மறையும் போதும் நீங்க அந்த மாதிரி தியானத்தை சூரியன் நோக்கி உட்கார்ந்து நீங்க பண்ணலாம்.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்சேஸா?
2: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டி.

0: ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: இன்றைய வானொலியில் வசந்தம், வாழ்வை வளமாக்கும் யோகா என்ற தலைப்பில் யோகாவின் முக்கியத்துவம், அதன் நன்மைகள் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிரித்திவராஜ் அவர்கள். சார், யோகா குறித்து பல்வேறு தகவல்களை சிறப்பாக வந்து பகிர்ந்துட்டு வரீங்க. இந்த வரும் யோகா தினத்தை ஒட்டி என்ன மாதிரியான நிகழ்வுகள் முன்னெடுப்புகள்லாம் எடுத்துகிட்டு வரீங்க?
6: அதாவது கடந்த 14 நாட்களாக இந்திய அரசாங்கம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அப்புறம் எங்களோட டிபார்ட்மெண்ட், அதாவது இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை, அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு கடந்த 14 நாட்களாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வந்து 14 நாட்களும் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராம் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கன்வாடி சின்ன குழந்தைகள் அவங்க இந்த ஸ்கூலில் ஆரம்பித்து ஒரு எல்டி ஹோம், ஒரு முதியோர் இல்லம் வரை இருக்கின்ற அவங்க அருகாமையில் உள்ள இடத்துல நாங்கள் போய் அவங்களுக்கு தேவையான யோகாசனங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஸ்கூல்ஸ் வரும், அதில் வந்து காலேஜஸ், இப்படி எண்ணற்ற பக்கத்தில் அருகாமையில் உள்ள கல்லூரிகள் நாங்கள் ஸ்கூல்ஸை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அதில் என்ன சொல்கிறோம் மெயினாகுதுன்னா, அதாவது ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு எப்படி ஞாபக சக்தியை அதிகரிக்கணும், வளர்ந்து வரக்கூடிய அவங்களுடைய படிப்பில் எப்படி நம்ம கவனம் செலுத்தணும், அது இல்லாமல் ஒரு தேவையில்லாத எண்ணங்களை எப்படி நம்ம தவிர்க்கணும், இதை பற்றி யோகாசனங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
5: சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், சரிங்க சார். இந்த யோகா முறைகளில் பார்த்தீங்கன்னா வந்து வயது வரம்பு அப்படின்னு வந்து இருக்குங்களா? வயதுக்கேற்ற யோகா முறைகள் இருக்குங்களா?
6: இல்லை, யோகா என்பது ஒரு 6 வயதிலிருந்து ஒரு வாழ்நாள் இறுதி மூச்சு வரை பண்ணலாம். அதாவது வாழ்நாள் இறுதி மூச்சு வரைங்கிறப்போ எனக்கு ஒரு சர்ஜரி, ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு 48 hours அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஜாயின் மூமெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ 6 வயதுங்கிறது வந்து இப்போ நம்ம ஒருத்தரை ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு, தம்பி நீங்கள் உட்காந்து நீங்கள் பண்ணுங்க, பப்பா நீங்கள் உட்காந்து பண்ணுமாங்கும்போது முதல்ல மூச்சுன்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியும், ஒழுங்காக உட்காரு அப்படின்னா அவங்களுக்கு புரிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு சின்ன குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறது, அதாவது அவங்களோட தெளிவாக புரியுது, உடல் சார்ந்து, அதாவது நேராக உட்காரணும், மூச்சுனா என்ன, கண்களை மூடி கண்களை மூடி அமைதியாக உட்காருங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சாங்க. எந்த வயசு தெரியுதோ, ஒரு 6ங்கிறது 4வது இருக்கலாம், நான் 6ங்கிறது 8வது இருக்கலாம், அந்த வயதுலேருந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கலாம்.
5: சரிங்க சார். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த யோகா, சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த முதியவர்களுக்கான யோகா முறைகள் என்னெல்லாம் இருக்கு?
6: இல்லை, இந்த கருப்பொருளானது ஹெல்த்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைக்கான, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி எல்டி ஹோம், அதாவது வயதான இல்லங்களில், முதியோர் இல்லங்களில் போய் நாங்கள் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க வந்து மோர் டுவர்ட்ஸ் ஒரு எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள் அப்படி தான் சார்ந்த, அந்த கவலைகள், துக்கங்கள் அப்படிலாம் இருக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்தப்போ ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஒரு 5 pillars, நியூட்ரிஷன், ஐயா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவுகள், ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ், உங்களால் முடிஞ்ச அளவு உடல் சார்ந்த ஒரு அசைவுகள் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து வந்து சோஷியல், உங்களை சுற்றி இருக்கவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க, பழசை பற்றி நினைக்காம வரக்கூடிய காலங்கள் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு எண்ணுங்க. அப்புறம் வந்து மைண்ட் கேம்ஸ், ஒரு சின்ன சின்ன கைத்தட்டுறது, சிரிக்கிறது, ஸோ உங்களை பார்த்தே நீங்கள் வந்து உங்களோட, அதாவது நம்ம இப்போ ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ஒரு நேர் எதிர்மறையான எண்ணங்களை அவங்களே சொல்லிக்கிறது, சில ஒரு மந்திரங்கள், ஜபங்கள், உங்களுக்கு பிடிச்சமான மந்திரங்கள், ஜபங்களை நீங்கள் சொல்லிக்கிறது, அல்ல எழுதுறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணோம்னாலே நமக்கு மைண்ட், எமோஷன், உணர்ச்சிகள் மற்றும் மனம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
5: சரிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க?
7: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், யார் எங்கிருந்து?
7: நான் இங்க சேலத்துல இருந்து ஒரு ருக்மணியம்மா பேசுறேன் சார்.
5: சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயக்கிட்ட கேளுங்க.
7: சார், இப்போ எனக்கு இப்போ 72 வயது ஆகிருது, இப்போ கண்ணு குறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். நான் காலையில சூரிய நமஸ்காரம் எப்பவுமே

0: சூரியன், உதய சூரியன் அந்த நேரத்தை நான் சாமி பார்ப்பேன் சூரியனை. ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் பார்வை குறைஞ்சிட்டு இருக்குது, இதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும்?
1: யோகா முறைகளை பத்தி கேக்குறாங்க.
2: ருக்மணியம்மா வணக்கம். அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேட்ராக் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க. எப்போ பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. 72 வயசில் நீங்கள் இன்னும் யோகா பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு ஆப்தாலஜிஸ்ட், அதாவது ஒரு கண் டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் உங்களை இப்போ கண் மங்களாக தெரியுதுன்னு சொல்ல நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் அவங்களோட ஒரு முறை ஒரு அறிவுரை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, சூரிய நமஸ்காரம் கண்டினியூ பண்ணலாம். அது கூட சில ஐ எக்ஸசைஸ் வந்து முதல்ல ஒரு ஆப்தமாலஜிஸ்ட் ஒரு கண்டாக்டரை பார்த்து நீங்கள் முதல்ல மறுபரிசீலனை செஞ்சுட்டு மறு பரிசோதனை செஞ்சுட்டு அருகில் உள்ள ஒரு அரசு யோகா மருத்துவரை அணுகி நீங்கள் பயன்படலாமாம்மா.
1: கண்டிப்பாக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. சரிங்கய்யா, இந்த யோகா முறைகளில் பார்த்தீங்கன்னா கடைசி படிநிலைகளை ஒரு புதுசாக வரத்துற வந்து பார்த்தீங்கன்னா யோகா வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கான வழிமுறைகள் மனப்பாங்கு எப்படி இருக்கணும்?
2: அதாவது நீங்கள் ஒவ்வொரு டவுன் ஒவ்வொரு பெருநகரங்களில் வந்து யோகா சென்டர்ஸ் இருக்குது, அது ஒரு நல்ல ஒரு சென்டராக இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு புக்கை பார்த்தோ ரீல்ஸ் யூடியூப் அதை பார்த்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இனிஷியலி, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான யோகா என்ன அப்படின்னு இப்போ ஒரு அம்மா பேசுனாங்க, 72 வயசில் நம்ம யோகா பண்ணுறாங்க, நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு தேவையான யோகா என்ன அப்படின்னு நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நாங்கள் அரசு மருத்துவமனைகளில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு எனக்கு இந்த சொல்யூஷனுக்காக யோகா பண்ணுறேன், சப்போஸ் எனக்கு பிபி இருக்குது, எனக்கு தூக்கமின்மை இருக்குது, உடல் பருமன் இருக்குது, இன்னும் பார்த்திங்கன்னா எங்களோட அரசு மருத்துவமனையில் வந்து ஆன்டிநேட்டல் யோகான்னு சொல்லுவோம், அதாவது மகப்பேறுக்கான யோகா, அது மாசமாக இருக்கும்போது யோகா. ஸோ இந்த மாதிரி நிறைய யோகா ஆசன யோகா பயிற்சிகள் இருக்குது, நமக்கு தேவையானதை நம்ம அங்கே போய் கற்றுக்கலாம்.
1: சரிங்க சார், இன்றைய அவசரமான காலகட்டத்தில் தூக்கமின்மை அப்படின்றது கண்டிப்பாக நிறைய இருக்குது இல்லைங்களா, வேலையின் காரணமாக இருக்கட்டும், மன உளைச்சல் காரணமாக இருக்கட்டும், அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துக்கான யோக முறைகள் ஏதாவது இருக்குங்களா?
2: இல்லை நீங்கள் வேலை சார்ந்து அப்படின்னு சொல்லுங்க, மொபைல் சார்ந்தும் ஒரு தூக்கம் வராது. அவங்க யாருமே, நம்ம பிரம்மமூர்த்தத்தை பற்றி பேசினோம், நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு 3-5ங்கிறது ரொம்ப நவீன உலகம். சரி, ஸோ தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்க, நீங்கள் ஒரு லேட்டாக சாப்பிட்றீங்க, ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்றீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு உங்கள் உடலுக்கு தேவையில்லாத ஒரு பொருளை சாப்பிடுங்க போது அப்போமும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அது வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு துக்கங்கள், ஒரு பொறாமைகள், ஒரு சிந்தனைகள், ஒரு நேர் அதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் போதும் உங்கள் மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை வந்து ஒரு மைண்டை வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொண்டு வரும், அதாவது ஒரு மைண்டை வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன தான் கண்ண மூடி தூங்கணும்னு நினைப்பீங்க, பட் ஆனால் தூக்கத்தை கொண்டு வராது. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நிறைய பயிற்சி வகைகள் இருக்குது, அது குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அதாவது குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இது மாதிரி நிறையா இருக்குது, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணலாம்.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச யோகா தினம் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஞாயிற்றுக்கிழமை June 21 வந்து கொண்டாடப்படுது. அந்த தினத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்காகட்டும் நேயர்களுக்காகட்டும் இந்த யோகா பற்றி வந்து சுருக்கமாக மக்கள் மனதில் பதியும் வகையில் வந்து தகவல் சொல்லுங்கள்.
2: இதுவரை யோகா பண்ணாதவங்க இப்போ யோகா பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த சர்வதேச 21 June வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அருகாமையில் உள்ள ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் யோகா நடக்கும், அதை வந்து நீங்கள் அங்கே போய் நீங்கள் கலந்துக்கிட்டு பண்ணிக்கலாம். இது போக மறுபடியும் நிறைய தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயுஷ் வெப்சைட்டில் போயிட்டு, இந்திய அரசாங்கத்தினுடைய ஆயுஷ் வெப்சைட்டில் போயிட்டு அவங்க ப்ரோட்டோகால்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு 45 நிமிடங்களுக்கான ஒரு போட்டிருப்பாங்க, ஒரு வழிமுறைகள் வீடியோவில் போட்டிருக்காங்க, எல்லா ரிட்டர்ன்ஸ் எல்லா லாங்குவேஜ்லையும் போட்டிருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அப்படியே உங்களுக்கு மேலும் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் அல்லது மாவட்ட மருத்துவமனைகள் மெடிக்கல் காலேஜ் போயிட்டு அங்கே உள்ள அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை பார்த்து நீங்கள் யோகா பற்றி நிறைய தெரிஞ்சு உங்களுடைய வாழ்நாளில் ஒரு யோகம் நிறைந்த நன்னாளாக இந்த 2026 அமையட்டும் என்பதைதாக சொல்லி, வாய்ப்புக்கு இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய பண்பலை நேயர் நிலையத்திற்கும் எங்களுடைய தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் திரு டாக்டர் மோகன்குமார் அவர்களுக்கும், வட்டார மருத்துவ அலுவலர் சிவகுரு சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அனைவருக்கும் 12வது சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள்.
1: உங்களுக்கும் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: இன்றைய வானொலியில் வசந்தம், வாழ்வை வளமாக்கும் யோகா என்ற தலைப்பில் யோகாவின் முக்கியத்துவம், அதன் நன்மைகள் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிரித்திவராஜ் அவர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
4: நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
5: ஒரு ஜென் ஞானியின் முன் ஒரு இராணுவ வீரன் மிடுக்காக சென்று நின்றான். ஞானி அவனை மெதுவாக ஏறிட்டு பார்த்தார். ஞானியாரே, உங்களிடம் ஒரு கேள்வி. சொர்க்கம் நரகம் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்களே, இந்த உலகில் உண்மையிலேயே அப்படி ஏதாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா? ஏளனம் தொனிக்க கேட்டான் இராணுவ வீரன். ஞானி அமைதியாக அவனை பார்த்து கேட்டார், நீ யார்? நான் ஒரு காவல் வீரன், இந்த நாட்டின் முக்கிய காவல் பணியில் ஈடுபட்டிருப்பவன். பெருமிதமாக பதில் சொன்னான் இராணுவ வீரன். பார்த்தால் ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறாயே, உன்னையெல்லாம் காவல் வீரனாக வேலைக்கு அமர்த்திய மன்னவன் யார்? ஞானி கேட்டவுடன் கோபப்பட்ட காவல் வீரன் தன் இடுப்பிலுள்ள உடைவாளின் மேல் கையை வைத்தான். அடடே, கத்தி வேறு வைத்திருக்கிறாயா? எதற்காக கத்தி? வெண்ணெய் வெட்டவா? நீ என்ன வெண்ணெய் வெட்டி சிப்பாயா? ஞானி கேலி செய்து சிரித்தார். கோபத்தின் உச்சத்துக்கே சென்று விட்ட காவல் வீரன் உடைவாளின் உரையிலிருந்து வாளை உருவினான். ஞானி சொன்னார், இதோ நரகத்தின் வாசல் திறக்கிறது. காவல் வீரன் ஞானியை பணிந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். ஞானி சொன்னார், இதோ சொர்க்கத்தின் வாசல் திறக்கிறது. சொர்க்கமும் நரகமும் ஏதோ நம்மை தாண்டிய உலகில் தனியாக இருப்பதாகவும், நமது இறப்பிற்கு பிறகு அவை நம்மை வரவேற்க காத்திருப்பதாகவும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் நம்மை தாண்டி வேறு எங்கும் இல்லை. அவை எப்போதும் நம்முடனேதான் இருக்கின்றன. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குமான ரிமோட் நம் மனக்கரங்களில்தான் இருக்கிறது. கோபமும் வெறுப்பும் இல்லாத மனத்தோடு வாழ பழகினால், கடுஞ்சொல் இல்லாத இனிய வார்த்தைகளோடு வாழ பழகினால், நம்மிடம் மட்டுமல்ல நம்மை சுற்றி நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் சொர்க்கம் பூப்பூத்து மனம் பரப்பும். இனிய குணங்களில் நிறைந்திருக்கிறது சொர்க்கம். கடும் சொற்களிலும் கடும் கோபத்திலும் கூடுகட்டி குடியிருக்கிறது நரகம். சொர்க்கத்தின் வாசல்களை நம் உள்ளத்து மகிழ்ச்சி எனும் சாவி கொண்டு திறந்து வைப்போமே. நம்புவோம் நாளையும் நமதே.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு உரிய புனித தலமாக திகழ்கின்றது. இக்கோவிலில் முனியப்ப சுவாமி கிராம மக்களை காத்து அருள்பாலித்து காவல் தெய்வமாக வழிபடப்படுகிறார். முனியப்ப சுவாமி வழிபாடு தமிழர் நாட்டுப்புற தெய்வ வழிபாட்டு மரபில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. தீய சக்திகள், நோய்கள், தடைகளை நீக்கி குடும்ப நலம், விவசாய வளம், கிராம அமைதியை அருளுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்கள், சிறப்பு பூஜைகள், அன்னதான நிகழ்ச்சிகளில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுகின்றனர். கிராம மக்களின் ஒற்றுமை, பாரம்பரியம் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குகின்றது. அகரம் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவிலை குறித்து மேலும் எடுத்துரைக்கிறார் திருக்கோவிலின் பூசாரி பெருமாள் அவர்கள்.
1: வெள்ள குதிரை மேல ஏறி பிச்ச ரூபா கையில் ஏந்தி வேகமாக பறந்து வரா முனியப்ப.
2: சல வரலாறு என்னங்க?
3: மூலவரா வந்து ஸ்ரீ முனியப்பன் வந்து குதிரை வாகனத்துல இருக்காரு. அடுத்தபடியா விக்கிரமாவும் இருக்காரு. இங்க வந்து விருச்சிகமா இருக்கிறது வந்து ஆலமரமும் அத்தி மரமும் இருக்கு. ஆலமரத்தில் இருக்கிற நாக சப்த கன்னிகள் வந்து குழந்தை வர வேண்டுதல், தோஷங்கள் நிவர்த்தி செய்யறதுக்கு பரிகார பூஜைகள் அந்த ஆலமரத்தடியில் இருக்கிற சப்த கன்னிகள். கோயிலினுடைய வரலாறுன்னு எடுத்தீங்கன்னா சுமார் 200 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். முன்னதாக வந்து பாட்டம் முப்பாட்டம் காலத்துல வந்து கல்வி கிரகமா இருந்தது. அதுக்கப்புறமா எங்க அப்பாவோட காலத்துல சிமெண்ட் ஹாலான குதிரை வாகனமும் சனீஸ்வரன் சிலையும் பிரதிஷ்டி செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க சுமார் 2001 இப்ப திருப்பணி நடந்துட்டு இருக்கு. மேலும் விரிவாக்கம் பண்றதுக்காக திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பூஜைகள், அதாவது முப்பூசைகள் நடைபெறும். இந்த காவல் தெய்வமா இருக்கிறது வந்து ஊருக்கு, ஊருடைய எல்லை மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு. இதற்கு வந்து பூஜைகள் எடுத்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆடு கோழி பண்ணி முப்பூசைகள் வழங்குவோம். அந்த முப்பூசை காலம் தவிர அமாவாசையில சிறப்பு பூஜை நடைபெறும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறும். இங்க வந்து பேய் ஓட்டுதல் மற்றும் வில்லி சூனியம் போன்ற உள்ளவர்கள் வந்து வணங்கி சென்றாலே நிவர்த்தி ஆகும் மாதாதைகள் காலத்துக்கு வந்து நம்பக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கும்.
2: சரிங்க சார், இப்ப முனியப்பன்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல் தெய்வம், எல்லை சாமி இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க. இப்ப இந்த முனியப்பன் வந்து எந்த மாதிரியான தீய சக்திகள்லாம் விரட்டுறவரா அகரம் பகுதியில இருக்காங்க?
3: அகரம் கிராமத்திற்கும் சுற்றுவாட்டு பகுதிக்கும் வந்து காவல் தெய்வமாக விளங்கிட்டு இருக்காரு. இங்க வந்து எல்லா விதமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வெள்ளி சோனியம், காவல் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து வணங்கி சென்றாலே நிவர்த்தி ஆகுதுன்றது மக்களுடைய நம்பிக்கையாக இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு. வேண்டுதல் பார்த்தா அவங்க அவங்களோட சக்திக்கு ஏற்பாற்போல் வேண்டுதல் நிறைவேற்றும், வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள் பூஜைகள் வாரந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு.
2: சரி, இப்ப பூஜைகள்னும் போது முனியப்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காவல் தெய்வமா இருக்கு. அது இல்லாம சுதை ரூபமா தான் முனியப்பன் வந்து இருப்பாரு எப்பயுமே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல் விக்கிரகமா இல்லாம ஒரு சுதை ரூபமா இருக்கும். அந்த சுதை ரூபத்துக்கு எந்த மாதிரியான அபிஷேகங்கள்லாம் பண்றீங்க?
3: இங்க வந்து சுதை ரூபமாவும் இருக்கு, கல் விக்கிரகமாவும் இருக்கு. ஏன்னா பழமையான கோயில் வந்து கல் விக்கிரகமும் இருக்கு, சுயம்பாவும் இருக்கு. அபிஷேகம்ன்ற பொறுத்த வரைக்கும் கல்லால் ஆன பழங்காலத்து சுயம்புக்கும் கல் விக்கிரகத்துக்கும் தான் அபிஷேகங்கள். அதாவது பால், பன்னீர், தேன் போன்ற அபிஷேகங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அமாவாசை காலங்களில் வந்து கடைபிடித்து வருகிறது.
2: சரிங்க, இப்ப முனிப்பனாலே அது ஏன் அமாவாசை தினத்துல சிறப்பு வழிபாடு பண்றாங்க?
3: ஆண் தெய்வம் என்றாலே அமாவாசையில தான் வழிபடுறது ஒரு ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வழக்கமாக இருக்கு. அதே போலதான் முன்னோர்கள் வழிய அமாவாசை காலங்களில் சிறப்பு பூஜை நடைபெற்று வருது.
2: சரிங்க, இப்ப மாதாந்திர இந்த அமாவாசை காலகட்டங்கள்ல பூஜை காலகட்டங்கள்ல இந்த அன்னதானம், இந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் எப்படி இருக்கு?
3: நெய்வேத்தியம்ன்றது பொறுத்த வரைக்கும் சைவ படையல் தான், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் தான், அப்புறமா அவுள் பொறி அந்த மாதிரியான பிரசாதங்கள் இங்க கிடைக்கும். அதே மாதிரி அன்னதானங்கள் பொறுத்த வரைக்கும் அசைவம், சைவம் இரண்டு.

0: ரெண்டு பேரும் நடிப்பேன்.
1: சரிங்க, இப்ப இந்த காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பலி கொடுக்கறாங்களா, அது என்னத்துக்காக பலிகள் எல்லாம் கொடுக்கறாங்க?
0: அவங்களுடைய வேண்டுதல் நிவர்த்தி கடன்கோசரம் பலிகள் கொடுக்கறாங்க. நிவர்த்தி கடன் வேண்டுதல் வந்து நிறைவேறினவங்க வந்து ஆடு பன்னி கோழி மூணுமே 30 கொடுப்பாங்க. அதாவது குழந்தை வரம் தொழில் தடை அந்த மாதிரி நிவர்த்தி செய்யும் நிவர்த்தி ஆனவங்க அந்த மாதிரியான வேண்டுதல் வந்து நிறைவேறும்.
1: சரிங்க, இப்ப இந்த அருள்மிகு முனியப்பன் கோவில் அகரத்துல இருக்கக்கூடிய இந்த கோவில்ல வேற என்னென்ன உபசன்னதிகள்னு சொல்லக்கூடிய சுவாமிகள்லாம் இருக்காங்க?
0: உபசன்னதிகள்னு எடுத்துக்கணும்னா ஆலமரமும் அழிஞ்சு

0: சரிங்க. இப்ப இந்த அருள்மிகு முனியப்பன் கோவில் அகரத்துல இருக்கக்கூடிய இந்த கோவில்ல வேற என்னென்ன உபசன்னதிகள்னு சொல்லக்கூடிய சுவாமிகள்லாம் இருக்காங்க?
1: உபசன்னதிகள்னு எடுத்துக்கணும், ஆலமரமும் அழிஞ்சி மரமும் இணைஞ்சு இருக்கு, அதன் அடியில் சப்தக்கன்னிகள் குடிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் திருமண தடைகள் நீங்கவும், மற்றும் செவ்வாதோஷம் போன்ற உள்ளவர்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம், குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து தொட்டில் கட்டி மாங்கல்யம் ஏற்படுறதுக்கு தாளிகள் கட்டி வழிபடுறாங்க.
0: சப்தகன்னிகள் சொல்றீங்களா, சப்தகன்னிகள்ன்றது உருவ வழிபாடா இருக்குங்களா இல்ல வெறுமனே கல் வழிபாடா இருக்குங்களா?
1: சப்தகன்னிகள் உருவ வழிபாடா இருக்கு, நாக சர்பம் பயத்த கல்வி கிரகமா இருக்கு.
0: சரி, இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த முனியப்பன் ஐயனாரு கருப்பணசாமி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊருடைய எல்லையில அப்படி இல்லைன்னா ஒரு அணை பகுதியில இல்லைன்னா ஆற்றங்கரையோர இந்த மாதிரியான பகுதியில தான் இருக்கும், அது என்ன காரணங்க?
1: அணை பகுதியில் இருக்கும், அது காவல் தெய்வமா இருக்கிறதுக்கு ஊருடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கிறது ஏரிப்பகுதி. அது போலதான் இந்த கிரகிராமத்திலிருந்து ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கு, கிராமத்தினுடைய மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஏரிக்கு நீர் ஆதாரமே அந்த ஏரியிலிருந்து தான், வாய்க்காலும் தென்பெண்ணாற்றினுடைய வாய்க்கால் பாசனமும் அது அதுக்கு காவலாகவும் விளங்கிட்டு இருக்கு.
0: சரிங்க, இப்ப இந்த அகரம் அருள்மிகு முனியப்பன் திருக்கோயில் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் என்ன மாதிரியான வேண்டுதல் எல்லாம் வைக்கிறாங்க?
1: வேண்டுதல் எடுத்துனா குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டி வைக்கிறாங்க, மாங்கல்யம் நடக்காதவங்களுக்கு திருமாங்கல்யம் வந்து ஆலமரத்துக்கும் அழிஞ்சி மரத்துக்கும் கட்டுறாங்க. அதுபடி வந்து தொழில் வீடு அந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கிறவங்க வந்து அதனுடைய வீட்டினுடைய பொம்மை தொழில் என்ன சரி அதனுடைய பொம்மைகள் வந்து வச்சு வழிபடுறாங்க. அது வந்து முனியப்பன்னர்களால் வந்து உடனே 3 மாத காலத்தில் நடக்கலாம், இல்ல 3 நாள் பட்டு நடக்கலாம், அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு.
0: சரிங்க, இப்ப முனியப்பன்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜ கம்பீரமா அந்த அமர்ந்த கோலத்துல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரை வீரர்கள் அதாவது காவல் வீரர்களோட இருக்காங்க இல்லைங்க, எதை குறிக்குதுங்க? அது
1: ஊருனுடைய எல்லைப்பகுதியை காக்கிறதுக்கும் கஷ்டம் வரக்கூடிய பக்தர்களை காப்பாத்துறதுக்கும் குதிரை வாகனத்தில் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிற ஒரு காவல் தெய்வமா விளங்குறாரு. பாக்கிறதுக்கு கம்பீரமும் ஆக்ரோஷமாவும் சாந்தர்பூமாவும் இருக்கிறாரு. குழந்தை வரம் இல்லாம இருந்து வந்து குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை பிறந்தா முனியப்பன் பேர் வைக்கிறாங்க, பெண் குழந்தை பிறந்தா வந்து முனியம்மாள் என்று பேர் வைக்கிறாங்க. அது போல வந்து சிகை முடி நீக்கி காது குத்து போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடைபெறும் சமயங்கள்ல வந்து வெகு விமச்ச சுற்று வட்டார பகுதியில் இருக்கவங்க வேண்டுதல் வச்சவங்க அத்தனை பேரும் நிறைவேற்றிட்டு போறாங்க. இது வந்து கண்கூட நடக்கும். இங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க நிறைவேறினவங்க வந்து மணியாவும் சோளமாவும் வந்து வேண்டுதல் நிறைவேற்றிருக்காங்க. இங்க பார்க்கக்கூடிய சோளமும் மணிகளும் வந்து வேண்டுதல் நிறைவேறினவங்க சாத்தன மணியாவும் சோளமாவும் இருக்கிறத பாக்குறீங்க நீங்க.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SKM பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
1: ஓம் நமச்சிவாய முனீஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய ஓம் முனியப்பாய நமக. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பரம்பொருளே வாழ்க. ஓம் நமச்சிவாய முனியப்பன் அருளே போற்றி, திருவடியே போற்றி போற்றி. அடுத்தபடியா இத்திருத்தலத்தில் வந்து குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு முக்கியமாக குழந்தை பாக்கியம் முனியப்பன் அருளால் கிடைக்குது. கிடைக்க பெற்றவங்க வந்து அந்த குழந்தையினுடைய எடை கிடைக்கும் நாணயங்களும். அடுத்தபடியா வந்து திருமணம் ஆனவங்க வந்து முடிந்தவங்க வந்து வேண்டுதல் வச்சுட்டு போறாங்கன்னா நிறைவேறினவங்க வந்து முனியப்பனுக்கு வந்து வேட்டியும் சேலையும் வந்து காணிக்கையாக செலுத்துவது வழக்கமாக இருக்கும். இங்கே வந்து திருவிழா காலங்களில் சிறப்பு படையில் போடக்கூடியது வந்து முனியப்பனுக்கு வந்து அசைவ படையில், அதில் வந்து கல், அதிகமாக வைக்கிறவங்க சுருட்டு, ஓலை, கருமணி அந்த மாதிரியான படையல், அதுக்கப்புறமா பச்சைமாவு, பானகம், 108 பிள்ளையாருக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து படையலிட்டு ஆடு கோழி பண்ணிகள் பலியிட்டு சிறப்பான ஒரு வழிபாடு நடத்துவது மூதாதையர்கள் காலத்துக்கு வந்து வழக்க வழக்கமாக நடந்துட்டு இருக்கு. இதையை நாங்களும் பின்பற்றிருக்கோம். இதை வந்து அந்த படையில வந்து 108 படையல் வைக்கக்கூடிய படையில வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக அந்த தேதியில் கொடுப்போம். அது வந்து எல்லா விதமான அவங்களோட சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யும் என்று நான் நம்புறாங்க பக்தர்கள். அதையும் வாங்கி சென்று முனியப்பனரால் வேண்டுதல் வைக்கிறவங்க வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போறாங்க.
2: சரிங்க, இப்ப இந்த பக்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முனியப்பன் கோயிலுக்கு எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வர்றாங்க?
1: இங்க வந்து பங்காளிகள் பார்த்தா அகர கிராமத்துல 3 கூம்புதாரர்கள் மட்டும்தான். பங்காளிகள் மட்டும்தான் செய்வாங்கன்றதில்ல, கிராமமே சேர்ந்து செய்யறோம். சுற்று

0: வட்டார பகுதியிலேருந்து வருவாங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டா தருமபுரி கிருஷ்ணகிரி கர்நாடகா மாநிலத்துலேருந்து மாதந்தோறும் வர்றாங்க, வரதை வழக்கமாகவும் வச்சுட்ருக்காங்க.
1: சரிங்க சார், இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனியப்பனுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப விசேஷமான நாள்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அது ஏங்க?
0: செவ்வாய் வந்து அதாவது ஈஸ்வரனுக்கே உகந்த நாள். ஈஸ்வரன் பெற்ற மூணு பேர், ஒன்று சனீஸ்வரன் பகவான், இரண்டு வந்து நந்தீஸ்வரன், மூன்றாவது வந்து முனீஸ்வரன். நந்தீஸ்வரனுக்கு வந்து பிரதோஷ காலங்களில் வந்து வழிபடுறாங்க. சனீஸ்வர பகவானுக்கு வந்து சனிக்கிழமை நாளில் வந்து வழிபடுவது வழக்கமாக இருக்கு. முனீஸ்வரனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து வழிபட்டால் சிறப்பான ஒரு ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஆன்மீக ரீதியாகவும் ஆற்றல் கிடைக்கும். இத்திருத்தலத்தில் அந்த செவ்வாய்க்கிழமை பூஜை வந்து சிறப்பாகவும் நடைபெற்றுள்ளது.
2: முனியப்ப அடி எடுத்து வச்சு புட்டா அதிருமடா பூமி ஆயும் புளியும் அவனை கண்.
3: வணக்கங்க.
4: வணக்கம் சார்.
3: சார் உங்க பேருங்க சார்?
4: வரதராஜன் சார்.
3: சரிங்க சார், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா?
4: ஆயிடுச்சுங்க சார்.
3: சரிங்க சார், என்ன தொழில் பண்றீங்க?
4: விவசாயம் தான் பாக்குறேன் சார்.
3: உங்க பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க?
4: பசங்க எல்லாம் சென்னையில இருக்கிறோம் சார், படிச்சுட்டு. நாங்க இங்க வில்லேஜ்ல இருக்கிறோம் சார்.
3: அகரத்துலீங்களா?
4: அகரத்துல இருக்கிறோம் சார்.
3: சரிங்க, இப்ப இந்த அகரம் அருள்மிகு முனியப்ப சுவாமி திருக்கோயில் இருக்கு இல்லீங்க, இந்த திருக்கோயிலுக்கு வந்து எப்பப்பெல்லாம் வருவீங்க நீங்க?
4: சார் நான் அடிக்கடிக்கே போவோம் சார். எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னே ஆத்து ப்ராப்ளம் சார். எங்கேயோ வாஞ்சி எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க சார். எனக்கு அவ்வளோ வசதி இல்லைங்க சார். கேள்விப்பட்டு இந்த கோயிலுக்கு போகணும் சார், அகரம் முனியப்பன் கோயிலுக்கு போகணும் சார். இப்போ எந்த பிரச்சனை இல்லாத சுமூகமாக போயிருக்குங்க சார்.
3: மணி
4: செஞ்சு வைக்கிறது நேர்த்தி கடன் வச்சு சார், அது செய்யணும் சார்.
3: சார் இப்ப என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் அங்க நடக்குது?
4: அமாவாசைக்கு அமாவாசைக்கு பூஜை நடக்கு சார். அங்க நிறைய வேண்டுதலுக்கோசரம் வராங்க சார். அந்த இதுல நாங்களும் போய் கலந்துக்கோங்க சார்.
3: சரிங்க, இப்ப நீங்க அந்த சாமி செய்யறது நடக்குதுங்களாங்க?
4: நடக்குங்க சார். வருஷத்துக்கு ஒரு முறை சித்திரை மாசம் நடக்குங்க சார். அதுக்கும் நாங்க குடும்பத்தோட கலந்துக்கோங்க சார். சக்தி உள்ள சாமி சார்.
3: சரிங்க சார், ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க சார். நன்றிங்க சார்.
4: நன்றிங்க சார்.
2: நம்ம காக்கவரா காவல் தெய்வம் முனியப்ப.
3: வணக்கம் சார்.
5: வணக்கம்
3: சார். உங்க பேருங்க சார்?
5: என் பேர் செல்வங்கய்யா.
3: சரிங்க, நீங்க எந்த ஊருங்க?
5: அகரம்.
3: நீங்க என்ன பண்ணிட்டு
5: இருக்கீங்க? நான் விவசாய தொழில் தான் பண்றேன்.
3: விவசாய தொழில், என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நெல் இப்படி கொல்லப்பண்ணையும் பண்றோம் சார்.
3: ஓகே ஓகே.
5: நம்மளோட குலதெய்வம் வந்து முனியப்பன்.
3: ஓ, நம்ம அகரம் முனியப்பன்.
5: அகரம் முனியப்பன் நாம நினைச்சது கை கொடுக்கறாரு. இன்ன வரைக்கும் நம்ம முனியப்பன் மறக்கறது இல்ல. நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறி வருக்குது சார். நாமளும் இல்லாதவனுக்கு தெரிஞ்சுத்தாவும் போறாங்கல்லாத்தாவும் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல பலன் ஆகுதுன்னு எல்லாருமே தெரியப்படுத்துறோம்.
3: சரி, இப்ப குலதெய்வம் சொல்லும் போதே வந்து உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கும் அந்த கோயில் கூட. உங்களுக்கு என்ன மாதிரியான வைப்ரேஷன் சொல்றாங்கல்ல, சில கோயிலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான சிந்தனைகள்லாம் வரும். இப்ப இந்த முனியப்பன் கோயிலுக்கு போகும் போதெல்லாம் உங்க மனதில் உள்ள என்ன மாதிரியான ஒரு உணர்றீங்க? முனியப்பனை உணர முடியுதுங்களா அந்த சுவாமிய?
5: ஆமா சார், முக்கியமா முனியப்பன் தான் சார் எங்களுக்கு. குலதெய்வம் முனியப்பன் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது சார்.
3: சரிங்க,
5: அதுக்கு மேல நம்மளுடைய எல்லா ஊர்லயும் பக்கம் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் கூட நம்ம வீரர்கள்லாம் வந்து கும்பிடுறாங்க. குழந்தை குட்டிகள்லாம் கூட வந்து கும்பிடுறாங்க, செய்யறாங்க. எல்லாருக்குமே நிறைவேற்ற முனியப்பன், அதுல எந்த குறைபாடும் கிடையாது. எல்லாத்தாவும் தெரிந்தாலும் வெளியே ஊர்ல இருந்தாலும் கூட வந்து கையெழுத்து போறாங்க, நினைக்கிறதா நடத்தி கொடுக்குறாரு.
3: சரி, இப்ப இந்த கோயிலுக்கு எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் பக்தர்கள் வர்றாங்க?
5: பக்கம் கிருஷ்ணகிரி, இப்படி பழனிப்பேட்டை, அனம்பூர், மோட்டூர், திருநப்பட்டி, கமநெல்லூர், குப்பூர், இந்த மாதிரி வில்லேஜிங்கெல்லாம் வராங்க சார். எல்லா ஊருக்காரமும் வராங்க. காரிமங்கலம் இப்படி பக்கம் வில்லேஜிங்கெல்லாம் எல்லாமே வராங்க சார். எந்த ஒரு குறையும் இல்லை.
3: சரி,
5: நினைக்கிறது நிறைவேற்றுறாரு
2: முனியப்பன்.
6: கிராம மக்களின் காவல் தெய்வமாக போற்றப்படும் புனித தலமாக பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி நலனும் வளமும் அளிக்கும் அருள்தலமாக அகரம் கிராமத்தில் எழுந்தருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி திருக்கோவில். திருக்கோவிலில் நேரம் கிடைக்கும் பொழுது வாழ்வில் நாமும் ஒருமுறையேனும் முனியப்பனை தரிசிக்கலாம்.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் அகரம் கிராமத்தில் எழுந்தருள் வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி திருக்கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
1: நேரம் காலை 10:22. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
6: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
9: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
10: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
9: கோல்ட் பர்ச்சேஸா?
10: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
11: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
9: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
10: அது எப்படிங்க? கரெக்டா சொல்றீங்க.
9: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
12: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
13: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
14: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
13: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
14: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
13: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேர்களே, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0-43-42-24-40-30 என்ற நம் பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நேர்களை, நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
15: ஏழு பூசாரிப்பட்டு எனக்கு பிடித்த பாடல் கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து பாசமுள்ள பாண்டியர் பாட்டு.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ்.

0: மேன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இன்று காலை 10:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
6: வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர் பாலக்கோடு அன்பு. படம் விடுதலை பாடல் வழி நெடுக காட்டுமல்லி என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கவும் நன்றி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்ட் பர்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9.

0: 9025400159 counseling code 2683.
1: பத்து மணி 41 நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
2: தர்மபுரி பண்பலிக்கு நீ காலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எமக்கு பிடித்த பாடல் மாஸ்கோவின் காவேரி படத்திலிருந்து பூட்டு போட்ட பூவே என்ற பாடலை தர நன்றி வணக்கம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் காலை 10:47 நிமிடம். நேயர்களை கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முதல்ல யோகா, ஏன்னா இந்த யோகாங்கிறது இந்தியாவிலேருந்து உருவானது அப்படின்றதுதான் நம்ம பாரத பிரதமர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு போய் உலகத்துல வந்து யோகாக்குன்னு ஒரு தினம், அதாவது June 21 யோகா தினமா வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறதுக்கு நம்ம நாடு தான் வழிவகை பண்ணிருக்கு. அதுல பாரத பிரதமருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த யோகா பத்தின அடிப்படையான செய்திகளை சொல்லுங்க.
6: சோ யோகா என்பது உடல், மனம் மற்றும் உணர்வு ரீதியான நல்வாழ்வை மேம்படுத்துதல், ஒரு முழுமையான பயிற்சி. இது எக்ஸசைஸ் எடுத்துக்கினா உடல் மட்டும் இருக்கு, மனசுக்கு மட்டும் இருக்கு, இல்லை உணர்ச்சி வசப்படுறாங்க சில பேர் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சமநிலையில கொண்டு வர்றது உதவியா இருக்கு. நம்ம தினமும் பயிற்சி செய்யும் பொழுது பேசுவதனாலேயோ பார்க்கறதுனாலேயோ வராது, பயிற்சி மூலமா தான் இது கிடைக்கும்.
5: இப்ப உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறதுக்கு யோகா இது வந்து பல்வேறு வகைகளை உதவுது அப்படிங்கறது ஆராய்ச்சிகள் மூலியமாகவே நிரூபிச்சிருக்காங்க.
6: ஆமா.
5: சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எந்த விதத்துல வந்து யோகா உதவி செய்யுது?
6: யோகா நம்ம தினமும் பழகும்பொழுது பயிற்சி செய்யும்பொழுது உடல்ல வந்து ரத்த அழுத்தம் வந்து இயல்பா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிக்கும். அதை நம்ம பிளட் ப்ரெஷரா எடுத்துக்கூடாது, அது திரும்ப நார்மலுக்கு வந்துடும். மற்ற உடற்பயிற்சி விட இதுல அவ்வளவு அதிகரிக்கிறது இல்லை. கால்ல இருந்து மூளை வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஒரே சீரா செயல்படுத்துறதுக்கு மிகவும் உதவியா இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்து வராது, நல்ல தூக்கம் வரும் நமக்கு, உடல் ஒரு முழுமையான ஆரோக்கியம் வந்து நம்ம யோகா பயிற்சியில கிடைக்கும். ஒரு யோகா பயிற்சியாளரை பார்த்தாலே ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் அவர் இருப்பார். எப்பயும் ஒரு படப்படப்பா இருக்க மாட்டார் அவர். அது என்ன நடந்தாலும் சரி, இந்த மனநிலை வந்து அந்த யோகத்தினுடைய கொள்கைகள், பயிற்சிகள், உணவு முறைகள் இவை எல்லாமே சேர்ந்து அதுக்கு உதவியா இருக்கு.
5: சாதாரணமா மனிதர்கள் வந்து நான் தான் நல்லா வாக்கிங் போறேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்றேன், நான் ஜாகிங் போறேன், நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன், கை கால எல்லாம் தூக்குறேன், ஓடுறேன், ஓடாடுறேன், நெட்டி முடிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், எல்லாம் ஒண்ணு தானே, அப்ப எனக்கு எதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னா, இல்ல யோக கலைங்கிறது அது கொஞ்சம் வேற மாதிரி, அது உடல் மனம் ரெண்டுத்தையும் இயக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்ட சந்தேகம் மாதிரி பல பேர் இருக்காங்க நாட்டுல.
6: இது ஒரு அற்புதமான கேள்வி. இப்போ நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், இதெல்லாம் வந்து யோக பயிற்சி பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய மன ஒருங்கிணைப்பு இருக்காது. ஒரு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மூச்சு பயிற்சியே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடாக. இப்போ வரும்பொழுது இந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனமும் போகும். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான சிறப்பே யோகத்தில். தியானம் பண்றோம், நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட சிந்தனை வெளியிலே போகாது, உள்ளுக்குள்ளே தான் நம்ம பயணமாகும். மிகவும் நுணுக்கமான உறுப்புகள்லாம் இருக்கு நம்ம உடல்ல, குறிப்பா மூளை, இதயம்,
5: கணையம்,
6: ஹார்மோன்ஸ், இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள்.

0: இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது உருவத்தில். ஆனால் அனைத்துக்குமே வந்து கவனத்தை செலுத்தும் பொழுது அது சிறப்பாக இயல்பாக வேலை செய்யுது. அந்த பேலன்ஸாக இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகரித்தாலும் பிரச்சனை நமக்கு, அது குறைந்தாலும் பிரச்சனை. அது எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில் கொண்டு போகிறது யோகம். அதனால தான் நம்மளால் வந்து இந்த அறிவாற்றல் வந்து சிறப்பாக செய்ய முடியும். மெமரி பவரை நம்ம நிலை நிறுத்த முடியும். எப்போ எழுத வேணுமானாலும் நம்ம அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வரும்.
1: இப்போ யோகா செய்யும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்த ஓட்டத்தை வந்து மூளைக்கு வந்து அதிகப்படுத்துது, அதனால மூளை வந்து நல்ல முறையில வேலை செய்ய முடியும்.
0: கண்டிப்பா
1: மூளை சோர்வு அகற்றி நல்ல ஒரு புத்துணர்வோட மூளை இருக்கும். இது வந்து அந்த சிந்தனை திறன் ஆரோக்கியத்துல முக்கியமான ஒரு விஷயம்.
0: அதுதான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஒரு பயிற்சினாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கால் முதல் மூளை வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் சீராக போகும். அப்போ எல்லா உறுப்புமே ஆரோக்கியமாக இருக்கும். வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அறிவு கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமாக நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் போகணும் சார். அதுக்கு ஒரு பயிற்சி தேவை நமக்கு.
1: இப்போ இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், இதில் வந்து பத்மாசனம், பிராணாயாமம், அப்புறம் அந்த விருக்ஷாசனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலை மட்டும் வந்து உயர்த்திக்கிட்டு இன்னொரு காலை ஊன்றி மரம் போல சிலையா நிக்கிறது. இது வந்து நம்ம யோகம் செய்யறவங்க நிறைய பேர் செய்யறத உடனே பார்ப்போம். அந்த முத்திரையே அவங்க காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அறிவை வந்து தூண்டி மூளையை நல்லா செயல்பட வைக்குங்கிறாங்க. இது எந்த விதத்துல,
0: அதாவது இது வந்து அக்குபஞ்சர் சொல்லுவாங்க, அக்குப்ரெஷர் சொல்லுவாங்க. அது ஒரு கலை, அது ஒரு சிகிச்சை முறை. அது யோகத்துல இதுலயே வருது. இந்த ஆகினை முத்திரன்னு ஒண்ணு, எல்லா ஐந்து விரல்களும் மற்ற ஐந்து விரலோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது.
1: இந்த வலது கை கட்ட விரல், இடது கை கட்ட விரலோட சேரணும்.
0: நடுவிரல், மோதிர விரல், அந்த கடைசியா இருக்காது. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து கொஞ்சம் அகலப்படுத்தி சாதாரணமாக நம்ம தொடமலை வச்சுக்கலாம், இல்லை டேபிள் இருந்தால் டேபிள் மேலே வச்சுக்கலாம். இதை தினமும் நம்ம சீரியஸாக உண்மையிலே வந்து நம்மளுடைய அறிவாற்றல் வளரணும், மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். படிப்பில் மாணவர்கள் எல்லோருமே, வேலையில் இருக்கிறவங்க கூட, அலுவலகத்தில் இருக்கிறவங்க கூட, ஆசிரியர்கள் கூட, எல்லாமே வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினா தான் நம்ம நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். ஸோ அறிவாற்றல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த ஒரு முத்திரா போதும். ஆகினை முத்திரன்னு சொல்றது சேர்ந்து ஒரு 15 நிமிடம் தினமும் இரண்டு வேலையாக இருந்தால் சிறப்பு, இல்லை ஒரு வேலையாக நம்ம செய்து வரணும். இது குறிப்பாக வந்து இரவுல செஞ்சா ரொம்ப நல்லது. இந்த ஒரு முத்திரை மட்டும் போதும்.
1: சரிங்க சார். இந்த அறிவுசார் ஆரோக்கியத்துல வந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்றது, ஏன்னா வந்து நம்ம உடம்பே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் நடக்குது.
0: கண்டிப்பா
1: இந்த ஹார்மோன் செக்ரியேஷன், அப்புறம் ஒரு கார்டிசால் சொல்றோம், ஒரு அட்ரினலின் சொல்றோம், டோபாமைன் சொல்றோம், மெலட்டோனின் ஹார்மோன் சொல்றோம். ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சீராக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், தேவையான அளவு சுரக்கணும், நல்ல முறையில் நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்றாங்க சார். இந்த ஹார்மோன் சமநிலைக்கும் இப்போ இந்த யோக பயிற்சிக்கும் என்ன தொடர்பு?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய உடற்பயிற்சி பண்றோம் நம்ம, ஆனால் ஹார்மோன்ஸ் பேலன்ஸா இருக்கான்றது கேள்விக்குறி. ஆனால் யோகத்துல இயற்கையாகவே அதை நம்ம ஒரு பிராணாயாமம் சொன்னோம். நம்ம உள்ளார மூச்சு எங்கெல்லாம் போகுதோ அது கூடயே போகும்போது காற்று எல்லா இடத்துலையும் பரவும், வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி. சின்ன சின்ன நாளமில்லா சுரப்பிக்கும் போகும்போது அது இயல்பாக சந்தோஷமாக செயல்படும். இன்னொன்று, நம்ம கவனத்தை வந்து செலுத்துறோம், அதாவது மனம் எங்கே போகுதோ அங்கே வந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆக்சிஜன் அங்கே போகும், இயற்கையாகவே வந்து அது பேலன்ஸ் ஆகும்.
1: இப்போ இன்னொன்று சார், இப்போ வந்து மனம் எப்போதும் ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி யோகா பயிற்சி பண்ணுங்க. அல்லது எப்போதுமே உனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கா, டெய்லி யோகா கிளாஸ் போங்க. நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அதுக்கான ஒரு விடிவு உங்களுக்கு கிடைக்கும், மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள்லாம் தவிக்கிறோம் சார். நாங்கள் ஏதாவது சொல்லுங்க
0: சார். யோகா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராக்டிஸ் சார். சிஸ்டமேட்டிக்னா யோக அனுசாசனம்னு சொல்லுவாங்க. யோகான்றது ஒரு சயின்ஸ், அணுனா சயின்ஸ். அதை நம்ம அப்படியே ஈஸியாக எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அது ஒரு முறை இருக்கு, அந்த ஒரு ஃபார்முலா போட்டால் தான் அது வேலை செய்யும். அது மாதிரி இது ஒரு முறையாக செஞ்சோன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதான் நம்ம அந்த 8 படிகள் இருக்கு, யமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரித்தியாகாரா தாரணா தியான சமாதி. இந்த 8 படிகளும் முறையா செய்யணும். நம்ம
1: முறையான பயிற்சியும் வேணும் நமக்கு,
0: முறையான ஒரு ஆசிரியர்
1: வேணும். ஒரு புக்கை பார்த்துட்டு நாமளா செய்யறது அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லைங்க,
0: அது அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. ஒரு ஆசிரியரோட

0: தான் எப்பயுமே நல்லது. அது இந்த எட்டு படிகள் முறைப்படி போகணும்.
1: அப்புறம் சார், நிறைய பேர் வந்து சரியான தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. தூக்கம் மாத்திரை போட்டுட்டு தூங்குறவங்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த யோக பயிற்சி செஞ்சா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: யோக பயிற்சி நீங்க செய்யும்போது இயற்கையா நல்ல தூக்கம் வரும் சார். தூக்கம் எப்படி வருதுன்னா, பயிற்சியின் பொழுது ஆக்சிஜன் நல்லா போகும் சார். உடல் முழுவதும் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யும் சார். இப்போ இயற்கையாகவே நமக்கு தூக்கம் வந்துடும் சார். ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் தியானம் பண்ணாலே இயற்கையாக தூக்கம் வந்துடும். இல்லை ஒரு மூச்சு பயிற்சி பண்ணால் கூட அந்த நேரத்தில் டக்குன்னு தூக்கம் வந்துடும். இப்போ ஏற்கனவே நீங்கள் பண்ணிடுறீங்க உடற்பயிற்சி, ஏதாவது யோக பயிற்சி இல்லை உடற்பயிற்சி உடன் பண்ணால் கூட இயற்கையாக தூக்கம் வந்துடும் சார். நம்ம உழைக்கணும் சார், உடல் உழைப்பு அவசியம்
1: சார். இன்னொன்று சார், இந்த நினைவாற்றலை தக்க வைப்பதற்கு யோகா எந்த விதத்தில் உதவுது? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன சார், மாணவர்கள் கல்லூரியில் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நினைவாற்றலை வந்து தக்க வைக்கிறது தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு யோகா வந்து ரொம்ப உதவியாக இருக்குது.
0: குறிப்பா நம்ம யோக பயிற்சி பண்ணும்போது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் பண்ணும்போது இயற்கையாவே ஒரு அமைதியான நிலை கிடைக்கும். நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்ப அவங்களால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் சார். மாணவர்கள் இருந்தா படிப்புல சிறப்பா செய்யலாம். அவங்க யாரும் இங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சில நேரம் மாணவர்கள் யோக பயிற்சி பண்றவங்களும் பண்ணாதவங்களுக்கும் பார்த்தன வகுப்புல இவன் அமைதியா இருந்து கவனிப்பான் வகுப்பை. யோக பயிற்சி பண்ணாதவன், அந்த பிரின்சிபிள் தெரியாதவன் சீண்டிகிட்டே இருப்பான். அவனை குத்துவான், அந்த பேனை ஆடிக்கிட்டு ஆரோக்கியம் சிந்தனையை தக்க வச்சுக்கிறது, இது ரெண்டுமே அற்புதமா வேலை செய்யும் சார். நம்ம எப்ப யோக பயிற்சி ஆரம்பிச்சாலும் அவங்க நல்ல முறையில கவனத்தை செலுத்த முடியும் சார். அது சந்தேகமே இல்லை.
1: இன்னொன்னு சார், ஒரு நிமிஷத்துல ஒரு 16 தடவை சுவாசிக்கிறவன் வந்து அதை ஒரு 12, 10 கொண்டு வந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஆயுள் அதிகமாகும்ன்றாங்க. பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, அது எந்த விதத்துல உதவு சார்?
0: ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சார் ஒரு இயல்பா நடக்கிறது எல்லாருக்கும். அதை நம்ம வந்து மூச்சு பயிற்சியின் மூலமா அதை 8 கொண்டு வரலாம், 7 கொண்டு வரலாம், 6 கூட கொண்டு வரலாம் சார். நீங்கள் எந்த அளவுக்கு அதை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கையில் வரும் சார். உங்களுக்கு திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார் உட்கார்ந்த இடத்துலே. காரணம் வந்து இந்த தியானமும் இந்த மூச்சு பயிற்சியும் தான் அவர் இவ்வளோ நாள் வந்து வாழ வச்சுது.
1: அதாவது உண்மையிலே எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு ஆராய்ச்சி பூர்வமா அறிவியல் பூர்வமா தெரியாது. அவரு மூச்சு பயிற்சி பத்தி அவருடைய பாடல் எல்லாம் இருக்குது. அது மூலியமா நிச்சயமா வந்து நமக்கு நீண்ட ஆரோக்கியம், நீண்ட காலம் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது அதை வந்து அறிவியலும் ஒத்துக்குது.
0: டாக்டர் கே பிரிஷான் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல சார் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து கண்ணை கட்டி விட்டுறாங்க. அவங்க எல்லாமே என்னன்னு வெளியில இருக்கிறதுலாம் சொல்லிடுறாங்க சார். அந்த ஆற்றல் எப்படி சார் அவங்களுக்கு வந்தது? அவங்க சொல்றாங்க, தினமும் யோக பயிற்சி பண்றேன், தியான பயிற்சி பண்றேன். அவங்க நல்ல நினைவாற்றல் தக்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க சார். யூஎஸ்ஏ நம்ம நாடு இந்தியாவும் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சார். யோகத்தினால வந்து இந்த டாக்டர் கே பீஷா ஒரு உதாரணமா நம்ம
1: விஷயமா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. சரிங்க சார். இவ்வளவு நேரம் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: அப்புறம் இருக்கின்ற 12வது சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் வந்து ஹெல்தி ஏஜிங்,
1: ஆரோக்கியமான
0: முதுமை. இதுக்கு நிச்சயமா யோக பயிற்சி வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல நம்மளுடைய நினைவாற்றல் வந்து நம்ம நிலைத்து இருக்கிறதுக்கும், ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, என்னவோ நீங்க உங்களால முடிந்ததை நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்துல செய்து பயனடுமாறு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில், யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.

0: தலைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் ஒரு பகல் 11:01. நேயர்களினை கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம அவல் வடை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோங்க. முதல்ல அவல் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாங்க. அவல் ஒரு கப்புங்க, உருளைக்கிழங்கு இரண்டுங்க, அதுவே நல்லா வேக வைத்து மசித்ததை எடுத்துக்கணுங்க. வெங்காயம் ஒன்றுங்க, பெரிய வெங்காயம் நல்லா நறுக்குனதை எடுத்து வச்சுக்கணுங்க. பச்சை மிளகாய் இரண்டுங்க, நல்ல நீள்வாட்டில் நறுக்கி வச்சிருக்கிறத எடுத்து வச்சுக்கணுங்க. இஞ்சி ஒரு சிறிய துண்டுங்க, அதுவும் நறுக்கி வச்சுதான் எடுத்துக்கணுங்க. கொத்தமல்லி தலை சிறிதளவு எடுத்துக்கணுங்க, கொத்தமல்லியும் சிறிது எடுத்துக்கணுங்க. கரம் மசாலா அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும், மிளகாய்தூள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணுங்க. அது கூட அரிசி மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் அளவு இணைக்கிறதுக்காக எடுத்துக்கணுங்க. எண்ணெயை வடை போட்டு எடுக்க வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கணுங்க. நல்ல சுத்தமான கடலை எண்ணெயாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, தேவையான இந்த பொருள்களின் மூலம் நம்ம அவல் வடையை சிறப்பாக செய்யலாங்க. முதல்ல அவலை சுத்தம் செய்து 5 அல்லது 10 நிமிடம் தண்ணீரில் ஊற வச்சு பிழிந்து வைக்கணுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அவலை எடுத்துக்கணுங்க. மசித்த உருளைக்கிழங்கை எடுத்துக்கணுங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் அது கூட போடணும். இஞ்சி நறுக்கி வச்சுதான் எடுத்துக்கணும். கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள், உப்பு, சிறிதளவு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக கலக்கணுங்க. இவ்வாறு கலக்கின பின்பு அதை ஒரு சிறிய உருண்டைகளாக எடுத்து கைகளால் தட்டி நம்ம வடை வடிவத்தில் செய்து வச்சுக்கணுங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வைத்து அது மேலே கடாயை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நாக சூடாக்கி சூடான பின்பு நாம கைகளால் தட்டி வைத்த அந்த வடைகளை மிதமான சூட்டில் அந்த வடைகளை போட்டு பொன்னிறமாக வறுக்கணுங்க. அவ்வளவுதாங்க, சூடான அவல் வடை ரெடிங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்குல்ல, அதுவும் நல்ல வாசனையாக இருக்குல்ல. இந்த சூடான அவல் வடை கூட நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு சட்னியை, பொட்டுக்கடலை சட்னியோ, வேர்க்கடலை சட்னியோ, தேங்காய் சட்னியோ, நமக்கு பிடித்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா பிரம்மாதமாக இருக்குங்க. என்ன நேயர்களே, அவல் வடை பிடிச்சிருக்கா உங்களுக்கும்? மீண்டும் வேற ஏதாவது ரெசிபி வேண்டனா, இதே நேரத்தில் நம்ம தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு சுவைத்து ரசிங்க நேயர்களே. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சி வழங்குவோர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள். அறிமுக சகோதரிகள், 0434242 என்ற முன்னிணைப்போடு, 2440 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 9486811025 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 2440 31 என்ற எண்ணோடு, 9486652020 என்ற எண்ணில் பங்கு பெறலாம். இன்றைய பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பூவே பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கிருந்து? உங்களோட பேர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல். சரிம்மா, உங்களுக்கான ஒரு இனிமையான பாடல் கொடுத்துடலாமா? நன்றிம்மா.
3: சரிங்க சார்.

0: டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: SSS தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில் தர்மபுரி மற்றும் பர்கூர்.
0: பூவிய பெண் பூவிய நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
8: நான் கமல்பட்டில இருந்து பூங்குடி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
8: யூத் பட்டில இருந்து ஏதாவது ஒரு பாட்டு.
0: நன்றிம்மா, இணைப்பில இருந்தமைக்கு நன்றி.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:33. மல்லிகைப்பூவின் மென்மை அவள், மனதை மயக்கும் ராகம் அவள், வாழும் வாழ்க்கையை வசந்தமாக்கும் வானவில்லின் வண்ணம் அவள், அன்பின் மறுபெயர் பெண்.
3: அந்த பெண் பார்த்தீங்கன்னா வந்து சுபலட்சுமி. சிறப்பான ஒரு கவிதைய நடையோடு வந்து பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு.
4: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமும் வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி
5: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
4: இனிய வணக்கம். உங்க பேர்?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி. கவிதைக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: தேன்மொழி அம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: பாண்டவர் பூமியிலிருந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் என்ற பாடல் போடு சகோதரி. நன்றி.
4: நன்றி.
6: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாச பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இதயங்களுடன் இசைப்பாடும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:40. நேயர்களை, நாம் இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த தோழி யாருன்னு பாத்திரலாமா? இணைப்பில் இணையும் அடுத்த தோழி, வருக. வணக்கம்.
6: வணக்கங்க.
5: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
5: சொல்லுங்க நிஷாமா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: கவிதை பாடும் அலைகள் படங்க. கண்ணே என் கண்மணியே, கையில் வந்த பூந்தோட்டமே, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
5: நன்றி நன்றி
6: நன்றி.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றோடு கவிப்பாடும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை, நாம் இணைந்து

0: இருக்கிறோம் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சி இன்னைக்கு பாவியர் விருப்பமும் வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் இணையக்கூடிய சகோதரி
1: தருமபுரி மாவட்டம் புகழ்பட்டிலிருந்து செல்வி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு
1: என்ன பாட்டு?
0: உங்களுக்காக போட்டுடலாம். நன்றி.
1: நன்றி.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தா வரண்ணே. பரவாயில்ல அண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடுலாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது. ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கவிப்பாடும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:51.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களுடன் உறவாடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:57. நாம் இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி இன்னைக்கு பாவேர் விருப்பமும் வளம் வந்துச்சு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கம்மா.
3: இனிமையான வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து?

0: மேட்டூர் வட்டம் அழிமதூர்ல இருந்து கலைச்செல்விங்கம்மா.
1: கலைச்செல்வி அம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எஜமான்ல இருந்து ஒரு நல்ல பாடலா கொடுத்துருங்கம்மா.
1: ஓ, கொடுத்துடலாமே. நன்றி.
0: நன்றிங்கம்மா.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இதுவரை நாம் இணைந்திருந்தோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவியர் விருப்பமாக வளம் வந்துச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்த தோழிகளுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த தோழிகளுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்.

0: இன்று பண்பலையில் ஒளி உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள் பற்றி கேட்கலாம். 12:40 உங்கள் களம். இன்று சிற்றூரில் சிறுபொழுது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்றப்பாளையம் பெலிகுண்ட ஊர் சிறப்புகள் பற்றி கேட்கலாம். 12:50 தமிழில் செய்திகள். 1:05 திரை இசை, அதைத் தொடர்ந்து சூழல் காப்பு மற்றும் மெல்லிசை இடம்பெறும்.
1: 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பகல் 2 விவசாய அரங்கம். காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஐஸ்வர்யா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம். 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடுதேடும் வினாக்கள். 5:10 புதுடெல்லி விக்யான் பவனில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் ரோஜ்கார் மேளா 2026 நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 பாட்டுதான். 6:40 வேலை காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி. கோயம்புத்தூர் ஜுவல்லரிஸ், தருமபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:10.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: Students, listen carefully.
5: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
6: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
7: Vidya Vikas Matric Melnilai Palli Oothangarai. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது சிற்றூரில் சிறுபொழுது.

சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில நாம ஏதாவது ஒரு அழகான சிற்றூருக்கு போய் அந்த ஊர்ல என்ன மாதிரியான விழாக்கள்லாம் இருக்கு, எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, என்னென்ன தொழில்கள்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் அந்த ஊருக்கே போய் அந்த ஊர் மக்களை சந்திச்சு நம்ம தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு கூட ஒரு அழகான

0: சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில நாம ஏதாவது ஒரு அழகான சிற்றூருக்கு போய் அந்த ஊர்ல என்ன மாதிரியான விழாக்கள்லாம் இருக்கு, எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, என்னென்ன தொழில்கள்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் அந்த ஊருக்கே போய் அந்த ஊர் மக்களை சந்திச்சு நம்ம தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு கூட ஒரு அழகான சிற்றூருக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேங்க. நாம இன்னைக்கு போகக்கூடிய ஊரு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஊர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலிருந்து ஓசூர் போய், ஓசூர்ல இருந்து நாட்ராப்பாளையம் போய், நாட்ராப்பாளையத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் மலைப்பாங்கான பகுதி ஏறி இறங்கணும், மேடும் பள்ளமா இருக்கும். அப்படி பயணிச்சு வந்தோம் அப்படின்னா மேற்கு புறமா தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கிற ஊர் தாங்க பிலிகுண்டு அப்படிங்கிற ஊரு. இந்த ஊர்ல வனத்துறை சார்பா சுற்றுலாத்தலமும் அமைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஏறக்குறைய இந்த சுற்றுலா தலமானது 4 ஏக்கர் பரப்பளவுல இருக்குங்க. இந்த சுற்றுலா தலத்தை ஒட்டிதான் காவிரி ஆறு பயணிச்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல பரிசல் பயணமும் இருக்குங்க. ஒரு 2 கிலோமீட்டர் எதிர் நீச்சல் போட்டு போகிற மாதிரி எதிர் தண்ணியில் அந்த படகை ஓட்டி 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து அங்கே போய் சுற்றி காட்டக்கூடிய இடமெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான நிகழ்வும் இங்கே நடக்குது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் தயாராகிட்டிருக்கிற இந்த சுற்றுலாவில் நிறைய வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து மீன் மற்ற உணவுகள் எடுத்து கொடுத்தா சமைக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, சமைச்சும் கொடுக்குறாங்க. எப்படி ஒகேனக்கல் ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே வந்து சமைச்சு கொடுக்குறாங்களோ அதே போல் இங்கே சமைச்சு கொடுக்குறாங்க. அதிக மக்கள் பார்த்திராத ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு வழியாகவும் இந்த ஊருக்கு வரலாங்க. தருமபுரியிலேருந்து பெண்ணாகரம் வந்து, பெண்ணாகரத்துலேருந்து ஒகேனக்கல் போய், ஒகேனக்கல்லிருந்து மேற்கு புறமாக 10 கிலோமீட்டர் பயணித்தோம்னா இந்த பிலிகுண்டு அப்படிங்கிற ஊர் வந்துருங்க. சரி, இந்த பிலிகுண்டு ஊர் எவ்வளோ காலமாக இருக்குது, ஏன் இந்த பேர் வந்தது, எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த மணி என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில், ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கய்யா?
1: எனக்கு ஒரு 50 ஆகுது ஐயா.
0: 50 வயசு. இப்போ இதே ஊர் தான்?
1: இதே ஊர் தான்.
0: இப்போ இந்த ஊருக்கு வந்து பிலிகுண்டுலு அப்படின்னு ஊர் பேர் இருக்குது, எப்படி இந்த பேர் வந்திருக்குங்கய்யா?
1: ஐயா அந்த காலத்தில் வந்து புலி கூண்டுச்சோம், அதனால தான் பிலிகுண்டுன்னு வச்சுட்டாங்க.
0: ஓ, புலி கூண்டு அப்படின்னு இருந்தது மருவி பிலி குண்டு அப்படின்னு ஆகிப்போச்சிங்களா?
1: ஆமாங்க.
0: இப்போ இது வந்து 80 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்குது மேற்கு புறமா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்.
1: ஆமாம், 80 கிலோமீட்டர் மேலே.
0: சரிங்க, இப்போ இங்கே வந்து எவ்வளோ குடும்பங்கள் இருக்காங்க?
1: ஒரு 150 குடும்பம் இருக்குதுயா.
0: 150 குடும்பம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்குள்ள ஒரு சமவெளியில் இருக்கக்கூடிய ஊர் மாதிரி தெரியுது.
1: புலி மலைக்கீழே தான் இருக்குது.
0: கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய காவேரி தண்ணியானது இங்கே தான் எவ்வளோ அளவு வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிற இடம் இங்கே இருக்குங்களா?
1: ஆமாம், இங்கே இதே இடம் தான் எடுக்க அளவு எடுக்கிற இடம். இதே தான் இங்கே
0: தான் அளவு எடுக்கிறாங்க. தினமும் எடுப்பாங்களா?
1: டெய்லி மத்தியானம் அந்த டைம் பிரகாரம் கரெக்டாக எடுக்கிறாங்க.
0: இப்போ அதுக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளோ தூரம் இருக்குங்க?
1: 1 கிலோமீட்டர்.
0: 1 கிலோமீட்டர் மேற்கு புறமா போகணுமா?
1: ஆமாம், மேற்கு புறம்.
0: தார் சாலையெல்லாம் இருக்குங்களா?
1: அதெல்லாம் மண் ரோடு.
0: இப்போ அங்கெல்லாம் வீடெல்லாம் இல்லை?
1: வீடு இல்லை, ஆறு தண்ணி அளவுக்கிற ஆறு. கர்நாடகம் நம்ம கர்நாடகம் எல்லாம் அது ஒரே பார்டரில்,
0: ஒரே பார்டரில் இருக்குது.
1: ஆமாம், சென்ட்ரலில் இப்போ தண்ணி அளவு எடுக்குது.
0: இப்போ தண்ணிக்கு அந்தாண்ட தாண்டனா கர்நாடகா?
1: கர்நாடகா.
0: சரிங்க, இப்போ இங்கே வந்து 150 குடும்பங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, இது எந்த ஊராட்சிக்கு உட்பட்டதுங்க?
1: தளி தொட்டமஞ்ச பஞ்சாயத்து.
0: தொட்டமஞ்ச பஞ்சாயத்து.
1: ஆமாம், அது பூரா வில்லேஜ் மலை, சரியான மலைப்பகுதி.
0: இதை விட இன்னும் மலைப்பகுதி
1: என்ன பகுதி? அது பூரா மலையே, பூரா மலையே. மஞ்சி, குடகரை, தொட்ட மஞ்சி, சிக்கு மஞ்சி,
0: இத்தனை ஊர்லாம் சேர்ந்த ஊராக இருக்குது.
1: ஆமாம், இது பூரா அந்த காலத்தில் அந்த மலைக்கு இந்த மலைக்கு ஜெயின் பண்ணி சர்வ் பண்ணிட்டாங்க.
0: இப்போ ஒகேனக்கல்ல எப்படி பரிசலில் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்களோ அதே மாதிரி பரிசல் இங்கேயும் போடுறாங்களா?
1: இங்கேயும் போடுறாங்க. ஊர் சென்டர் ஆயிடுச்சு.
0: ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு பஸ்ஸெல்லாம் வருதுங்களா?
1: வருது வருது.
0: என்னென்ன பஸ் வருதுங்க?
1: ஒரே பஸ், டர்ன் பஸ் ஒன்று தான், 7 நம்பர்.
0: இப்போ ஒரே பஸ் எங்கிருந்து வருது?
1: தருமபுரியிலேருந்து வருது.
0: கிருஷ்ணகிரியிலேருந்துலாம் வரதில்ல?
1: அதெல்லாம் வராது. இப்போ இதுலேருந்து போகுது, கிருஷ்ணகிரி போகுது. இங்கே தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி ஒரு நடை போயிட்டு திரும்ப காலையிலேருந்து புலஞ்சுடிஞ்சு இப்படி வருது.
0: ஒரு நாளைக்கு வந்து ஒரே முறை தான் வருமா?
1: ஒரே முறை தான். சுற்று ரவுண்டு வரதில்லை, ஒசூர் போயிட்டு வர்றது சரியாக போயிருக்கு.
0: இந்த ஊருக்கு வந்து ஒரே முறை ஒரு பஸ் மட்டும் வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, மற்ற நேரத்தில் எங்கேயாவது போகணுன்னா என்ன
1: பண்ணுவீங்க? போய் ஏறணும். இது இப்போ ஏடிஸ்டுக்குது.
0: ஏடிஸ்டுக்கு. இப்போ இந்த வழியாக வந்து நாட்ராப்பாளையம் அன்செட்டி போகலாமா?
1: நல்லா போகலாம்.
0: கிழக்கு பக்கம்

பிலிகுண்டு அப்படிங்கிற அழகான சிற்றூரின் ஊர் சிறப்பில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சுற்றுலா பயணிகள் வருவதற்கான தளமும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை நிறைந்த ஊர், அதுவும் காவேரி தண்ணி இந்த ஊர் வழியாக தான் போகுது ஒகேனக்கல்லுக்கு.

0: அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஊருடைய சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரைச் சேர்ந்த சுசிலா என்கிற அம்மாவை நாம் சந்திக்கையில். அம்மா வணக்கங்கம்மா.
1: வணக்கம்.
0: இப்போ இந்த ஊர் எவ்வளோ காலமாக இருக்குங்கம்மா?
1: எனக்கு 65 வயசு, அதுலேருந்து தான் அனுபவம்.
0: அனுபவம் தான்.
1: ஆமாம்.
0: அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு?
1: அதுக்கு முன்னாடி இருந்து தாத்தா பாட்டி அந்த காலத்துலேருந்து இருக்கு.
0: அந்த காலத்தில் இருந்துக்கு, ஆனால் எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியல.
1: தெரியாது.
0: இப்போ இங்கே என்ன தொழில் செய்கிறாங்க?
1: தொழில் வந்து மீன், இல்லைப்பா போட்டிங்கு.
0: மீன் பிடிக்கிறாங்களா இங்கே குறைங்க?
1: மீன் பிடிக்கிறோம்.
0: அது மாதிரி எவ்வளோ பேர் பிடிப்பாங்க?
1: எல்லாம் வீடு வீடு தெரியும்.
0: இப்போ 150 வீட்லேயும் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க.
1: போவாங்க.
0: பரிசலும் ஓட்டுவாங்க.
1: பரிசல் ஓட்டுவாங்க, மீன் பிடிப்பாங்க. அத்தா தொழில்.
0: இப்போ இங்கே என்னென்ன மீன்லாம் கிடைக்குது நமக்கு?
1: மீன் அந்த காலத்தில் நிறைய மீன் கிடைக்கும். இப்போல்லாம் வந்து சின்ன சின்ன மீனுங்க தான். ரகம் வந்து கல்பாசை, கெண்டை மீன், அப்புறம் அரிஞ்சான், அந்த மாதிரி பாம்மீன், அது மாதிரி ஜிலேபி, அது மாதிரி பிடிக்கும்.
0: அது மாதிரி மீன்லாம் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் போய் பிடிப்பாங்க, இல்லைன்னா அங்கேயே போய் தங்கி ஒரு வாரம்லாம் பிடிப்பாங்க. இங்கே எத்தனை மணிக்கு போவாங்க?
1: இங்கே வந்துட்டு அங்கேயே போய் தங்கி பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, சாயந்தரம் போய் காலையில் வர்றவங்களும் இருக்காங்க.
0: இப்போ ஆறு வந்து கம்மியாக தான், இங்கே அகலம் கம்மியாக இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் போவாங்க?
1: போவாங்க, நிறைய தூரம் போவாங்க. அங்கே ராசிமலையில் தாண்டி உகினித்து கீழே அப்படி போவாங்க.
0: இப்போ இதுக்கு மேற்கு பக்கம் ராசிமலைன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க?
1: ஊர் இல்லை, அது காடு தான்.
0: இடம்,
1: இடத்த பேர் ராசிமணல்.
0: ராசி மணல்,
1: மணல். அது வந்து பாரிஸ்ட் கார் அங்கே இருப்பாங்க.
0: இப்போ அங்கே வந்து மணல் படுக்கையாக இருக்குமா?
1: வெறும் மணலே இருக்கும். மணல்,
0: மணல் இருக்கும்.
1: இருக்கும்.
0: அது வரைக்கும் போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க?
1: வருவாங்க.
0: இப்போ இங்கே போட்டிங்னு சொன்னீங்க, போட்டிங்கும் ஓட்டுவாங்க?
1: போட்டிங்க ஓட்டுவாங்க. இந்த ஊர்லேருந்து வர்றவங்க தண்ணியில் போட்டிங் ஓட்ட சொல்லணும் கேட்பாங்க, நம்ம ஆளுங்க ஓட்டுவாங்க. அதுக்கு தலைவருங்க இருப்பாங்க, இவ்வளோன்னு பேசிட்டு
0: பேசி ஓட்டுவோம். எவ்வளோ தூரம் ஓட்டுவாங்க அது?
1: அது வந்து இங்கே கீழே போட்டிங்லேருந்து அங்கே மேலே ஒரு 2 மைல் அப்படி,
0: ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு போவாங்க.
1: கொண்டு போவாங்க.
0: இப்போ தண்ணி வந்து மேலேருந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது. இவங்க கீழேருந்து மேல் நோக்கி எது தண்ணியில் ஓட்டுவாங்களா?
1: எது தண்ணியில் தான் ஓட்டு போகிறாங்க. அது கீழேருந்து இழுத்துட்டு போகிறாங்க, கஷ்டப்பட்டு பரிசில் இழுத்துட்டு போகணும்.
0: இப்போ நிறைய தண்ணி வரும் போதெல்லாம் ஓட்ட முடியாது?
1: ஓட்ட முடியாது.
0: இப்போ ஓரளவுக்கு வந்து
1: வாடகையில் தான் ஓட்டுவாங்க. ஏதோ நல்லா ஸ்ட்ராங்கான ஆளுங்க சும்மா வாடகையில் ஓட்டுவாங்க, உள்ளே இருக்கிற தண்ணியில் ஓட்ட முடியாது.
0: இப்போ அதை தவிர வேறு தொழிலே இங்கே என்ன தொழில்?
1: வேறு தொழிலெல்லாம் ஒன்றும், விவசாயம் பண்ணுறோம். அது இது இல்லை, போர் இல்லை, மழை பெஞ்சா தான் விவசாயம்.
0: ஓ, இங்கே வந்து பண்ணுற விவசாயம் எல்லாம் மேட்டு நில விவசாயம் தான்?
1: மேட்டு நில விவசாயம்.
0: மழை பெஞ்சா விவசாயம் பண்ணலாம், இல்லைன்னா சும்மா தான்?
1: சும்மா தான்.
0: நாலா பக்கமும் மலையே தான்.
1: நாலா பக்கமும் மலை, நடுவில் ரோடு, பஸ் வசதி எல்லாம் இப்போ வந்திருக்கு.
0: இப்போ இந்த ஊரில் வந்து தண்ணி வசதி, ரோடு வசதி, கரண்ட் வசதிலாம் இருக்கா?
1: கரண்ட் வசதி இருக்கு, ரோடு வசதி இருக்கு, பஸ் வசதி இருக்கு,
0: குடிநீர் வசதி
1: அது இருக்கு.
0: இப்போ ஒகேனக்கல் குடிநீர், கூட்டு குடிநீர் திட்டம் இங்கே வருதா?
1: வந்து வருது. எங்களுக்கு ஆத்து தண்ணி வருது.
0: ஆத்து தண்ணி நேராக வருது?
1: நேராக வருது.
0: சரி சரி.
1: வீட்டுக்கு வருது.
0: வீட்டுக்கு வருது. இப்போ இங்கே 100 நாள் வேலைப்பு பணியெல்லாம் செய்கிறீங்க?
1: பணி செய்கிறோம்.
0: எவ்வளோ பேர் செய்கிறீங்க?
1: 70 பேர் செய்கிறோம்.
0: 70 பேர் இந்த ஊரில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க?
1: ஆ, செஞ்சுட்டு வரோம்.
0: சரிங்கம்மா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்கம்மா.
1: சரி, நன்றி.
0: இன்னைக்கு சிற்றூரின் சிறுபொழுது நிகழ்ச்சியில் மலைகளுக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய பிலிகுண்டு அப்படிங்கிற ஊரின் சிறப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த ஒரு ஊர் தாங்க இந்த ஊர். அது மட்டும் இல்லை, காவேரி நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கிற ஊருங்கிறதுனால நதிக்கரையில் 2 பக்கமும் மிகப்பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து வயது நம்ம சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. நாவல் பல மரங்களும் இருக்குது. தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே பறவைகளும் பல வந்து போகக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான சிற்றூர் தான் இந்த பிலிகுண்டு. மேலும் இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்காக மதுக்கிரன் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில். ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: இப்போ இது வந்து மலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்குது. இங்கே என்னென்ன விலங்குகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க?
2: காட்டில் யானை இருக்குது, மான் இருக்குது, பன்னி இருக்குது, கொண்டு இருக்குது, கடுமை இருக்குது, எல்லாமே காட்டு விலங்கு கூட காட்டில் இருக்குது.
0: காட்டில் இருக்கு. இப்போ காட்டை சுற்றி தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் வருமா?
2: இங்கே வரதில்லை சார். இங்கே வரதில்லை.
0: வரதில்லை.
2: வரதில்லை.
0: இப்போ மலையெல்லாம் இருக்குது, இங்கே தேன்லாம் கிடைக்குமா?
2: ஆ, தேன் கிடைக்கும் சார். கிடைக்கும், கிடைக்கும்,
0: கிடைக்கும்.
2: ம், கிடைக்கும்.
0: இப்போ இங்கே வந்து வேறு என்ன சிறப்பு இந்த ஊரில் பார்க்கலான்னா?
2: ஊர் பார்க்கலன்னா அழகாக வந்து போட்டிங் போகலாம், பிளேஸ் நல்லா இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர்

0: கூப்பிட்டு போவோம். அங்கே பீச் மணல் இருக்குது, அங்கே ஆயில் மசாஜ் பண்ணுவோம், அது சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம்.
1: இங்கே ஆயில் மசாஜும் நடக்குது?
0: நடக்குது நடக்குது. ஆயில் மசாஜ் நடக்குது, நல்ல நல்ல போட்டிங் இருக்குது, பிளேஸ் இருக்குது, நல்ல சாப்பாடு புட்டிங்க பண்ணி கொடுப்போம், நல்ல பிளேஸ் நல்லா இருக்குது இந்த இடத்துல.
1: சரி, இந்த ஊருக்கு சுற்றுலா பயணிகள்லாம் எங்கேருந்தெல்லாம் வராங்க?
0: இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத், மும்பை, ராஜஸ்தான், குஜராத், ஒரிசா, அசாம், நேபாள், வெள்ளாண்டு, பாண்டிச்சேரி, சென்னை, பெங்களூர், எல்லா பக்கமும் வராங்க.
1: ஓ, எல்லா மாவட்டத்தும் மாநிலத்துலாம் வராங்க?
0: வராங்க.
1: எப்பயுமே வருவாங்களா இல்லை எப்படி, அதுக்கு நாள் கணக்கு தான் இருக்குங்களா?
0: அது எப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இங்கே அலோட் இல்லை. தென்னை நார்மல் தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுங்க வராங்க. இங்கே இங்கே வந்து பார்த்தா நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் மூலமாக தான் நடத்து நிற்கிறோம். நாங்கள் சங்கத்தில் வந்து 100 பேர் இருக்கிறோம், அவங்க மூலமாக தான் நடத்து நிற்கிறோம்.
1: 120 பேர் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க?
0: பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம்.
1: அவங்க தான் வந்து மசாஜும் செய்ய முடியும், ஏன்னா அதுக்கான பயிற்சி எடுத்திருக்காங்க.
0: ஆமாம். அதுக்கப்புறம் மசாஜ், போட்டிங்கு அவங்க தான் ஓட்டணும், மற்றவங்களாக ஓட்டக்கூடாது.
1: பாதுகாப்பு வேணும்.
0: பாதுகாப்பு வேணும்.
1: வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பும் நல்லா இருக்கு?
0: பாதுகாப்பு நல்லா இருக்கு. நல்ல தென்னி லேக் வாட்டரு, எந்த டேஞ்சர் இல்லை, ஒரு சூழல் இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து வண்டிகளுக்கு கூட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 அடி 3 அடி ஆழம் தேக்குது. இல்லை குழந்தை குட்டிகளும் நல்லா குளிக்கலாம், லைஃப் ஜாக்கெட் போடுறோம், எல்லா வசதியும் இங்கே இருக்குது.
1: லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு
0: போகிறீங்க? கூட்டிகிட்டு
1: போகிறோம். சரிங்க, இப்போ இந்த பிலிகுண்டு அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சினிமாலாம் நிறைய எடுத்திருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இங்கே நிறைய சினிமா எடுத்திருக்காங்களா, என்னென்ன சினிமா எடுத்திருக்காங்க
0: சார்? பார்த்தீங்களன்னா மலையாள ஆக்டர்ஸு மோகன்லால் ஷூட்டிங் எடுத்துக்கிறாரு, அது விக்ரம் ராவண படம் எடுத்துக்கிறாங்க, அவன் தொகை மாடலில் வர பாகராஜம் ஜெயராம் படம் எடுத்துக்கிறாங்க, அவன்ட்டு சிரஞ்சீவி இது சைரோ நரசிம்மா ரெட்டி அந்த படம் எடுத்துக்கிறாங்க, அவன் காத்து வர கரண் அந்த படம் எடுத்து நிறையா படம் எடுத்துக்கிறாங்க சார். டிப்ஸி இது ஜீவாத் டிப்ஸி படம் எடுத்துக்கிறாங்க, அது மாதிரி நிறையா ஆக்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க.
1: இப்போ அந்த மாதிரி படம் பிடிப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த ஊரில் அழகு காட்சியெல்லாம் நிறைய இருக்குது?
0: நிறைய இருக்குது சார்.
1: இயற்கையாக இருக்குது?
0: இயற்கையாக இருக்குது, எல்லாமே இருக்குது. சுற்றுற காடு மலைங்க இருக்குது, தண்ணி வரும் பால்ஸ் இருக்குது, நிறைய இடம் நேரத்தில் இருக்குது,
1: சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது.
0: இருக்குது.
1: அதனால் நிறைய படங்களும் வந்து இங்கே ஷூட்டிங்கும் பண்ணியிருக்காங்க?
0: பண்ணிக்கிறாங்க சார். இது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பாகராஜ் ஜெயராம் பார்த்தீங்கன்னா 15 நாள் இங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க, அது எங்கள் ஊருக்காக பூரா அதில் ஷூட்டிங் இருக்கிறாங்க.
1: இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஷூட்டிங்கெல்லாம் பார்க்கறதுக்கு போய் அவங்களுக்கு ஏதாவது போட்டிங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களா?
0: நான் போட்டிங் போயிருக்கிறேன் சார், பாகராஜுக்கு ஜெயராம் போட்டிருக்கிறேன் சார். ஓட்டிக்கிறோம்.
1: இந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் அப்படின்னு தான் சொல்லணும்.
0: கண்டிப்பாக சார்.
1: சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்க.
0: நன்றி சார்.

சுற்றிலும் மலைக்கு நடுவில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஊரை சுற்றி ஒரு ரவுண்டு நம்மளை நாமே சுற்றி பார்க்கும்போது மலைகளினுடைய ரம்மிய காட்சி நமக்கு தெரியுங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த ஆற்றை நம்பி தான் வந்து தொழில் செஞ்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் இயல்பாகவும் ஒற்றுமையாகவும்

வாழக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியுங்க. முடிஞ்சால் நீங்களும் ஒரு நாள் இந்த சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய சிற்றூரான பிலிகுண்டுக்கு வந்து பாருங்கள். இன்றைக்கி இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு மீண்டும் மற்றொரு ஊர் சிறப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். நன்றி நேயர்களே.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மைய வல்லுநர் ஐஸ்வர்யா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கவிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயரும் மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து

0: 307,70 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சத்தாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்துக் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை

0: ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
1: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணணும்னாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படுத்த. அப்போ நீங்க இவ்வளவு நாள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, இனி நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் நம்ம ஊக்குவப்படுத்தணும், நம்மளோட மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போகலாம். சோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ.
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபான்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50. திரையிசையில் இடம்பெறும் பாடல் எஃப்ஐஆர் என்னும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எங்கதான் போய் தொலைஞ்சாரு இந்த மனுஷன்? யாமினி, உங்க மாமாவை பாத்தியாமா?
4: இல்ல, வீட்டுக்குள்ள போய் பாருங்க.
3: வீட்டுக்குள்ளயா? இரு பாக்குறேன். எங்கதான் போனாரு? வீடு பூரா தேடியாச்சு. இவர் எங்கதான் போய் தொலைஞ்சாருன்னே தெரியல.
4: அத்தை, மாமா வீட்டுக்குள்ள இல்லையா?
3: ஆமாமா, வீடு பூரா அலசிட்டேன், ஆளையே காணோம்.
4: அத்தை, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற புங்க மரத்தடியில பாத்தீங்களா? மதியமா அந்த பக்கம் போன மாதிரி ஞாபகம்.
3: புங்க மரத்தடியிலயா? இரு போய் பாக்குறேன்.
5: பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா?
3: ஏங்க, இங்கதான் இருக்கீங்களா? ஏந்திரிங்க முதல்ல.
6: என்ன இவ, நிம்மதியா தூங்க கூட விட மாட்ற? எதுக்கு இப்படி காட்டு கத்து கத்திட்டு இருக்கவ? என்ன வேணும்?
3: ஏங்க, எந்திரிங்க. நம்ம சின்ன குட்டிக்கு ஸ்கூல் விடுற நேரம் ஆச்சு இல்ல, வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கும் புள்ள.
6: அதுக்கு என்னவாம் போ? நீ ஏன் உன் மவ எங்க போயிட்டேன்னு கேளு.
3: அவனுக்கு ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னானே, மறந்து புட்டீங்களா?
6: சரி சரி, கத்தாத போறேன். யாமினிமா, அந்த வண்டி சாவிய கொஞ்சம் எடுத்துட்டு வா சாமி.
7: இந்தாங்க மாமா. தாத்தா, வந்துட்டீங்களா?
6: குட்டிமா, போலாமா? குட்டிமா, ஏன் அமைதியா வரீங்க? குட்டிமாக்கு என்ன வேணும்?
7: தாத்தா, எனக்கு உடம்பு ஈட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இளநீ வாங்கி தரீங்களா?
6: குட்டிமாக்கு இளநீ வேணுமா? வாங்கிட்டா போச்சு.
8: வாங்கியா, இளநீ வேணுமா?

0: எந்த மாதிரி இளநீ வேணும் சொல்லுங்கய்யா. இலசா வேணுமா, தண்ணி கையா வேணுமா, எப்படி வேணும்னு சொல்லுங்க.
1: தம்பி, அப்பா அதுக்கு நல்ல டேஸ்டா நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி கொடுப்பா. செல்லம், குடிச்சிட்டிங்களா?
2: வந்துட்டீங்களா? இங்க இருக்கிற ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா?
1: அட, யாரா இவ? புள்ள இப்பதான் இளநீ கேட்டுச்சுன்னு வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு வரேன்.
2: சரி சரி, அதான் இவ்வளவு நேரமா?
3: சின்ன குட்டி வந்துட்டியா? போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா.
4: அம்மா போம்மா, எனக்கு உடம்பெல்லாம் ஹீட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்டே எனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து நல்ல சில்லுன்னு குடிக்க தண்ணி கொடுமா.
3: இப்பதானே தாத்தா இளநீ வாங்கி கொடுத்ததா உங்க பாட்டி கிட்ட சொன்னாரு, அப்புறம் என்ன உனக்கு?
4: அம்மா, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணிய கொண்டு வாங்கம்மா, அதுதான் நல்ல சில்லுன்னு இருக்கும்மா. ப்ளீஸ்மா, கொண்டு வாங்கம்மா.
3: ஃப்ரிட்ஜும் இல்ல தண்ணியும் இல்லம்மா.
4: ஏம்மா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஃப்ரிட்ஜ் நல்லா தானே இருந்துச்சு.
3: ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு கேஸ் வருது இல்லம்மா.
4: கேஸா? அப்படின்னா என்ன என்ன கேஸ்?
3: சின்ன குட்டி, சிஎஃப்சி குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஒண்ணு வருது இல்ல?
4: அதெல்லாம் ஓகே தான், அதனால என்னம்மா?
3: அதாவது அந்த கேஸால ஓசோன் படலம் பாதிப்படையும். ஓசோன் படலம்னா?
4: ஓசோன் படலம்னா என்னம்மா? அதுக்கும் எனக்கும் என்னம்மா சம்பந்தம்?
3: என்னடா குட்டி இப்படி சொல்லிட்ட? ஓசோன் படலம் தான் சூரியன்ல இருந்து வர புறஊதா கதிர்ல இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்குது.
4: புறஊதா கதிர்னா அப்படின்னா என்னம்மா? அதனால என்ன பாதிப்பு?
3: புறஊதா கதிர் நம்ம தோல் மீது டைரக்டா பட்டுச்சுன்னா தோல் அலர்ஜி, தோல் புற்றுநோய், கண்புரை நோயெல்லாம் ஏற்படும். அந்த கதிர்வீச்சுல இருந்து நம்ம பாதுகாக்கிறதே இந்த ஓசோன் படலம் தான். ஆனா நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ்ல இருந்து வரும் இந்த கேஸ் ஓசோன் படலத்தை ஓட்டை விழ செய்யும். அதனால நம்ம சுற்றுப்புறம் வந்து அதனாலதான் நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது நம்ம கடமை இல்லையா? அதனால நாம இப்ப ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாம மண்பானை யூஸ் பண்றோம். என்ன புரியுதா? இந்த குடி, இது எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லு.
4: புரியுதுமா? இந்த தண்ணி ரொம்ப சூப்பரா ஜில்லுன்னு இருக்குமா?
5: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.

0: பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:10. வாழ்க்கை என்பது ஒருமுறைதான், அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து முடிப்பதே சிறந்த வழிகள். கவிஞர் கண்ணதாசன் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம்.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணுமா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை தெளிவாக எழுதி நிலை இயக்குனர் நேயர் விருப்ப பகுதி ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, அதியமான் கோட்டை தருமபுரி 636807 என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நேய விருப்பம் நிகழ்ச்சியில் கடித வழியில் விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. பெரியாம்பட்டி கா சென்னியப்பன், துளாபாரம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, இந்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

5. ஏற்காடு பண்பலை 103.7. காலை சாப்பாடு செரிமானம் ஆயாச்சு, மதிய சாப்பாடோ வந்தாச்சு. வேலையெல்லாம் கொஞ்சம் நிக்கட்டும், வயிறு மட்டும் முதல்ல நிரம்பட்டும். சாப்பிட்ட பிறகு ஒரு நல்ல தூக்கம் வரும். அந்த சோர்வுல இருந்து உங்களை தெளிவுபடுத்ததான் இனிமையான பாடல்களுடன் நீங்கள் இணைந்திருக்கீங்க. இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததாக கடிதம் வழியா விருப்பம் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல் கெங்காவரம் ஆர் சாண்டிலியன், சிறையில் பூத்த சின்னமலர் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, உங்களுக்காக அந்த பாடல் காற்றலையில்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டில் புதிய காலை பிறக்க திஷா காட்டுது புதிய பாதையை, பிரச்சனைக்கு நல்ல தீர்வு.
4: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
5: நிலையத்தில் நேரம் 1:18. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களுடன் உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:25. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கடித வழியில விரும்பி கேட்டிருக்காங்க கோட்டையூர் சி மாதம்மாள் ஆறுமுகம், படிக்காத மேதை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே அந்த பாடல், காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், குடல்வால் வீக்கம், இரக்கம், பித்தப்பை அகற்றுதல், கர்ப்பப்பை கட்டி, குடும்ப நல அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபி, குளோனோஸ்கோபி மூலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டறியப்படும் சிறப்பு சிகிச்சைகள் கொண்ட மருத்துவமனை பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ராமலிங்க செட்டி தெரு, எல்ஐசி அருகில், தருமபுரி. தொடர்புக்கு 9042380177.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
3: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நலமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங் நம்ம சொல்லியிருந்துருக்கணும். நான் அது நேற்று ஏதோ வேறு ஒரு சில வேலைகள் வலுவின் காரணமாக இந்த நரம்பு சுருந்துருக்கிறது. இந்த வேரிக்கோஸ் வெயினை பற்றி ஒரு சின்ன சம்மரி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கணும், செய்யணும், பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நான் அதை பற்றி அதிகமாக உங்களால் பேச முடியல, செய்ய முடியல. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இன்றைக்கி முக்கியமான டாபிக் வந்து ரொம்ப வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது செய்து பண்ணுது. அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2-3 பேர் வந்து அதாவது அவங்களுக்கு லைட்டாக வாந்தி வந்திருக்கு. வாந்தி வந்த உடனே செஞ்ச உடனே போயிட்டு அதை வந்து ஒழுங்காக பொருட்படுத்தாத செய்யாத பண்ணாத லோக்கலில் கடையில் மாத்திரை வாங்கி போட்டு வந்து திரும்ப போய் வெயிலில் வேலை செஞ்சுருக்காங்க. இது ஒரு நாள் நடந்திருக்கு. 2வது நாள் வந்து சடனாக மயக்கம் போட்டு விழுந்துட்டுருக்காங்க. அப்புறம் என்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க, செய்கிறாங்க, பண்ணுறாங்க. பார்த்தாக்க எல்லாம் கிட்னி பாதிப்பு வரைக்கும் போயிடுச்சு. ப்யூரில் பார்த்தா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணால் உடம்புல வந்து அந்த நீர் சத்துன்றது சுத்தமாக இல்லாத செய்யாத போனதுனால வந்து அந்த நீர் சத்து இல்லாதனால கிட்னி பாதிப்பு வரைக்கும் போய் அப்புறம் அவங்களெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு பண்ணி எல்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கிட்னி திரும்ப ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்து கொஞ்சம் ஒன்றுக்கெல்லாம் வர ஆரம்பிக்குது, செய்யுது, பண்ணுது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய தண்ணி குடிங்க தயவுசெய்து. வெயிலுக்கு போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை வெயிலில் போய் தான் வேலை செய்யணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் சூழ்நிலைகள் இருந்தால் வந்தால் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் நிறைய குடிங்க. அதாவது குடிக்கிறது வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சம் நிறைய குடிக்க ஆரம்பிங்க, செய்யுங்க, பண்ணுங்கள். வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு இல்லை. மற்றபடி

0: ஆகாரம், அதே மாதிரி வந்து கொஞ்சம் நீர் ஆகாரமாக மோர், அதே மாதிரி இந்த வெள்ளரி பிஞ்சு, இந்த நிறைய இந்த தர்பூசணி இந்த சீசன்லாம் வரும்பாங்க, அதெல்லாம் வந்து நிறைய வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து சின்ன சின்ன டிப்ஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது சின்ன வாந்தி இல்லை ஏதாவது பேதி இந்த மாதிரி ஆச்சு செஞ்சு பண்ணிச்சுன்னா உடனே மருத்துவர், பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகி அதுக்கு உண்டான வைத்தியத்தை உடனே பாருங்கள். ஏன்னா மற்ற டைம் மாதிரி இப்போ இல்லை, உடம்புல நிறைய வந்து நீர் சத்து வந்து ஏற்கனவே வந்து இருக்கிற வெயில்னால வந்து நீர் சத்து வந்து வெளியே போகுது செய்து, இன்னும் இந்த பேதி இதெல்லாம் ஆச்சு செஞ்சு பண்ணிச்சுன்னா அது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும், செஞ்சிடும், பண்ணிடும். அடுத்த விஷயம் நான் சொல்லணுன்றது, அதே மாதிரி இந்த டைமில் வந்து இந்த கல் வந்து தாக்கம் வந்து நிறைய இருக்குது செய்து பண்ணுது, அதனால் அவங்களும் வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சிறு சிறு வயிற்று வலினா கூட உடனே ஒரு மருத்துவரை அணுகி பாருங்கள். தேவைப்பட்டாக்க உடனடியாக ஸ்கேன் பண்ணி அது என்ன உண்டான வைத்தியமோ அதை வந்து உடனடியாக வந்து மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து, நான் இந்த வேரிகோஸ் வெயினை பற்றியான பதிவு வந்து நிறைய போட்டிருந்தேன், செஞ்சுருந்தேன். அதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாங்க கொஞ்சம் என்னை அணுகி அது சம்மந்தமாக ஏதாவது வேணும்னாக்க கேட்டுக்கோங்க. அதனால் வந்து கொஞ்சம் இந்த வேரிகோஸ் வெயினை பற்றி ஒரு புரிதல் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக பண்பலை மூலமாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: நிலையத்தில் நேரம் 1:35. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததாக கடிதம் வழியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கரூர் மாவட்டம் ஜீவாநகர் செல்வராஜ் மற்றும் பெரிய நாயகி. உயிரா மனமா என்ற திரைப்படத்தில் இருந்து இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:40. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. தீப்பாஞ்சியம்மன் கோவில், பரமசிவன் சரளா, படகோட்டி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வு நேரடி ஒலிபரப்பினை மாலை 5:10 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 ஆண்டிற்கு முன்பே சிக்கிள் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடில்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகள் மற்றும் ஒரு கூடுதல் பணியாளருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் வகை செய்கிறது. இந்நிகழ்ச்சியை நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளின் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் இன்று புதுடில்லி திரும்பினார். இப்பயணத்தின்போது பிரான்ஸ் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் எடுத்துரைத்துள்ளார். இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கும் பிரதமர் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் தேசிய போக்குவரத்து அமைப்புடன் இணைக்கப்பட்டு இப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 17 உயர்ந்துள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதிகளில் 4170 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதோடு 46000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராம சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இப்பகுதிகளில் வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. போக்குவரத்து மேம்பட்டதை அடுத்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் 12 ஆண்டுகால வளர்ச்சிப் பணிகள் குறித்து திருச்சி தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாணிக்கம் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 47270 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி செலவுப்பட்டு 46290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. 4170 கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டு முழுமையான மின்மயமாக்கப்பட்ட இந்தியாவாக உருவெடுத்துள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு, படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாகவோ நீரை பயன்படுத்த இயலாது என்றும் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுக்கிடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
3: காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது.
0: இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சிக் குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக அவை இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் தா வீராசாமி, சி ராமசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், பே கண்ணன், நாஞ்சில் முருகேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இரா நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் 2வது கட்ட போலியோ தடுப்பூசி முகாம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. தருமபுரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இம்முகாமில் பங்கேற்க செய்து போலியோ இல்லாத மாவட்டமாக உருவாக்க மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அறிவுறுத்தியுள்ளார்.
4: வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை

0: முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: தென்காசி மாவட்டத்தில் கார்பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசியில் அடவி நன்னார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளை கொண்டுள்ள மாவட்டத்தில் தற்போது கார்பருவ சாகுபடிக்கான நெல் நாற்று பாவுதல் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் முறையாக சீரமைக்கப்பட்டால் அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இதன் மூலம் இந்த ஆண்டு கார்பருவ சாகுபடி முழுமையான விளைச்சல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தென்கொரியாவின் மின் சன் கிம்மை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் மழையளவும், திருச்சிராப்பள்ளி, தொட்டியம்பட்டி, கோவில்பட்டி, விழுப்புரம், திண்டிவனம் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பேட்டை, தஞ்சாவூர், கல்லணை பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. சேலம் கருமந்துறை, சிவகங்கை, சேலம் காரியக்கோவில் அணை, வேலூர், அம்முட்டி பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. சேலம் தலைவாசல், வாழப்பாடி, மதுரை வாடிப்பட்டி, நாகப்பட்டினம், மதுரை மேட்டுப்பட்டி பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. அரக்கோணம், சேலம் வீரகானூர், கிருஷ்ணகிரி, பாம்பார் அணை, கள்ளக்குறிச்சி, திருப்பந்தல் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் நிலக்கோட்டை, விழுப்புரம் செஞ்சி, திருநெல்வேலி ஊத்து, கள்ளக்குறிச்சி, கடவானூர்,

அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2 மணி.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta solligide polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: என் முத்தழகு, இங்க வாப்புள்ள, என்ன மாதிரிதானி? ரொம்ப வெயிலா இருக்கு. நான் கூழ் கொண்டாந்துருக்கேன், வந்து ஒரு வா கேப்ப கூழ குடிச்சிட்டு போப்புள்ள.
2: எனக்கும் சோர்வாதான் இருக்கு. இரு, இதோ வாரேன், ஆடுகளை ஒரு ஓரமா ஓட்டி விட்டு வாரேன்.
1: அடடா, என் பாட்டி கேப்ப கூழோட சேர்த்து சாப்பிட கடலை ஊறுக்கா, மாவடு, வத்த குழம்பு இதையெல்லாம் பாத்திரத்துல அடிக்கல கொடுத்துருக்காங்க.
2: அப்பாடா மருதாணி,
1: வாப்புள்ள
2: வாய்க்கால தண்ணி அள்ளி முகத்தை கழுவுன புள்ள, எம்புட்டு சில்லுன்னு இருக்கு தெரியுமா?
1: ஆமா முத்தழகு, மண்ணும் தண்ணியும் சாதாரண இல்ல புள்ள. அவங்க வளம் இருந்தாதான் நாம நலமா இருக்க முடியும்.
2: ரொம்ப சரியா சொன்ன. ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாட்டுக்கு பதிலா கூழ் வந்திருக்கு வயக்காட்டுக்கு?
1: எங்கெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அங்க எல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு நிச்சயமா இருக்கும்.
2: ஓஹோ, பவுன பாட்டி செஞ்சு கொடுத்தாங்களா? அதுதான் இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சாக்கும்.
1: ஏன் முத்தழகு, என்னால கேப்பங்குழ செய்ய முடியாதுங்கிறியா?
2: இல்ல இல்ல, அப்படி நான் சொல்லுவேனா? பவுன பாட்டி பேத்தியாச்சே, நீ உனக்கு தெரியாதா எந்த காலத்துல எந்த நேரத்துல எந்த உணவை சாப்பிடணும்னு?
1: அப்படி சொல்லு. சரி சரி, இந்த கூழ குடிப்புள்ள.
2: ஆஹாஹா, என்ன அருமையான ஆகாரம் புள்ள இது! என் பசி எல்லாம் பறந்து போச்சு. கொஞ்ச நேரம் இப்படி ஓய்வெடுத்தனா நல்ல புத்துணர்ச்சியோட திரும்பவும் போய் என் வேலைகளை ஆரம்பிப்பேன்.
1: ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தனே.
2: என்ன புள்ள?
1: நேத்து மாரி அண்ணன் என் மச்சனை பார்த்து நிலத்தை குத்தகை விடலாம்னு இருக்க, யாராவது கேட்டா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. என் மச்சான் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாரு. அதோட இந்த மாரி எதுக்கு நிலத்துல விவசாயம் பார்க்காம இப்படி யோசிக்கிறான்னு தெரியலன்னு சொன்னாரு.
2: ஆமா மருதாணி, கொஞ்ச நாளாவே இந்த பேச்சுதான் எங்க வீட்டுல போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல யாருக்குமே உடன்பாடு இல்ல. இருந்தாலுமே நிலத்தடி நீர் ரொம்பவே குறைச்சலா இருக்கு. இதுல என்ன பயிர் பண்றதுன்னு தெரியல. அதோட

0: இல்ல, தேவையான மூலதனமும் இல்ல. அதனாலதான் அண்ணன் இப்படி முடிவு பண்ணிருக்கு. என்ன செய்யறது சொல்லு.
1: அது சரி, உன்னதமான விவசாய வேலைகளை முறையா நாம கையாண்டா எந்த காலமும் விவசாய வேலைகள் தடப்படாது புள்ள.
0: என்ன மாதிரிதான் நீ சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே.
1: இங்க பாரு முத்தழகு, தண்ணி குறைவா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பயிர் வளர்க்க வேண்டியதானே. இப்ப நாங்க கூட தான் இருக்கிற தண்ணிய வச்சு சொட்டு நீர் பாசன முறைய கையாண்டு அது மூலமா காய்கறி செடிகளை வளர்த்துக்கிட்டு வரோம். இதனால எங்களுக்கு விவசாயத்தை தொடர்ந்து செய்யவும் முடியுது, நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியுது.
0: மருதாணி, உங்களுக்கு விவசாயம் பத்தின நிறைய விவரங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனா எங்களுக்கு போதிய விவரம் தெரியலையே.
1: இப்ப என்ன, உனக்கு இது பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும், அம்புட்டு தானே?
0: ஆமா புள்ள.
1: இப்ப நம்ம ரேடியோவில காய்கறி சாகுபடி சம்பந்தமான விவரங்களை சொல்ல போறாங்க. நாம வீட்டுக்கு போய் அவங்க சொல்ற விவரங்களை கேப்போம். அப்புறம் பாரு, உன் எண்ணம் எல்லாம் உங்க கழனி மேலதான் இருக்கும்.
0: அப்படியா? அப்போ இப்பவே போய் நிகழ்ச்சியை கேப்போம்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ம. ஐஸ்வர்யா அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: துல்லிய பண்ணையம் பொறுத்த வரைக்கும் மூணு விஷயங்களை பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். ஒன்று வந்து சொட்டு நீர் பாசனம், அப்புறம் உரப்பாசனம் ஃபெர்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரப்பாசனம், மற்றும் மண் போர்வை. இதை குறித்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதல்ல சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த கருப்பு கலர் பைப்லைன் மாதிரி இந்த காய்கறி பயிருக்கு போட்டுட்ருக்கோம். அதாவது பிளாஸ்டிக் ட்ரிப் பைப் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, பயிருக்கு நேரடியாக அதனுடைய வேர் பகுதிக்கே கொண்டு போய் தண்ணீரை கொடுத்துட்ருக்கு. அப்படி கொடுக்கறதுனால நல்ல வந்து நீர் பயன்பாடு அதிகரிக்குது. நிறைய இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுது. விவசாயிகள் வந்து மழை இல்லாத நேரத்தில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த ட்ரிப் பைப்பை காய்கறி பயிருக்கு பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நல்ல மானியத்திலையும் நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலியமாக கிடச்சிட்ருக்கு. இதை பயன்படுத்துறதுனால 60-80% வரைக்கும் நம்ம நீர் பயன்பாடை அதிகரிக்கலாம். பயிருடைய விளைச்சல் பார்த்தோம்னா 20-50% வரைக்கும் அதிகரிக்குது. இந்த சொட்டு நீர் பாசனம் மூலியமாக பயிருக்கு தேவையான உரங்கள் நுண்ணூட்ட கலவைகளை நம்ம பயிருக்கு கொடுக்கும்போது தேவையான அளவில் மட்டும் அதை பயன்படுத்துகிற நிலை ஏற்படுது. சீரான தண்ணீர் மற்றும் உரங்கள் வந்து பயிருக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம வந்து சாதாரண பாசன முறையில் களை கட்டுப்பாடு ரொம்பவே கடினமாக இருக்குது. ஆள் கிடைக்காத நேரங்களில் அது ரொம்பவே பிரச்சனையாக முடியுது. அப்படி இருக்கக்குள்ள இந்த ட்ரிப்பு பயன்படுத்தும் போது நமக்கு களை வந்து கட்டுப்படுது. மற்றும் உப்பு நீர் அதிகமாக இருக்கிற இடங்கள்லையும் இந்த ட்ரிப் லைன் நம்ம பயன்படுத்த முடியும். உப்பு மூலியமாக இந்த ட்ரிப் லைன் வந்து அடைச்சிருந்தா கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரிப்படுத்த முடியும். இதில் நிறைய ஃபில்டர் இருக்கிறதுனால உப்பு நீரை நல்ல விதமாக மாற்றி பயிர்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த ட்ரிப்பு, அதாவது ட்ரிப் லைன் மூலியமாக என்னென்ன உபகரணங்கள்லாம் இந்த ட்ரிப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்துட்டு நீரேற்றும் இயந்திரம். இந்த நீரேற்றம் இயந்திரத்திலிருந்து தொட்டிக்கு போய், தொட்டியிலிருந்து சொட்டு நீர் வழியாக போய் பயிர்களுக்கு பாசனம் செய்யணும். முதல்ல பொதுவாகவே நம்ம வந்து பயிருக்கு வந்து தண்ணீர் வந்து கொடுக்கும்போது அதிக நீரோட்டம் குறைவான நீரழுத்தம் இருக்கும். ஆனால் சொட்டு நீர் பாசன முறையில் அதிக நீரழுத்தம் குறைவான நீரோட்டத்தில் பயிருக்கு கொடுக்கும் தண்ணியை. அப்படி கொடுக்கும் மூலியமாக தண்ணீர் பயன்பாடு, அதாவது நிறைய செலவில்லாமல் குறைவான அளவு பயிருக்கு ஆனால் தேவையான அளவு பயிருக்கு தண்ணீர்களை நம்ம கொடுக்க முடியுது. இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கான தொட்டி பார்த்தோம்னா 20 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கணும். அடுத்தது வலை வடிகட்டி, திரை வடிகட்டி அப்படின்னு 2 அமைஞ்சிருக்கும். இது எல்லாமே மண்ணில் இருக்கக்கூடிய மண், பிளாஸ்டிக் துகள், களிமண் இந்த மாதிரி ஏதாவது தண்ணியோடு கலந்து வந்ததுன்னா இந்த வடிகட்டியில் வடிகட்டி அதுக்கப்புறமா வந்து நீரோட்ட கட்டுப்பாடு அடைப்பானுக்கு போகும். இதில் வந்து பாசன குழாயோட அளவுக்கேற்ற மாதிரி இந்த கட்டுப்பாடு அடைப்பானில் ப்ரெஷர் வந்து அதிலே வந்து அழுத்தம் வந்து கிரியேட் ஆகும். 32, 40, 50, 63, 75 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இதிலே வந்துட்டு பாசன குழாய்க்கு அளவுக்கேற்ற மாதிரி இந்த அழுத்தம் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அழுத்தமானிகள் இருக்கும்.

அழுத்தமானிகள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இந்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இதுதான். அதுக்கப்புறமா ஒரு வழி அடைப்பான், இதுவும் வந்து இருக்கும். நீர் வந்து பின்னோக்கி செல்லாமல் பயிருக்கு வந்து டைரெக்டாக கொடுக்கறதுக்காக இந்த ஒரு வழி அடைப்பான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து காற்றுப்போக்கி, காற்றுப்போக்கி உள்வாங்கிய அமைப்பு. இது வந்து பார்த்தோம்னா காற்று துகள்கள் ஏதாவது இருந்தாவோ, முடிவில் வந்து வெற்றிடம் இருந்தாவோ நீரோட்டம் வந்து கண்டிப்பாக தடைப்படும். அதை வந்து நீக்கிறதுக்காக இந்த காற்றுப்போக்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதான குழாய், அப்புறம் துணை குழாய். இந்த பிரதான குழாய்ங்கிறது ஃபுல்லாக எல்லா தண்ணீரையும் கொண்டு வரும். இந்த துணை குழாய் வந்து பயிருக்கு பக்கத்திலே போகக்கூடிய அந்த ட்ரிப்லைன். இதில் வந்து சொட்டுவான், ட்ரிப்பர் அப்படின்வாங்க. நீங்கள் பயிரோட வேருக்கு கரெக்டாக, அதாவது இந்த ட்ரிப்பர் இருக்கிற இடத்துல தான் துளை வச்சு பயிரை வந்து நம்ம கொடுப்போம். பயிரின் வேர் கிட்டேயே இருக்கக்கூடியது இந்த ட்ரிப்பர். இதுலேருந்து தான் வந்து தண்ணீர் சொட்டி சொட்டி பயிருக்கு தேவையான அந்த தண்ணீரை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கறது மூலியமாக பயிரோட வேருக்கே போய் நீரை கொடுக்கறதுனால அதுக்கு தேவையான தண்ணீர் வந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி களை கட்டுப்பாடு எல்லா இடங்கள்லேயும் இருக்காது. தண்ணீர் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பாசன முறைப்படி தண்ணீர் கொடுக்கும்போது நிறைய இடங்களில் களை வந்து வளர்த்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ட்ரிப்லைன் மூலியமாக கொடுக்கும்போது அந்த வேர் பகுதியில் மட்டும் வரும். அப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மற்ற இடங்களில் களைகள் வளர்ச்சி வந்து அந்த அளவு இருக்காது. இதில் வந்து என்ன இந்த ட்ரிப்லைனில் பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த ஃபில்டரில் வந்துட்டு நிறைய அந்த அழுக்குகளை அடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உப்பு நீர் பொறுத்த வரைக்கும் எல்லாம் அந்த ட்ரிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொட்டுவான்கள் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த உப்பு நீர் வந்து அடைச்சிக்கும். அதே மாதிரி பூஞ்சானம், பூஞ்சானம் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பூஞ்சானம் வளர்ந்ததுன்னா இந்த குளோரின் கலந்த தண்ணீரை பயன்படுத்துறது மூலியமாக நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா காப்பர் சல்ஃபேட்டு 2 mg 1 liter தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கறது மூலியமாக இந்த பாக்டீரியா பூஞ்சை இது வளர்றதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துக்கு நல்ல தண்ணீரை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பர் சல்ஃபேட்டோ குளோரினோ கொடுக்கும்போது அந்த ட்ரிப்பில் உள்ள அந்த பாக்டீரியல் வளர்ச்சி மற்றும் பூஞ்சான வளர்ச்சி எல்லாமே நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இதுவே வந்துட்டு உப்பு அடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் பயன்படுத்தி இந்த ட்ரிப்பை வந்து கிளீன் பண்ணுவாங்க. அதாவது 1 liter தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ட்ராப் பை ட்ராப்பாக இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை கலப்பாங்க. லிட்மஸ் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்கும், அதை வந்து வச்சு அதில் pH எல்லாமே போட்டிருக்கும். 3க்கு வந்தோடனே இதை வந்துட்டு ட்ரிப்பு தொட்டியில் கலந்து பாய்ச்சிறது மூலியமாக அந்த ட்ரிப் லைனில் அடைச்சிட்டு இருக்கிற அந்த உப்பு எல்லாமே போயிடும். அப்படி பண்ணி நம்ம வந்து ஒரு மகசூல் முடிஞ்சோன்னா அடுத்த மகசூலுக்கு போகிறப்ப இந்த ட்ரிப் லைனு பைப்பு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு பயன்படுத்தும் போது நல்லாவே பயிருக்கு தேவையான உரங்களை வந்து பயிருக்கு தேவையான தண்ணீர் வசதி தண்ணீர் அளவு வந்து இந்த ட்ரிப் லைன் மூலியமாக நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரிப் லைன் மூலியமாகவே உரப்பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசன நீரோட இந்த உரத்தை கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்லைன் மூலியமாகவே பயிர்களுக்கு கொடுப்பாங்க. இதை மாதிரி கொடுக்கறதுனால இப்போ நம்ம சாதாரணமாக பயிருக்கு வந்து உரம் போடுறப்போ ஒரு இடத்துல அதிகமாகிடும், ஒரு இடத்துல கம்மியாயிடும், அதிகமான இடத்துல வந்து மகசூல் வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா பயிர் எரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஒன்றுமே போடாத இடத்துல வந்து ஒரு மகசூலும் கிடைக்காது. பயிர் வந்துட்டு நுண்ணூட்ட கலவை அப்புறம் எதுவுமே வந்து கிடைக்காத ஒரு பட்சத்தில் பயிருடைய அந்த மகசூல் வளர்ச்சி காய்பிடிப்பு இது எல்லாமே குறையுது. அப்படி இருக்கக்குள்ள தண்ணீரோட சேர்ந்து இந்த உரத்தையும் சேர்த்து பாய்ச்சும் போது நல்லாவே வந்து எல்லா பயிருக்கும் தேவையான தண்ணீர் மற்றும் உரம் எல்லாமே கிடைக்குது. 80% to 90% வரைக்கும் இந்த உர பயன்பாடு நீர் பயன்பாடு அதிகரிக்குது. அதாவது உதாரணத்துக்கு தலை சத்து வந்து 30% to 50% வரைக்கும் கொடுக்கும்போது உரப்பாசனத்தில் 95% வரைக்கும் பயிர்கள் எடுத்துக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உரமும் கிடைக்குது, தண்ணீரும் பயிருக்கு தேவையான அளவு கிடைக்குது. அதே மாதிரி துல்லிய வேளாண்மையில் அடுத்து மண் போர்வை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மண் போர்வை பொறுத்த வரைக்கும் மணலை, அதாவது பயிரை சுற்றியுள்ள பகுதியை தகுந்த வேளாண் கழிவுகளை வச்சு மண் போர்வை ஏற்படுத்துவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பயிரோட வளர்ச்சி மற்றும் மண் ஈரப்பதம் வந்து அதிகரிக்குது. அதாவது மணலை எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னா வைக்கோல், ராகித்தாள், வாழைமட்டை, தென்னை நார்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நெகிழித்தாள், பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும்போது ஒன்று இந்த களை கட்டுப்பாடும் ஆகுது, அதே சமயம் இந்த ட்ரிப்லைனு அது

உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும்போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது. ஒன்று, களை கட்டுப்பாடும் பண்ணிடுறோம், தண்ணீரும் கொடுத்துட்றோம், தேவையான அளவு உரமும் கொடுத்துட்றோம் இந்த துல்லிய வேளாண்மையில். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, சாதாரணமாக வந்து நம்ம பயிரை வந்து மேற்பரப்பில் வந்து நீரை கொடுக்கும்போது அது ஆவியாகுதல் அதிகரிக்குது. இதுவே வந்துட்டு இந்த நெகிழித்தாள் மண்போர்வையை பயன்படுத்தி ட்ரிப்லைன் மூலியமாக கொடுக்கும்போது தண்ணீர் ஓட்டத்தை வந்து தவிர்க்கிறதோட நீர் ஆவியாதலையும் நம்ம தவிர்க்க முடியும். இந்த நெகிழி மண் போர்வையினுடைய நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்பட்ட களைகளை வந்து போக்குது. அதே சமயம் அந்த நெகிழித்தாளுக்கு கீழே வெப்பம் வந்து சீரான அளவில் வந்து மெயின்டைன் ஆகுது. அதாவது அந்த வெப்பத்தை தாங்கிக்கிட்டு அதுக்கு வளரக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக வளர்ந்து பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்ட சத்து மற்றும் கரியமில வாயு வந்து அதிகமாகுது. அதே சமயம் மலைத்துளி வந்து டைரக்டாக மண்ணில் பட்டு அந்த வேர் வந்து மேலே வர்றது அந்த மாதிரி பிரச்சனையை வந்து தடுக்குது. அதே சமயம் மண்ணரிப்பு ஏற்படாமையும் இந்த மண் போர்வை, நெகிழி மண் போர்வை வந்து நம்ம பயிர்களை வளர வைக்குது. இந்த மண் போர்வையினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா,

பயிருக்கு தேவையான அந்த நுண்ணூட்ட சத்து மற்றும் கரியமில வாயு வந்து அதிகமாகுது. அதே சமயம் மலைத்துளி வந்து டைரக்டாக மண்ணில் பட்டு அந்த வேர் வந்து மேலே வர்றது அந்த மாதிரி பிரச்சனையை வந்து தடுக்குது. அதே சமயம் மண்ணரிப்பு ஏற்படாமையும் இந்த மண் போர்வை, நெகிழி மண் போர்வை வந்து நம்ம பயிர்களை வளர வைக்குது. இந்த மண் போர்வையினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக அடர்வு கொண்ட பாலியத்திலின் தாள்களை வந்து இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா 60.76 மைக்ரான் வரைக்கும் தடிமண் உள்ள நெகிழி தாள்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அது ரொம்பவே வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால தொழில்நுட்ப வளர்ச்சியினால 10 மைக்ரான் அளவு தடிமண் உள்ள தாள்களை இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து விலை வந்து கம்மியாக இருந்தாலும் அதை வந்து கிளியக்கூடிய தன்மையாக இருக்குது. ஒரு சீசனுக்கு பயன்படுத்தினதை அடுத்தடுத்த சீசன் நம்ம கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ரொம்பவே லைட்டாக இருக்கக்கூடியது, ஆனால் விலையும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த 10 மைக்ரானே இப்போ எல்லா இடங்களையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து அகலம் பயிர்களின் வரிசை இடைவெளி பொறுத்து இந்த மண்போர்வைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நெகிழித்தாள்களுடைய அகலமும் மாறுபடும். இது வந்து இந்த நெகிழித்தாளுடைய அளவுன்னு பார்த்தோம்னா 1-1.5 மீட்டர் உள்ள அகலமுள்ள நெகிழித்தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது பயிரில் வந்து வேர்பகுதியில் நீர் தேங்குற மாதிரி இருந்ததுன்னா நுண் துளையுள்ள பாலித்தீன் தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். பெரும்பாலும் வந்து இந்த நிறைய நிறங்களில் வந்தாலும் கருப்பு பயன்படுத்துறது தான் நல்லது. கருப்பு பயன்படுத்துறது மூலியமா தண்ணீர் கடத்துதல் மற்றும் உப்பு மேல் நோக்கி நகர்வதையும் நம்மளால் வந்து தடுக்க முடியும். அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான இந்த பிளாக் பாலித்தீன் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகிழித்தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுவே பல பயிர்கள் மற்றும் காபி தேயிலை போன்ற பயிர்களில் பார்த்தோம்னா அதிக தடிமண் உள்ள தாளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து இதை வச்சு காபி பயிர் தேயிலை பயிர்லாம் கண்டினியூஸாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்குள்ள நம்ம வந்து இந்த லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்த முடியாது. அதில் வந்து அதிக தடிமண் உள்ள நெகிழித்தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்புறம் நிலத்தை வந்து சூடாக்குறது, நிலத்தை வந்து சூடாக்கும் போதே அதில் உள்ள நூற்புழு எல்லாமே வந்து இறந்து போயிடும். மற்றும் வந்து களை கட்டுப்பாடு, இது எல்லாமே செய்யக்கூடிய இடங்களுக்கு வந்து கருப்பு நிற தாள்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். பெரும்பாலும் விவசாயிகள் வந்து இந்த கருப்பு நிற தாள்களை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும். இன்னொன்று வந்து ஒன்று வந்துட்டு வெப்பம் வந்து செடிக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால நூற்புழு தாக்குதல் இருக்காது. அதே சமயம் களை கட்டுப்பாடு கொடுக்கறதுக்கும் இந்த கருப்பு நிற தாள்களை தான் பெரும்பாலும் நிறைய விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இதுவே பூச்சி நோய்கள் அதிகமாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மஞ்சள் அல்லது பொன்னிறத்தால் வந்து பயன்படுத்துகிறாங்க. விதை முளைவிடும் திறனை துரிதப்படுத்த வந்து மெலிதான தாள்களை பயன்படுத்துகிறாங்க. கோடை கால பயிர் சாகுபடிக்கு வெள்ளை தாளை பயன்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு வந்து அந்த கருப்பு தாள் வந்து வெப்பத்தை அதிகமாக்குதோ வெள்ளைத்தாள் வந்து அந்த அளவு வெப்பத்தை உறிஞ்சாது. அதே மாதிரி கோடை காலத்தில் நம்ம பயிர் சாகுபடி பண்ண போகிறோமோ அந்த விவசாயிகள் வந்து இந்த வெள்ளைத்தாள்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த மண் போர்வையை எப்படி வந்து நிலத்தில் நம்ம போடுறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, தாளின் ஓரத்தை வந்துட்டு 7-10 சென்டிமீட்டர் ஆழத்தில் 45 டிகிரி கோலத்தில் இடப்பட்ட சிறு சாள்களில் நன்கு பதிக்க வேண்டும். நட்ட பின் தாள்களோட அந்த ஓரங்களில் நிலத்தில் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு புதைச்சி வைக்கணும். இந்த தாள்களை போட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம விதைப்பு செய்கிறதோ அல்லது நடவு செய்கிறதோ அங்கே செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த வரிசையில் கொடுக்க முடியும், ட்ரிப் லைனை செட் பண்ண முடியும், நம்ம அந்த நீர் உரப்பாசனம் பயிர்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி எப்போவுமே ரொம்ப ஆழத்தில் இதை வந்துட்டு நம்ம புதைச்சிடக்கூடாது பிளாஸ்டிக் போர்வையை. ஏன்னா வெப்பத்தில் சுருக்கம் அப்புறம் விரிவுகள் வந்து ஏற்படும் இல்லைங்களா. அதே மாதிரி தொய்வாக, அதை 10 சென்டிமீட்டர் அளவுனா 10 சென்டிமீட்டர் அளவு நம்ம புதைக்கிறது மூலியமா இந்த சுருக்க விரிவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த நெகிழித்தால் பயிரோடே சேர்ந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கும் நம்ம வந்து இந்த நெகிழித்தாள் மண்போர்வை பயன்படுத்துறது மூலியமா மகசூலை வந்து அதிகரிச்சுட்டே போகலாம். கத்திரி பயிர்களுக்கு இந்த ஈரத்தன்மையை தாங்கி வளர்றதோட இந்த மகசூல் பார்த்தோம்னா 16-28% வரைக்கும் இந்த நெகிழித்தாள் மண்போர்வை பயன்படுத்துறதுனால அதிகமாகுது. களை வளர்ச்சின்னு பார்த்தோம்னா 50% வரைக்கும் குறையுது. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் 12% வரைக்கும் இந்த களை கட்டுப்பாடு மூலியமா இதுக்கு வந்து 12% வரைக்கும் அதிக மகசூல் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். தக்காளி பயிரில் 28.4% வரைக்கும் அதிக மகசூல். மிளகாய் பயிரில் 19% வரைக்கும் அதிக மகசூல் வந்து கிடைக்குது. இதில் இந்த மண் போர்வையை வந்து நீக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது.

0: மண்ணில் வந்து ஃபுல்லாக காய்ப்பு முடிஞ்சோடனே இந்த மண்போர்வையை வந்து அப்புறப்படுத்தணும். இதுவே வந்து இந்த நெகிழித்தாள் எந்த ஒரு இதுவும் இல்லை கிளியாமல் இருக்குன்னா நம்ம அடுத்தடுத்த பயிர்களுக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன தகவல்கள் விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த துல்லிய வேளாண்மையை பயன்படுத்தி காய்கறி பயிர்களில் அதிக மகசூல் எடுக்குமாறு வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ம ஐஸ்வர்யா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்ன முத்தழகு, காய்கறி செடிகளை வளர்க்கறதுனால நமக்கு எம்புட்டு பலன் கிடைக்குதுன்னு கேட்டியா?
3: ஒரு விவசாயியா நம்ம உழைப்பு நம்ம நிலத்துக்கு தான் இப்பதான் நான் உணர்ந்துட்டேன். அது மட்டும் இல்ல பிள்ள, முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையும் முடியும்னு தன்னம்பிக்கை வர வச்சிருக்கு இவங்க சொன்ன வழிமுறைகள்.
2: ஆமா புள்ள, இந்த விஷயத்த மாரி அண்ணன் கிட்ட போய் சொல்லு, அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதோட அவரோட எண்ணத்துலயும் மாற்றம் வரும்.
3: ஆமா புள்ள, சரியா சொன்ன. நம்ம வயக்காட்டு பூமி இயற்கை நமக்கு கொடுத்த வரம், அதை நீ போற்றி பாதுகாக்கிறது தான் எங்க வேலை. அப்போ நான் புறப்படுறேன் புள்ள.
2: சரி முத்தழகு. அப்புறம் ஒரு விஷயம், கூடிய சீக்கிரம் சந்தையில உங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பார்க்கணும். என்ன நான் சொல்றது?
3: நிச்சயம் மருதாணி, உன் என்ன போலவே நடக்கட்டும்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். புதினா சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். புதினா இந்திய சமையலறையின் ஓர் முக்கியமான நறுமணப் பொருளாகும். இது அழகு சாதனப் பொருட்கள், சமையலில் வாசனை மற்றும் சுவையூட்ட மற்றும் வாசனை திரவியங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் கீரை பயன்பாட்டிற்காகவே சாகுபடி செய்யப்பட்டாலும் சமீப காலங்களில் நறுமண எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் பருவச்சூழல் மற்றும் மண் வளம் புதினா சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது. சர்வதேச அளவில் புதினா மற்றும் அது சார்ந்த நறுமண எண்ணெய் தயாரிப்பில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் புதினா சாகுபடி அதிகம் உள்ள பகுதி இந்தோ கங்கை சமவெளி பகுதியாகும். இப்பகுதியில் மணல் சார்ந்த இரும்பொறை மண் அல்லது களி சார்ந்த இரும்பொறை மண் அதிகம் காணப்படுகிறது. பருவநிலை, மண் மற்றும் பாசன நீர் ஆகிய காரணிகளால் இப்பகுதிகளில் புதினா சாகுபடி லாபகரமாக உள்ளது. பஞ்சாபில் அம்ரிஸ்டர், ஜலந்தர், லூதியானா, ஹரியானாவில் மொரதாபாத், ராம்பூர், பைரலி மாவட்டங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு மாவட்டங்களில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவில் குளிர் அதிகமுள்ள பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளிலும் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக சூளகிரி மற்றும் ஓசூர் பகுதிகளில் இது ஒரு முக்கிய தோட்டக்கலை பயிராகும். இந்த பகுதிகளில் நிலவும் பருவநிலையானது புதினா சாகுபடிக்கு ஏற்ற வகையிலும் அதன் தரம் அதிகரிக்கும் வகையிலும் உள்ளதால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி தவிர சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. புதினாவில் 4 முக்கிய இனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அவை ஜப்பானிய புதினா, ஸ்பியர் புதினா, பெர்கோமேட் புதினா, மிளகு புதினா. இந்த ரகங்கள் நல்ல வளமான அங்கக சத்து அதிகம் உள்ள மண் புதினா சாகுபடிக்கு ஏற்றது. நல்ல நீர்பிடிப்பு திறன் கொண்ட

0: கார அமிலத்தன்மை 6 to 7.5 வரை உள்ள மண் உகந்தது. நீர் தேங்கக்கூடிய வடிகால் குறைவான மண் புதினாவுக்கு ஏற்றதல்ல. பருவநிலை. ஜப்பானிய புதினா வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. ஈரப்பதம் அதிகமான சூழலில் வேர் அழுகல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். 20 to 40 degrees Celsius வெப்பநிலை மற்றும் 100 to 110 centimeters மழை பெறும் பிரதேசங்கள் ஜப்பானிய புதினா சாகுபடிக்கு ஏற்றது. பெர்கமோட், ஸ்பியர் மற்றும் மிளகு புதினா குளிர் பிரதேசங்களுக்கு ஏற்றதாகும். புதினா நடவுக்கு நிலத்தினை நன்கு உழுது பாத்திகள் அமைக்க வேண்டும். அடி உரமாக ஹெக்டருக்கு 25 tons நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும். நடவுக்கு முன்பு சணப்பை வளர்த்து மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்து அளவினை அதிகரிக்கலாம். பார்களை விட பாத்தி நடவே புதினாவுக்கு ஏற்றதாகும். பயிர் பெருக்கம். புதினா தண்டுகள் மற்றும் பக்கக் கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. வேர் அழுகல் பாதிப்பு இல்லாத தண்டுகள் அல்லது பக்கக் கன்றுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். ஓர் ஹெக்டர் நடவுக்கு 400 kilograms தண்டுகள் தேவைப்படும். ஓர் ஹெக்டர் பரப்பிலிருந்து 10 hectares தேவையான தண்டுகளை நடவுக்கு பெற முடியும். ஓடு தண்டுகளை 7 to 10 centimeters அளவுக்கு வெட்டி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். வரிசைக்கு வரிசை 45 to 60 centimeters மற்றும் செடிக்கு செடி 45 centimeters இடைவெளியும் விட வேண்டும். நடவு செய்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்கள் நடவுக்கு ஏற்றது. உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புதினா தழைச்சத்தின் அளவுக்கேற்ப நன்கு வளரக்கூடியது. அடி உரமாக ஒரு ஹெக்டருக்கு 30, 60, 10 kilograms தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும். மேலுரம். நடவு செய்த 60 to 120 நாட்களில் ஒரு ஹெக்டருக்கு 30 kilograms தழைச்சத்து உரத்தை 2 times பிரித்து இட வேண்டும். நீர்ப்பாசனம். புதினா அதிக அளவு நீர் தேவை உள்ள பயிராகும். பருவநிலைக்கேற்ப 4 to 6 ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். குளிர்காலங்களில் வளர்ச்சி தடைப்பட்டு உறக்க நிலையில் இருக்கும் போதும் தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்து பராமரிக்க வேண்டும். பயிர் வளரிடை தொழில்நுட்பம். களைகளால் புதினாவின் விளைச்சலில் 60% வரை பாதிப்பு இருக்கும். எனவே ஆரம்ப காலங்களில் வயலினை களைகள் இல்லாது பராமரிப்பது முக்கியமாகும். புதினா படர்ந்து வளர்ந்த பிறகு அதன் பாதிப்பு அதிகம் இருக்காது. அறுவடைக்கு பின்பு களை எடுத்தல் அவசியமாகும். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். சராசரியாக நடவுக்கு பின்பு 100 to 120 அறுவடை செய்யலாம். அறுவடை தாமதமானால் இலையின் சேமிப்பு திறன் பாதிக்கப்படும். அரிவாளால் மண்ணிலிருந்து 2 to 3 centimeters உயரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். முதல் அறுவடையிலிருந்து 80 days இரண்டாவது அறுவடையும் அடுத்த 80 days மூன்றாவது அறுவடையும் செய்ய வேண்டும். பயிர் பாதுகாப்பு. இலை சுருட்டுப்புழு, கம்பளிப்புழு மற்றும் கரையானால் பாதிப்பு உண்டாகும். சரியான நீர் மேலாண்மை மூலம் கரையானின் பாதிப்பினை சரி செய்ய இயலும். புழுக்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம். ஓராண்டில் 3 to 6 20 to 25 tons விளைச்சல் கிடைக்கும். மேலும் ஹெக்டருக்கு 50 to 70 kilograms நறுமண எண்ணெய் கிடைக்கும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%-9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 rupees கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 வரை மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
7: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய

0: தெய்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
2: இதுவரை விவசாய அரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 2:30.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்
3: இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்து செப்பேடுகள் வழங்குபவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, வழக்கமா நம்ம இலக்கிய பாடல்கள் இல்லை என்றால் இலக்கிய நூல்கள் இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்ததாகவே நம்ம வந்து நிகழ்ச்சி அமைச்சிருப்போம், அல்லது ஒரு எழுத்தாளரோ அவர்களுடைய படைப்புகளோ சார்ந்து இருக்கும். ஆனால் இன்று கொஞ்சம் சிறப்பாக அமையவிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இலக்கியத்திற்கு தொல்லியல் அகழாய்வுகள் சான்றாக இருக்கு. அதில் செப்பேடுகள் அப்படின்னு கூறப்படுகிற குறிப்பேடுகள் நம்மளுக்கு வந்து காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு விஷயமா இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சமீபத்தில் பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டிலிருந்து சோழர் காலத்து ஆனைமங்கல செப்பேடுகளை பெற்றிருக்கார். அதை நம் நாட்டிற்கு சிறிது காலத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் இன்றைய நிகழ்ச்சி அந்த சோழர் கால செப்பேடுகள் பற்றி தான். அதை பற்றி நம்முடன் விவாதிக்க, நம்முடன் நிறைய தகவல்களை அளிக்க சென்னை தரமணியில் உள்ள உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள முனைவர் இ ஜீவா அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணியின் ஒலிப்பதிவு கூடத்திற்கு வந்துள்ளார். அவரோட தான் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார்
5: சார் வணக்கம்.
4: இது நம்மளுடைய இரண்டாவது சந்திப்பு,
5: மிக்க மகிழ்ச்சி. இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
4: நம்ம நிகழ்ச்சியோடைய தலைப்புக்குள்ள வந்துருவோம். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஆனைமங்கலம் செப்பேடு. இன்று அனைவராலும் அது பேசக்கூடியதா இருக்கிறது. நிறைய ஆர்வலர்கள் அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆனைமங்கலம் செப்பேடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: உண்மையிலேயே தலைப்புக்குள்ள அப்படின்றத விட ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இன்னைக்கு தமிழ் ஆர்வலர்களும் தமிழனுடைய தொன்மை மீதும் தமிழனுடைய வரலாற்றின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்றத பற்றி. இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இதை பற்றின செய்திகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஏனென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 300 காலமாக இந்த செப்பேடு நம்மிடத்தில் இல்லை, நம்ம இந்தியாவிலேயே இல்லை இந்த செப்பேடு. ஆனைமங்கலம் அப்படின்ற இடத்துல வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த செப்பேடு எங்கே இருந்துச்சுன்னு அவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த செப்பேடுனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேடு யார் வழங்கினா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌத்த பள்ளிக்காக, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் சார்ந்த கோயில்களை நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய சைவ வைணவம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் ஏராளமாக இருக்கிறது நமக்கு தெரியும். அரசர்களும் அதுக்கு நிறைய கொடைகள் கொடுத்தாங்க, நிறைய கோயில்கள் கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் முதலாம்

0: ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்துல ஒரு படி மேலே சென்று நம்முடைய நாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரம் அமைந்திருந்தது. அந்த பௌத்த விகாரத்திற்காக முதலாம் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய ஒரு கொடையை சமயப்புறையோடு வழங்கி இருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றுதான் நம்முடைய இந்த ஆணைமங்கலம் செப்பேடு.
1: இந்த செப்பேட்டை வழங்கியவர் யார்?
0: இப்ப ஆணைமங்கலம் செப்பேடு யார் வழங்கினது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. முதல்ல இந்த ஆணைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ விஜயம் அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கடாரம் அப்படின்னு சொல்லுவோம். கடாரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இந்தோனேஷியா பகுதியை நம்ம குறிப்பிடலாம். இந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து ஸ்ரீ விஜய பேரரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல குறிப்பா வந்து ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் அப்படின்ற ஒரு ஸ்ரீ விஜய பேரரசன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் பகுதியில ஒரு பெரிய புத்த விகாரத்தை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு என்ன பண்றாருன்னா, முதலாம் ராஜராஜ சோழனிடத்துல வந்து ஒரு அனுமதியை கூறுறாரு. அங்கிருந்து அதிகாரிகளை அனுப்பி இந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு வணிக நகரம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுக பகுதினே சொல்லலாம். நிறைய அயல் நாட்டுவர்கள் வந்துட்டும் போயிட்டுமா இருக்க மாதிரியான ஒரு துறைமுக பகுதி அப்படின்னு குறிப்பிடலாம். அப்ப அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய புத்த விகாரத்தை கட்டுவதற்காக ஒரு அனுமதியை கேட்கிறாங்க. அப்ப முதலாம் ராஜராஜன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 21வது ஆட்சி ஆண்டுல, சரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1005, முதலாம் ராஜராஜருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 985 இருந்து 1014 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருக்கும். அதுல அவருடைய 21வது ஆட்சி ஆண்டு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 1005. இந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அப்ப பெரிய ஒரு புத்த விகாரம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்த நீங்க இந்த இடத்துல உற்று நோக்கினீங்கன்னா, நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் இந்த காலகட்டத்துல கட்டி முடிக்கப்படல. ஒருவேளை பணி நடந்துட்டு இருக்கலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டி முடிக்கப்படாத ஒரு காலகட்டம். ஆனா ஒரு பெரிய சைவ சமயம் சார்ந்த ஒரு அரசன், முதலாம் ராஜராஜன் மிகப்பெரிய சைவத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு மன்னன். நம்ம எல்லாருக்கும் ஆணித்தனமா நம்ம சொல்லலாம், நிறைய சைவம் சார்ந்த கோயில்களை கட்டியிருக்காரு. இப்ப இவர்கிட்ட கேட்கும் போது என்ன பண்றாருன்னா, அந்த மன்னன் கேட்கும்போது அவர் என்ன கேட்கிறாருன்னா, அவருடைய தந்தை நினைவா வந்து சூளாமணிவர்மனோட நினைவா நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரத்தை கட்ட போறோம் அப்படின்னு அனுமதி கேட்கும்போது, நம்ம முதலாம் ராஜராஜ சோழர் என்ன பண்றாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக ஆணைமங்கலம் என்ற ஒரு ஊரை, கிட்டத்தட்ட ஒரு 26 ஊர்களை உள்ளடக்கிய ஆணைமங்கலம் என்ற ஒரு பெரிய ஊரையே என்ன பண்றாருன்னா கொடையாக வழங்குறாரு. அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய வருவாய் அத்தனையும், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் அத்தனையும் என்ன பண்றாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக கொடுக்கும்படி ஒரு பெரிய ஆணையை வந்து நிறைவேற்றுறாரு. இதுதான் அந்த ஆணைமங்கலம் செப்பேடுடைய ஒரு மைய கருத்து, மைய செய்தி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
1: ஆணைமங்கலம் செப்பேடு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பெயர் இருக்கும்போது, இது லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு தான் வந்து அறியப்படுது, லீடன் செப்பேடு அப்படின்ட்டு. அப்படி ஒரு பெயர் வர என்ன காரணம்? ஆணைமங்கலம் செப்பேடு நெதர்லாண்ட் சென்றது எப்படி? அதுவும் அந்த ஒரு கதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக இந்த ஆணைமங்கலம் செப்பேடு நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் குறிப்பிட மறந்துட்டேன். இந்த செய்திகளை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ஆணைமங்கலம் செப்பேடு இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆணைமங்கலம் செப்பேடு. நானும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆணைமங்கலம் அப்படின்ற ஊரை வந்து பள்ளிச்சந்தமாக, அதாவது நம்ம கோயில்களுக்கு கொடையா கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவதானம் அப்படின்னு கல்வெட்டுகளை குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயர்ல குறிப்பிடுவாங்க. இதுவே வந்து ஒரு சமண கோயில்களுக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ தானம் வழங்கும் போது அதை என்ன பெயர்ல அழைப்பாங்க அப்படின்னா, பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் நம்ம நிறைய தமிழ்நாட்டுல ஊர்கள்ல பள்ளிச்சந்தல் அப்படின்ற ஊரையே பார்க்கலாம். பள்ளிச்சந்தல் அப்படின்ற பெயர்ல இருந்தாலே அது ஏதோ ஒரு சமண பள்ளிக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொடையை வழங்கியவர் எனவோ முதலாம் ராஜராஜ சோழர் தான். அதுல குறிப்பா வந்து குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா, தன்னுடைய 21வது ஆட்சி ஆண்டுல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அரண்மனையுடைய அந்த தெற்கு மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது, தன்னுடைய 96வது நாள்ல இந்த கொடையை கொடுத்தேன் அப்படின்றது ரொம்ப அழகா செப்பேர்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. கொடையை கொடுத்தது எனவோ முதலாம் ராஜராஜ சோழன் தான். ஆனால் இந்த கொடைக்கு உரிய செப்பு பட்டயத்தை வழங்கியது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். நம்ம இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த தானத்தை வந்து அப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுத்ததோடு அந்த ஓலையில மட்டும் இல்லாம அதை என்ன பண்றாருன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் தான் என்ன பண்றாருன்னா, இதை வந்து அந்த ஓலையில இருந்த செய்திகளை செப்பேட்டில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பு தகட்டில் பொறித்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பட்டயத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா அவர் அதை குறிப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏடுகளை வந்து பொருத்தி அதுல ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. அதை நம்ம வந்து கடந்து போக முடியாது. என்ன குறிப்பிட்டிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜத் ராஜன்ய மகுட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் இதி ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனக அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு.

0: அந்த செப்பேடு இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஒரு வளையத்தை பொருத்தி அதுல அரச முத்திரையை வச்சிருப்பாங்க. அந்த அரச முத்திரையில என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சோழர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய புலி இருக்கும், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும் பாண்டியர்கள், அதுக்கு கீழே சேரர்களுடைய வில் சின்னம் இருக்கும். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு வெண்குடை இருக்கும். அப்ப இந்த மூவேந்தர்களையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த பெருமை ராஜேந்திர சோழனுடைய காலத்தில இருந்து உண்டு. அப்ப அவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாங்கன்னு. இப்ப இதுல ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு இல்லையா, ராஜேந்திர சோழன் என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செப்பேட்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகத்தை, அதாவது சோழ அரசர்களுடைய இந்த மணி முடி இருக்கு இல்லையா, அந்த முடியோடைய வரிசையில ஒரு ரத்தினம் போன்று திகழக்கூடியதுதான் இந்த ராஜேந்திரவர்மனுடைய காலத்துல வெளியிடப்பட்ட இந்த செப்பேடு அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியா பதிவு செய்யறாரு. அப்ப அப்பா தானம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த செப்பேட்டாக இதை மாற்றி கொடுத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முதலாம் ராஜேந்திர சோழரையே தான் சாரும்.
1: இந்த செப்பேடு நெதர்லாந்து சென்றது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இந்த செப்பேடு நெதர்லாந்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது, நம்முடைய பெரிய புத்தவிகாரம் நாகப்பட்டினத்துல இருக்கு, நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அந்த புத்தவிகாரத்துக்கு நம்ம ராஜேந்திர சோழர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆணைமங்கலத்தை கொடையா கொடுக்கறாரு. அதற்கான பட்டயம் நெதர்லாந்துல இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக வியப்புக்குள்ளான ஒரு விஷயம். சோழர்களுடைய காலத்துல இதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட, இதுக்கு பின்னாடி இந்த பகுதியை, இந்த நாகப்பட்டினம் உள்ளடக்கிய பகுதியை வந்து டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. அப்ப டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ளோரன்சியஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு மத போதகர், அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பகுதியில ஊழியம் செய்வதற்காக வராரு. அப்படி இந்த பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இந்த பழமையான இந்த ஆணைமங்கலம் செப்பேடுகளை, இதனுடைய பழமை கருதி என்ன பண்றாருன்னா, அவருடைய நாட்டிற்கு கொண்டு சென்று விடுகிறார். அப்படி போகும்போது கொஞ்ச காலம் இந்த பட்டயம் யார்கிட்ட இருக்குன்னா, நெதர்லாந்துல இவருடைய குடும்பத்தார் வசம் இருக்கு. அப்ப இவர்கிட்ட இருந்து எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய குடும்பம் வந்து இந்த ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு குடும்பத்தாரோடு மன உறவு கொள்கிறார்கள். அப்ப இவர்கிட்ட இருந்து அந்த பட்டயம் அந்த ஹெமேக்கருடைய குடும்ப வசம் செல்கிறது. அப்ப இப்படியே கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஹெச்ஏ ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு பேராசிரியர், அவர் தான் என்ன பண்றாருன்னா, இந்த ஆணைமங்கலம் செப்பேடுகளை வந்து 1862 நம்ம நெதர்லாந்துல இருக்கக்கூடிய பழமையான ஒரு பல்கலைக்கழகம், அந்த லெய்டன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தினுடைய வசம் ஒப்படைக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இத எல்லாரும் பாக்குற மாதிரி அருங்காட்சியகத்துல மியூசியத்துல காட்சிப்படுத்தலாம் வைக்கல. இவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான புராதன சின்னங்களுடைய பட்டியல் இதை வச்சுக்கிட்டு இதை வந்து பாதுகாப்பு கருதி வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கணும்னு முயற்சி பண்ணி போனாலும் அவ்வளவு எளிதாக இதை நம்ம பார்க்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் யாரும் எளிமையா பார்க்கும்படியாக அந்த செப்பேடு பார்வைக்கு வைக்கப்படவில்லை. நம்ம ஏதாவது இது குறித்த ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ள போறோம், ஆய்வாளர்கள் அப்படின்னா மட்டும்தான், ரொம்ப கடுமையான விதிகளுக்கு பிறகுதான் அதை பார்க்கவே அனுமதிச்சாங்க. சோ இப்படிதான் ஆணைமங்கலம் செப்பேடு லெய்டன் செப்பேடுகளாக மாறுச்சு, லெய்டன் பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் சேர்ந்துச்சு.
1: ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மன உறவு மூலம் போகிறது, அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து பல்கலைக்கழகத்துக்கு தராங்க. இது எல்லாம் சரிதான். இதனோட முக்கியத்துவம் வந்து இதை படித்து பார்த்தால் தான் தெரிய போகுது. என்ன, எதற்காக, யாருக்கு கொடுத்தது, என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சு பார்க்கணும். எப்போ இதை படிச்சு பார்த்தாங்க, இதன் முக்கியத்துவத்தை எப்போ அறிஞ்சுக்கிட்டாங்க, யார் பண்ணாங்க?
0: இது முக்கியமான விஷயம். நீங்க கேட்ட மாதிரி இந்த செப்பேடுகள் இங்கிருந்து என்னன்னே தெரியாம 1700 காலகட்டங்கள்ல, அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதிகளை ஆட்சி செய்த காலகட்டங்கள்ல இங்கிருந்து நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றது. நெதர்லாந்து நாட்டுல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட அப்படின்னு கைமாறி இறுதியாக இது என்ன பண்றதுன்னு தெரியாம இதனுடைய இது ஒரு பழமையான காப்பர் பிளேட்டா இருக்கு அப்படின்றதால அதை நெதர்லாந்துல இருக்கக்கூடிய அந்த லெய்டன் பல்கலைக்கழகம் வசம் கொண்டு சேர்த்து விட்டார்கள். இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றது வந்து நமக்கு எப்ப கண்டறிந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டரா தான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய செய்திகள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடுகள் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆணைமங்கலம் செப்பேடு, அதே மாதிரி நம்ம திருவாலங்காடு செப்பேடியும் சொல்லலாம். ஏன்னா இந்த செப்பேடுகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம், சோழர்களை பத்தினா நிறைய வரலாற்று பூர்வமான சான்றுகளை இந்த செப்பேடுகள் வழங்குது. இது படித்தறியப்பட்டதுக்கு பின்னாடிதான் கே நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய சோழர்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று நூல் நமக்கு தெரியும். சோழர்களுடைய வரலாறு சார்ந்த செய்திகள் வந்து மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுல இந்த செப்பேடுகளுடைய பங்கு அளப்பரியது. இது ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இங்கிருந்து யாரும் நெதர்லாந்து போய் படிக்க முயற்சி செய்யல, அங்கிருந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு. அங்கிருந்து நெதர்லாந்துல இருந்து அந்த செப்பேட்டினுடைய செய்திகள் வந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு, அதை வச்சு இங்க படிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆரம்ப காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எபிகிராபி செக்ஷன்ல வந்து ஹூல்ஸ் அப்படின்ற ஒரு முதல் கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தார், அவருடைய காலங்கள்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி நடீச சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இணைந்து ஒரு காலகட்டங்கள்ல படிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு.

0: ஆனால் முழுமையாக இந்த செப்பேடு வந்து பதிவு செய்யப்பட்டு வெளியுலகிற்கு முழுமையாக வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே வி சுப்பிரமணிய ஐயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கே வி சுப்பிரமணிய ஐயருடைய நிறைய வரலாறு சார்ந்த நூல்கள், நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர். அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன் முதலாக 1933 ஆனைமங்கலம் செப்பேடுகளில் உள்ள செய்திகளை முழுமையாக பதிவு செய்து எபிகிராஃபியா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட கல்வெட்டு பிரிவில் ஒவ்வொரு ஆண்டும் கல்வெட்டுகளை பதிவு செய்து வால்யூம்ஸாக வெளியிடுவாங்க. அதுல வந்து ஆனைமங்கலம் செப்பேட்டுடைய செய்திகளை முழுமையா பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கே வி சுப்பிரமணிய ஐயர்.
1: அருமையா சொன்னீங்க. ஆனைமங்கலம் செப்பேடு எப்போது யாரால் படித்து அறியப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனைமங்கலம் செப்பேடு குறிப்பிடுகின்ற இந்த சூடாமணி விகாரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆனைமங்கலம் செப்பேடு பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த செப்பேடு இங்கிருந்து எப்படி நெதர்லாந்துக்கு சென்றது, ஆனைமங்கலம் செப்பேடு எப்படி லெய்டன் செப்பேடாக பெயர் மாற்றம் பெற்றது, இதை பத்திலாம் நிறைய நம்ம பேசிட்டு இருந்தாலும் கூட, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த சூடாமணி விகாரம் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு புத்த விகாரம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பௌத்தம் தொடர்பான சான்றுகள் எதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதாக நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பல்லவர்களுடைய காலம் தொட்டே நம்முடைய தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் பெரிய அளவில் இருந்த ஒரு பகுதி. நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயல்நாட்டவர்களுடைய வருகையெல்லாம் பார்த்திங்கன்னா பௌத்தம் தொடர்பான ஆய்வுக்காக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் நம்முடைய தமிழக பகுதியிலும் பௌத்தம் மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருந்துச்சு அப்படின்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தை வந்து நம்ம 4 பகுதிகளாக பிரிக்கலாம். நமக்கு வந்து காஞ்சிபுரத்தையே வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த காஞ்சி, சமண காஞ்சி, அதே மாதிரி வைணவ காஞ்சி, சைவ காஞ்சி என்றெல்லாம் வந்து நமக்கு பிரித்தறியப்பட்ட சான்றுகள் நமக்கு இருக்கு. பல்லாயிரக்கணக்கான பௌத்த மத துறவிகள் காஞ்சியில் வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஏராளமான சான்றுகள் நம்மிடையே உண்டு. அந்த வகையில் முதலாம் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்தில் பௌத்தத்திற்காக நாகப்பட்டினம் பகுதியில் இந்த சூளாமணி விகாரம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு பௌத்தம் சார்ந்த தரவுகள் ஏராளமாக இருக்குது. பௌத்தம் இங்கே பெரிய அளவில் பரவி இருந்திருக்கு. பின்னால் கொஞ்சம் பௌத்தம் வந்து நமக்கு இங்கே சான்றுகள் கிடைக்காம போயிருக்கு. இன்னைக்கு அந்த விகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய பெரிய அளவில் சைவத்தை பின்பற்றக்கூடிய அரசனாக இருந்தாலும் கூட முதலாம் ராஜேந்திர சோழர் அளித்திருக்கக்கூடிய கொடை என்பது அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு பௌத்தம் சார்ந்த விகாரத்திற்கு கிட்டத்தட்ட 26 ஊர்களை சேர்த்து ஒரு அரசுக்கு வருவாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த செப்பேடில் குறிப்பிடும் போது அவங்களுடைய எவ்வளவு வருவாய் என்பதை வந்து இந்த ஆனைமங்கலம் பகுதியில் வழங்கப்பட்ட அந்த கொடை, அந்த நிலத்தினுடைய அளவு என்ன, அதிலிருந்து எவ்வளவு வருவாய் அரசிற்கு வர வேண்டி இருக்கிறதோ அந்த வருவாயை அப்படியே அந்த விகாரத்தினுடைய பயன்பாட்டிற்காக வழங்கும்படி தெளிவாக கல்வெட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேடில் குறிப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனைமங்கலத்துக்கு அரசர் ஓலை கொடுத்துருவாரு. ஓலை கொடுத்துட்டாருன்னா இந்த ஓலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசர் வாய்மொழியா சொல்லிடுவார் ஒரு செய்தியை. சரிப்பா, நீங்க வந்திருக்கீங்க, நான் வந்து இந்த புத்த விகாரத்திற்காக இந்த பகுதியை கொடையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை ஓலையில பதிவு செய்யறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாரு. திருமந்திர ஓலைன்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓலை நாயகம்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க எழுதுவாங்க. அப்புறம் இதை வந்து கரும மாறாயும் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அரசன் சொன்னது அப்படியே இவங்க பதிவு செஞ்சிருக்காங்களா, இல்ல அதுக்கும் இதுக்கும் ஏதாவது முன்னுக்கு முரணா இருக்கா அப்படின்றத நிறைய அதிகாரிகள் இதெல்லாத்தையும் மேலாய்வு செய்து, ஓலை நாயகம் இருப்பாரு, அப்புறம் வந்து வரி புத்தகம் இருப்பாரு, விடையிலி அதிகாரம் ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஓலையை விடுவிக்கக்கூடிய இடத்துல இருப்பாரு. இப்படி பல அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓலையை எந்த பகுதிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கோ அந்த ஊர் சபை வசம் அனுப்பி வைப்பாங்க. இப்ப இப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து அரசன் கொடை கொடுத்ததை வந்து கொண்டாட்டமா ஏற்றுக்கொண்டிருக்காங்க. செப்பேடில் பதிவு செஞ்சிருக்காங்க, அரசன்ட்டு வந்து ஓலை வந்திருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சதும் அந்த ஊர் சபை ஒரு பெண் யானையை வச்சு மகிழ்ச்சியோடு அந்த ஓலையை வரவேற்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எல்லைகளை அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் யானையை நடக்க விட்டு அது நடக்கக்கூடிய அந்த பாதம் பதியக்கூடிய இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நடக்க விட்டு அந்த எல்லையை வந்து வரையறை செய்யும் போது பார்த்தீங்கன்னா, கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க. நம்ம இன்னைக்கு வந்து ஃபென்சிங் போடுறோம் இல்லையா, ஒரு நிலத்தை அளந்து நம்ம எல்லை கல்கள் அமைக்கிற மாதிரி, அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லையும் கல்லியும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் செப்பேடில் இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி சூழ்ந்து பிடாகை நடந்து அற ஓலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த பெண் யானையை வச்சு நடக்க வச்சு அந்த பெரிய அளவில் நிலப்பரப்பை வந்து கல்லையும் கல்லியும் ஊனி அந்த நிலங்கள் வந்து அளந்து அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்தி சொல்றாங்க. இது அப்படியே நம்மளுடைய ராஜேந்திர சோழன் மிக அழகாக செப்பேடாக செய்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதி அன்றைக்கு நிறைய புத்த துறவிகள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும், மிகப்பெரிய அளவுல வெவ்வேறு நாடுகளோடு வணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாகவும் விளங்கியிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா இதுல இருந்து புலப்படுகிறது.
1: நல்ல விரிவான தகவல்களா சொன்னீங்க. அது மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு தான் கிடைக்குதா, இல்ல

0: வேறு ஏதேனும் செப்பேடுகள் கிடைச்சிருக்கா?
1: ஆனைமங்கலம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஆனைமங்கலம் செப்பேடுனா ஏதோ ஒரு செப்பேடு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல, ஆனைமங்கலத்தில் இரண்டு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய லீடன் செப்பேடு, சிறிய லீடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக இந்த பெரிய லீடன் செப்பேடுன்னு சொல்றதா என்னன்னா, ஆனைமங்கலத்துடைய செப்பேடு. இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழர் வெட்டி கொடுத்த செப்பேடு. இந்த ஏடுகளோட அமைப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஏடுகள். இதோட வயிற்று மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ அளவுக்கு எடை கொண்ட ஒரு தாமிரத்தகடு. இது மிகப்பெரிய ஒரு 30 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு. நான் 21 ஏடுகள் சொன்னேன் இல்லையா, அந்த 21 ஏடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் 5 ஏடுகள் சமஸ்கிருத பகுதியாகவும், எஞ்சி இருக்கக்கூடிய 16 ஏடுகள் தமிழிலும் பொறிக்கப்பட்டிருக்கும். எல்லா செப்பேடுகளுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செப்பேடுகளோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் வாழ்த்தோட தொடங்குவாங்க. அப்புறம் அவங்களுடைய பிரதஸ்தியை சொல்லுவாங்க, அரசர்களுடைய குலப்பெருமையை சொல்லுவாங்க. சோழர்கள் வந்து நாங்க சூரிய குலத்தில் உதித்தவர்கள், இவங்களுடைய அரச மரபு வந்து சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும், அதே மாதிரி கைலாயத்துல வந்து சிவனும் பார்வதியும் உள்ளவரை நிலைத்திருக்கும், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளும் எவ்வளவு நிலைத்திருக்குமோ அதே போல இந்த சோழ மரபு நிலைத்திருக்கும் அப்படின்னு அவங்களோட குலப்பெருமையை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட வழி வந்த அரசர்களோட பெருமைகளையும் கூட குறிப்பிடுவாங்க. இந்த செப்பேடுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிபி சக்கரவர்த்தியுடைய பெருமையை சொல்றாங்க, கரிகால் பெருவளத்தரை பத்தி சொல்றாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செப்பேட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நிறைய இலக்கியங்கள்ல சான்று இருக்கும். இந்த காவிரி கரையோரங்கள்ல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான சைவ கோயில்களை எடுப்பித்த கோச்செங்கண்ணன் அப்படின்ற ஒரு சோழ அரசனை பத்தின குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். அவரை பத்தின ஒரு குறிப்பும் வருது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பெருக்காறு சடைகணைந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் 78 வகையான கோயில்கள் இருந்துச்சுன்னா, அப்புறம் திருத்தண்டத்தை சொல்ற நமக்கு அப்படி அத்தனை வகையான கோயில்கள் இருப்பதற்கான சான்றுகள் எனக்கு பெருசா கிடைக்கல. ஆனா அதை இந்த செப்பேடு பதிவு செய்து, நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்காலத்திலாம் பேசுறாங்க இல்லையா, விஜயாலய சோழனை பத்தி குறிப்புகள் இருக்கு, ஆதித்ய சோழனை பத்தி குறிப்பு இருக்கு, பராந்தக சோழனை பத்தி இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய சோழ அரசர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரை பத்தினா, அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தகருடைய மகன்களா இருக்கும்போது நம்ம வந்து ஆணை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பத்தின குறிப்புகளும் கூட இருக்கு. அவர் வந்து ராஷ்டிரகுடர்களுக்கு எதிரான அந்த போர்க்களத்துல யானை மீது அமர்ந்திருந்து வீர மார்பிட்டு அவர் ஈட்டி எப்படி துளைத்து இறந்து போனார், அதெல்லாம் பெருமையா பேசுறாங்க. நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்களத்திலாம் பேசுறாங்க இல்லையா, இன்னைக்கு சோழ அரசர்களை முறைப்படுத்தி எழுதுவதற்கு ஒரு முக்கியமான சான்றாக விளங்கக்கூடியது நம்ம இந்த ஆனைமங்கலம் செப்பேடு என்றே நம்ம சொல்லலாம். இப்படி அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன கொடைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத தமிழ் பகுதியில சொல்றாங்க. என்னென்ன ஊர்ல அது ரொம்ப துல்லியமா சொல்லுவாங்க. செப்பேடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுகளை மிக துல்லியமா, இத்தனை வேலி, இத்தனை குழி நிலம், இத்தனை மாநிலம், அதுல இருந்து இவ்வளவு அளவுல இத்தனை தூணி நெல் வழங்கப்பட்டிருக்கு, இத்தனை பதக்கு அப்படின்னு அளவுகளை எல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்திருக்காங்க. இந்த ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செப்பேடு. நீங்க கேட்ட மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு மட்டும்தானா அப்படின்னு இல்லைங்களா, இன்னொரு செப்பேடும் இருக்கு. அதை என்ன சொல்றாங்கன்னா, ஆனைமங்கலத்துல கிடைச்சதா சிறிய செப்பேடுன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த செப்பேடுகள் எத்தனை இதழ்களை கொண்டது அப்படின்னா, இந்த இரண்டாவதான செப்பேடு வந்து 3 இதழ்களை கொண்ட ஒரு செப்பேடு, சிறிய அளவிலான செப்பேடு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்துல வழங்கப்பட்ட அந்த செப்பேட்டுல வழங்கப்பட்ட அந்த செய்திகளை, அந்த கொடையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய பேரன் முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்துல மீண்டும் ஒரு செப்பேடு கொடுக்கிறார். எப்ப இங்க சோழருடைய ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த கொடைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, இது தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றத உறுதிப்படுத்தும்படியாக முதலாம் குலோத்துங்க சோழருடைய காலத்துல ஒரு செப்பேடை வழங்குறாங்க. அதே சமயம் வந்து அவர் இன்னும் சில நிபந்தனைகளை கூடுதலாக அந்த புத்த விகாரத்திற்கு கொடுத்ததையும் அந்த குலோத்துங்க சோழனுடைய செப்பேடுல பதிவு செய்யறாரு. சோ இப்ப ஆனைமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வரலாற்றுல மிக முக்கியமான செப்பேடுகளாக அறியப்படுகிறது.
0: அருமையா சொன்னீங்க. இதுல நீங்க பொன்னியின் செல்வன் அந்த புதினத்தை பத்தி கொண்டு வந்ததுனால நேயர்களுக்கு இது ஒரு கூடுதல் தகவலா சொல்றேன். பொன்னியின் செல்வன் புதினத்தை சார்ந்து நாம் ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, பொன்னியின் செல்வங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் முதலில் பொன்னியின் செல்வன் புதினத்திலிருந்து சிறிய பகுதி ஒரு 10 நிமிடங்களுக்கு வாசிக்கப்படும். அதன்பின் அந்த பகுதியில் இருக்கும் அருஞ்சொற்பொருட்கள், நிலம் சார்ந்த விளக்கங்கள், வார்த்தைகளின் அர்த்தங்கள், இதையெல்லாம் வந்து ஐங்கரன் அவர்கள் வழங்குகிறார். இது 102.3 விவித் பாரதி தமிழ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது, தினமும் 9 மணிக்கு. அதுபோக இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் என்ற ஆப்பிலும் கேட்கலாம். இது ஒரு கூடுதல் தகவலா என் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனைமங்கலத்தில் ஒரு செப்பேடு மட்டும் இல்லை, பல செப்பேடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. பெரிய லீடன் பிளேட்ஸ், அப்புறம் வந்து சிறிய லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தகவல்கள் வந்து புதிய தகவல் தான், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புவோம்.
1: நிச்சயமா சார், நம்ம இனிமேல் அதை லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்ல வேணாம், ஏன்னா லீடன் பல்கலைக்கழகம் மனம் உவந்து

0: அந்த பட்டயத்தை நம்மகிட்ட திரும்ப கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதனால் நம்ம இனி அதை ஆணைமங்கலம் செப்பேடு என்று ஆணித்தனமாக சொல்லலாம்.
1: அதோட உரிய பெயரே நம்ம அதுக்கு வந்து அளித்து விட்டோம். இந்த ஆணைமங்கலம் செப்பேட்டின் முக்கியமான ஒரு ஒரு மையப்புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சூடாமணி விகாரம் தான். இத்தகைய புகழ்பெற்ற இந்த சூடாமணி விகாரம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. அதன் தற்போதைய நிலை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணைமங்கலம் செப்பேடு. அந்த ஆணைமங்கலம் செப்பேடு எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வந்த நாகப்பட்டினத்தில் எடுக்கப்பட்ட அந்த சூளாமணி விகாரம் என்ற ஒரு பெரிய பௌத்த விகாரத்திற்காக வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் கேட்குற மாதிரி அத்தனை பெரிய கொடைகளை பெற்று மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்த அந்த பௌத்த விகாரத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, இத்தனை பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறை கொண்ட அந்த பௌத்த விகாரம் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு ஐயம் எல்லாரிடத்துலையும் இருக்கும். ஆனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியினுக்கு பின்னாடி இங்கே வந்த ஆங்கிலேய மத போதகர்கள், அதே மாதிரி அவங்களை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியாளர்கள் இந்த காலகட்டம் அந்த பகுதிகள் கைப்பற்றப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதியில் அமைந்திருந்த அந்த பௌத்த விகாரத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு அப்போதைய கலெக்டருக்கு பரிந்துரை செய்தாங்க. ஆனால் அவங்க வந்து அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக குழுக்களை எல்லாம் அமைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப பழமையான ஒரு கட்டிடமாக இருக்குது, இதை இடிக்க வேணாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருந்த இயேசு சங்கம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ரொம்ப இடிந்து விழக்கூடிய அபாயகரமான சூழல் இருக்குது, ஆகையால் இதை வந்து இடிப்பதற்கு அனுமதி கேட்டு தொடர்ந்து முறையிட்டாங்க. அதன் அடிப்படையில் அப்போதைய கலெக்டராக இருந்த ஆங்கிலேய ஆட்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, அதை இடிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1700 காலகட்டங்களில் வந்த ஆங்கிலேயர்கள் இந்த புத்த விகாரத்தை பற்றி நிறைய பதிவு செஞ்சுருக்காங்க. நிறைய புத்தகங்களில் அதனுடைய படமும் கூட இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடுக்கு தளமாக இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கட்டிடமாக இருக்குது. அந்த பகுதி மீனவர்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளமாகவே அதை வந்து பார்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதை வந்து சீனா கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க, சைனா கோயில் இங்கே இருந்துச்சு அப்படின்லாம் வந்து அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு பழம்பெரும் கட்டிடம் வந்து 1867 ஆகஸ்ட் 26 இடிப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு, அதை இடிப்பதற்கான அந்த அனுமதியும் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினம் பகுதியில் இருந்த செயின்ட் ஜோசப் கல்லூரி அங்கே இயங்கி கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திற்கு அவங்க தான் அதை இடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவர்களிடத்திலேயே அந்த ஆங்கிலேய அதிகாரி அந்த அனுமதியும் வழங்கினாங்க. கூடுதலாக வந்து அந்த கட்டிடத்தை இடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி கல்லூரி புதிதாக கட்ட இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும் அவங்களுக்கு தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க அந்த பௌத்த விகாரத்தை இடித்து அங்கிருந்த அந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கல்லூரிகளாகவும் கட்டிக்கிட்டாங்க. அதற்கு பின்னர் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதை நம்ம சொல்லியாகணும், எண்ணிக்கையிலான 350 மேற்பட்ட புத்த விகாரங்கள் மண்ணுக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது. இப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பௌத்த விகாரமாக அது செயல்பட்டிருக்க கூடும் என்பதை வந்து நம்மளால புரிய முடியுது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் அதை இடிப்பதற்கு அவ்வளவு எளிதில் ஒத்துக்கல. அவங்க அந்த மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில்தான் அந்த பௌத்த விகாரம் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் நிச்சயம் பதிவு செய்யணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாகை மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்க பகுதி தான் அந்த பௌத்த விகாரம் அமைந்திருந்த இடமாக அறியப்படுகிறது.
1: பௌத்தம் சமயத்திற்கு இந்தியா தான் பிறப்பிடம். இன்று இந்தியாவில் அதன் தாக்கம் மிக குறைந்து உலக நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கிழக்காசிய நாடுகள், சீனா போன்ற நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பௌத்தம் சார்ந்த சான்றுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தால் அழிக்கப்பட்டு இன்று நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் சான்றான இந்த சூடாமணி விகாரம் நமக்கு கிடைக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தம் தான். அதை நீங்கள் ஆணித்தரமாகவே பதிவு செஞ்சுருக்கீங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆணைமங்கலம் செப்பேடு தற்பொழுது நெதர்லாந்து நாட்டில் தான் இருக்கிறது. நமக்கு வழங்கிவிட்டார்கள், ஆனால் இன்னும் வந்து சேரவில்லை. இது இங்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் மக்களின் பார்வைக்காக எங்கே வைப்பாங்க?
0: நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, தொல்லியல் சார்ந்த ஆய்வாளர்களுக்கும் கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இதை வந்து எப்படியாவது நம்ம அந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லீடன் பல்கலைக்கழகத்திலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. தொடர்ந்து தொல்லியல் சார்ந்த அமைப்புகளும் அரசு ரீதியாகவும் நடுவன் அரசனுடைய தொல்லியல் துறை சார்பாகவும் ஏராளமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இறுதியாக சென்ற மாதம் மே 16 நம்முடைய இந்திய பாரத பிரதமர் அவர்களுடைய கரங்களில் அந்த தொன்மை சிறப்பு வாய்ந்த சோழர்களுடைய அந்த பொக்கிஷம்

0: மங்கலம் செப்பேடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது இந்தியாவிற்கு வருவது மகிழ்ச்சியான ஒரு தகவல். இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் அது எங்கு காட்சிப்படுத்தப்படும், இத்தனை ஆண்டு காலம் யாரும் பார்க்க இயலாத ஒரு இடத்தில் இருந்த அந்த தொட்டு பார்த்து அந்த பழம்பெருமையை உணர முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு எங்கு வைக்கப்படும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில், இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில், அது தஞ்சையிலோ அல்லது கங்கை கொண்ட சோழபுரமோ கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனால் இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அதை சென்னை அரசு அருங்காட்சியகத்திடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. ஆகையால் நம் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக மீண்டும் அந்த ஆனைமங்கலம் செப்பேடு நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் வந்து சேரும். அத்தனை பேரும் சென்று பாருங்கள். நம்முடைய சோழரின் பெருமையை அறிவோம். நம்முடைய அந்த சோழரனுடைய பெருமையை நம் கைகளால் தொட்டு உணரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயம் சந்திக்கலாம், அந்த செப்பேட்டை தொட்டு உணரலாம்.
1: அருமையா சொன்னீங்க. அது 30 கிலோ எடை உள்ளது அப்படின்னு சொன்னோனே அது எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது நம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அனைவரும் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா சார்.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த கேள்வி வச்சுக்கலாம். நம்ம நிறைய துல்லியல் அகலாய்வுகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் அப்படி நிறைய பேசிட்டோம். இதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது படிக்கணும்னு கூட ஆர்வம் இந்த நேரத்தில் ஏற்படும். நீங்கள் பணியாற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ், தரமணியில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நிறைய படிப்புகள் வந்து வழங்குறீங்க. இந்த தொல்லியல் சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வகையில் அவர்கள் அதை ஆரம்பிக்கலாம், அந்த படிப்புகளை எங்கெங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு?
0: நிச்சயமா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரிடத்துலையும் இந்த மாதிரி தொல்லியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தொல்லியல் நம்முடைய பழமை என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற, அகழாய்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லோருடைய மத்தியிலும் உண்டு. ஆனால் அதற்கான சூழலும் அதற்கான நேரமும் எல்லோருக்கும் அமைவதில்லை. நம்ம பலதரப்பட்ட சூழல்கள் பணிச்சுமை காரணமாக நம் ஏதோ ஒரு வழியில் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான வாய்ப்பை தமிழ்நாடு அரசினுடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழியாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு வகுப்புகள் ஞாயிறு தோறும், அதாவது வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஓராண்டு ஒரு பட்டய வகுப்பாகவே வழங்கப்படுகிறது. ஆர்வம் உள்ளவர்கள், நீங்க கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க நிச்சயமாக அந்த விடுமுறை நாள செலவழித்து கத்துக்க முடியும்னா, நீங்க நிச்சயமாக இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்துல இந்த கல்வெட்டு தொல்லியல் இந்த மாதிரியான அகழாய்வுகள் குறித்த ஒரு வகுப்பினை நீங்க வந்து பயன்பெறலாம். அதோடு இல்லாம நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலும் கூட தொல்லியல் சார்ந்த, கல்வெட்டு சார்ந்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாலையும் கூட இந்த மாதிரி தொல்லியல் குறித்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. இன்னைக்கு நிறைய தனியார் கல்வி நிறுவனங்களும் கூட முன் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகளை வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையிலே எடுத்துட்டீங்கன்னா, சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில கூட இன்னைக்கு வந்து தொல்லியல் கல்வெட்டு சார்ந்த ஒரு வகுப்பை வந்து பட்டப்படிப்பையே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு முன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தஞ்சை பகுதியில் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலும் கூட இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த வகுப்புகள் நடைபெற்று வருது. ஆர்வம் உள்ளவங்க நிச்சயமா நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா, இந்த படிப்புகள் நீங்க படிக்கிறதால உங்களுக்கு நிறைய வந்து பணி வாய்ப்புகளும் இருக்கு. அரசு துறைகள்ல பணி வாய்ப்புகளும் இருக்கு. மியூசியத்துல, கல்வெட்டு துறையில, தொழில் அகழாய்வு துறையில ஏராளமான பணி வாய்ப்புகளும் இருக்கு. நிச்சயமா பயன்பெறுங்க.
1: அருமையா சொன்னீங்க. முனைவர் ஜீவா அவர்களே, உங்களுடைய நேரத்தை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒதுக்கி சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த ஒரு அருமையான உரையாடலில் பங்கு கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், இந்த வானொலி நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சோழர் காலத்து செப்பேடுகள். பங்கேற்றவர் முனைவர் ஜீவா அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் ஆகி கொண்டே இருக்கு. இந்த நேரம் ஆனாலே நம்மளோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரத்தை வந்து நோக்கி போயிடும். டீ குடிக்கலாமா இல்லை காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருப்போம். டீயோ காஃபியோ குடிச்சாதாங்க நம்மளுக்கு உற்சாகமாக இருக்கும். ஆனால் அந்த உற்சாகம் அது ரெண்டும் இல்லாமலே நாங்கள் உங்களுக்கு அருமையான பாடல்களோடு வந்திருக்கோம். நம்ம கேட்க போகிறோம், இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல் மற்றும் பாடல் இடம்பெற்ற படம் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்களோடு கேட்டு நாங்களும் ரசிக்கிறோம். முதலாவதாக விருப்பப்பாடல் தெரிவிச்சிருக்காங்க மதுரையிலிருந்து சூரியகுமார், பையா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நிலையத்தில் நேரம் 3:11. அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஒசூரிலிருந்து கார்த்திக். எப்படி மனசுக்குள் வந்தாய் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இனிமையான பாடல்கள் மலரும் நேரம் இது, அதை ரசித்து நாம் மகிழும் நேரம் இது. இசையோடு இணைந்திருப்போம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சேவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா கோயம்புத்தூர்ல இருந்து சூர்யா செல்லதுரை கேட்டிருக்காங்க, முப்பொழுதும் உன் கற்பனைகள் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல் காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக் கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: களைப்பை கரைக்கும் காணங்கள்.

காதுகளை வருடும் இனிய ராகங்கள். உங்கள் மனதோடு பயணிக்கிறது இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:25. கட்சேவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்டிருக்காங்க கள்ளியம்புதூர் பகுதியிலிருந்து மணி கீர்த்தனா அவர்கள். காக்க காக்க என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, இந்த பாடல் காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
1: சரி சரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கர்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கயிறு ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: கட்சவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கோடியூர் பகுதியிலிருந்து லட்சுமி கேட்டிருக்கும் பாடல் குத்து எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
1: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
3: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 80

கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஓமலூர் பகுதியிலிருந்து மீனா விஜய் கேட்டிருக்கும் பாடல் சோலையம்மா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பெங்களூரிலிருந்து ஜசிமா கேட்டிருக்கும் பாடல் அலைப்பாய்தி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜே என் மருத்துவமனை ராமாபோத் எதிரில் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: ஆனந்தம்
3: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
4: தான் வரேன்னே, பரவாயில்லையே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
3: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
4: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
3: என்னமா அது?
4: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
3: அதனால என்னமா?
4: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
3: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
4: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
3: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.

0: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
0: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
2: கர்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் கேட்டிருக்கும் பாடல் சூரிய வம்சம் என்னும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: என்னமா பாட்டி, அம்மா, நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
8: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
10: வணக்கம் நேயர்களே, நேரம் மாலை 4:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
11: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: நேரில் இந்த விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து குறிப்புகள் தரப்படும். குறிப்புகளுக்கு ஏற்ற சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுவார்கள், அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்களாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். வணக்கம் பார்த்தசாரதி.
12: வணக்கம் பிரபாகரன், நல்லா இருக்கீங்களா?
10: நிலையத்தில் அனைவரும் நலங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைகிறோம். இது என்ன நிகழ்ச்சி?
12: விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி.
10: விறுவிறுப்பாக போவாங்களா?
12: ஆமாம்.
10: எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்?
12: நம்ம கேட்குற கேள்வியை பொறுத்து
10: அந்த அளவுக்கு போவோம். சரி, இதில் விதிமுறைகள்லாம் இருக்குமே. என்ன விதிமுறைங்க? அதாவது போன வெள்ளிக்கிழமை பங்கு பெற்று பரிசு பெற்ற நேயர்கள், இந்த நேற்று வியாழக்கிழமை வரை வந்த நேயர்கள் யாரும் வரக்கூடாது. வெற்றி பெற்று பரிசு பெற்ற நேயர்கள் தான் வரக்கூடாது. இது பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும். இதுதான் நம்ம தினந்தோறும் சொல்லக்கூடிய விதிமுறைகள். நேயர்கள் சரியாக கடைபிடிச்சு வராங்க. சரிங்க, நீங்களும் தயார், நானும் தயார், நேயர்களும் தயார் என சொல்லாமா?
12: கண்டிப்பாக.
10: வருக. வணக்கம். வணக்கம்.
13: ஐயா வணக்கம். ஐயா
10: வணங்க. யார், எங்கேருந்து பேசுறீங்க?
12: வெளிநாட்டில் இல்லை. ஆமா, இந்தியாவை சார்ந்தது. இந்த தீவு வந்து நம்ம தமிழக வரலாற்றிலும் மிக நீண்ட தொடர்புடையது. இந்த தீவுக்கும் தமிழ்நாட்டோட வரலாறும் மிக நீண்ட தொடர்புடையது.
13: கச்சத்தீவு.
12: கச்சத்தீவு என்பது தவறான பதில்கள். நல்லது ஒரு முயற்சி. மீண்டும் சொல்.
14: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி மாவட்டம்.

0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பார்த்த சாரதி
4: சொல்லுங்க. பிரபாகரன்
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
3: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: என்னன்பிறை நாசமுட்டு பேசுறேங்க.
3: வாங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா? குறிப்பு கொடுத்துடலாமா?
5: எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க
4: ஐயா. சோழ பேரரசின் கடற்படை தளமாக இந்த தீவு இருந்தது.
5: கச்சா தீவு.
4: என்னங்க ஐயா?
5: கச்சா தீவு.
4: கச்சா தீவுன்றீங்களா? தவறான பதிலுங்க ஐயா. நல்லது ஒரு முயற்சி. நன்றி.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
6: பாலகிரி. வணக்கம்.
3: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சால்படி கோபால்.
3: வாங்க கோபால், நேரமா வந்துட்டீங்க?
6: நேரமா கொஞ்சம் வேலை இல்லை, இன்னைக்கு
3: வந்துட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
6: இது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தங்கிறது
4: ஐயா? அதான் தமிழ்நாட்டோட தமிழர்கள் பாரம்பரிய கூட சம்பந்தம் இருக்குது. நீண்ட தொடர்
3: சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கு அப்படின்றாரு.
6: ராமேஸ்வரம் பக்கம் தீவுகளா
4: ஐயா? அந்த தீவு பேரு
3: பேர் சொல்லணும். நீங்க
6: பேர் சொல்லுமா? சரி, அடுத்த நபர் சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன்.
3: சரிங்க, நன்றி.
6: நன்றி.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
3: வணங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: போச்சம்பள்ளி வட்டம் மருகரி பஞ்சாயத்து பேரையிலிருந்து பால்கார சரவணன் பேசுறேங்க ஐயா.
3: பால்கார சரவணன், சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
7: ஐயா, மாலத்தீவு.
3: மாலத்தீவு என்பது தவறான பதில்.
4: தவறான பதில்.
3: சரி,
7: நன்றிங்க ஐயா.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம். உங்களுக்கு பதில் தெரியுமா?
8: ராமேஸ்வரம் தீவு.
3: ராமேஸ்வரம் தீவு என்பது
4: தவறான பதில்.
3: நன்றிங்க.
8: நன்றிங்க.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக
9: ஐயா. மாலை வணக்கம் கூறுவது மலையனூர் கண்ணப்ப நகர் கண்ணாடி.
3: சரி, சொல்லுங்க கண்ணாடி தங்கராஜ், உங்களுக்கு பதில் தெரியுமா?
9: அந்தமான் தீவுகள்.
3: அந்தமான் தீவு என்பது
4: தவறான பதில்.
3: நன்றிங்க.
9: நன்றி.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: வணக்கம் ஐயா. தர்மபுரி மாவட்டம் செலிமா.
3: செலிமா,
4: தமிழர்கள் பாரம்பரிய வாழ்விடமாக இந்த தீவு வந்து இருக்குது. பாம்பன் தீவு.
3: பாம்பன் தீவுன்றாங்க. பாம்பன் பாலம் மாதிரி பாம்பன் தீவுன்றாங்க. இல்லைங்க, தவறுங்க.
4: இல்ல, தவறான பதில்மா.
3: சரிங்க, பதில். நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சரிங்க, அடுத்து என்னம்மா குறிப்பு வருதுங்க?
4: இங்கே வந்து கிட்டத்தட்ட 1014 முதல் 1042 ஆண்டாம் வரை சோழ பேரரசுகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த தீவை வச்சுருந்தாங்க.
3: சோழர்கள் கட்டுப்பாட்டு ஒரு தீவு.
4: ஆமாம், சோழ பேரரசுகள் இந்த கட்டுப்பாட்டில் இந்த தீவு வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
11: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
3: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: நான் இங்க மதியன்பாளையம் ராமக்கையிலிருந்து ஒன்னாவது வந்து எலட்சுமி பேசுறேங்க ஐயா.
3: சரி, எலட்சுமி ஐயா, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பழிச்சுனு பதில என்ன? சரி
11: ஐயா, தெரிஞ்சது சொல்றேன் பாருங்க ஐயா.
3: சொல்லுங்க.
11: பாலைவன தீவு.
3: பாலைவன தீவு. பாலைவன தீவு என்பது தவறான பதில். நன்றிங்க.
11: வாய்ப்புக்கு நன்றிங்க.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
13: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
12: கோல்டு பர்ச்சேஸா?
13: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
14: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
12: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
13: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
12: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
13: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
15: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிக்கல் சன்ஃபிளவர்.

0: அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: நிகழ்ச்சியிலும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரிலிருந்து சங்கீதா பேசுறேன்.
3: அம்மா குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: கேட்டோம் சார்.
3: விடை சொல்லாமே
4: சார். நாவல் தீவு.
3: மறுபடியும் சொல்லுங்கம்மா.
4: நாவல் தீவு.
3: நாவல் தீவு என்பது தவறான பதில்மா. நல்லது ஒரு முயற்சி. நன்றி.
4: நன்றி.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
5: நான் தர்மபுரி டேனிஸ் பேட்டை முருகன்.
3: டேனிஸ் பேட்டை முருகன், சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
5: இலங்கை.
3: இலங்கை தவறான பதில்.
5: நன்றி.
3: சரி, அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: ஹலோ.
3: வணக்கங்க.
6: வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியார் வட்டம் ராமசாமி.
3: ராமசாமி.
6: ஆமாம் சார்.
3: சொல்லுங்க ஐயா, ராமசாமி ஐயா சொல்லுங்க பதில்.
6: தீவு கச்சத்தீவு
3: சார். கச்சத்தீவா?
6: ஆமாம் சார், கச்சா.
3: இல்லை இல்லை, தவறு தானே பச்சாரு. கச்சத்தீவு என்பது தவறான பதிலுங்க. நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
3: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
7: குமார். போச்சம்பள்ளி குமார் பேசுறேங்க ஐயா. நலமா இருக்கீங்களா?
3: போச்சம்பள்ளியிலேருந்து குமாருங்களா?
7: ஆமாங்க.
3: சார், அந்நேயத்தில் அனைவரும் நலங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்கள். மாலத்தீவு என்பதும் தவறான பதில். ஆமாங்க. நன்றிங்க.
7: நன்றிங்க.
3: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வாழப்பாடி வட்டம் சீனிவாசன் பேசுறேங்க.
3: சீனிவாசன், சார் எந்த தீவுன்னு கண்டுபிடிச்சிங்களா?
8: அந்தமான் நிக்கோபார் தீவு.
3: அந்தமான் நிக்கோபார் தீவு என்பது தவறான பதில். நன்றிங்க.
8: சரி,
3: எல்லாமே அறிந்த தீவு. லட்சத்தீவு, மாலத்தீவு, அந்த மாணிக்கோபர் தீவுனா தினந்தோறும் நம்ம அறியக்கூடிய ஒரு தீவாக இருக்குது. அதற்கும் இல்லாமல் இன்னொரு தீவு இருக்குது, தமிழர்களோடு பாரம்பரியத்தோடு சம்மந்தப்பட்ட தீவு, சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த தீவு அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா வரலாற்றை புரட்டி போட்டால் இந்த கேள்விக்கான பதில் வந்துடுங்க. சரிங்க, அடுத்த நேரத்தை கேட்போம். வருக. வணக்கம்
9: ஐயா. சேலம் செம்மண்டப்பட்டி காசிவிஸ்வநாதன்.
3: ஆ வாங்க ஐயா, சொல்லுங்கள், உங்களுக்கு பதில் தெரியுமா?
9: நானும் பார்த்தேன், மாலத்தீவுன்னு தான் காட்டுது.
3: மாலத்தீவு என்பது தவறான பதிலுங்க ஐயா.
9: நன்றிங்க.
3: நன்றிங்க. நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம்.
10: ஹலோ.
3: வணக்கங்க. யார் எங்க பேசுறீங்க?
10: இருவருக்கும் வணக்கம். சுவாமணிலிருந்து பர்குணா.
3: ஐயா குறிப்புகள்ல கேட்டீங்களா?
10: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
3: உங்களுக்கு குறிப்புனா இந்த இடத்துல வந்து சோழர்கள் அந்த கடல் பயணம் பண்ணுறாங்கல்ல, அது அந்த கடல் பயணத்துக்கு இந்த தீவு வந்து பெரிதும் பயன்பட்டது.
10: பவளத்தீவு.
3: பவளத்தீவுன்று தனி, அது தனியாக இருக்குதுங்க ஐயா?
10: இருக்குங்க, அந்த ஏரியாவில் தான்.
3: பவளத்தீவு என்பது தவறானு பதிலுங்க. நல்லதொரு முயற்சி. நன்றி.
10: நன்றி.

0: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
1: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
1: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: நேரம் மாலை 4:15. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6. பார்த்த சாரதி,

0: சொல்லுங்கள் பிரபாகரன்.
1: ஒரு தீவை பற்றி கேட்டுட்டீங்க.
0: ஆமாம்,
1: நேயர்கள் வந்து தேடுதல் வேட்டையில் இறங்கிட்டாங்க, பதில் தான் வரல.
0: ஏன்னா எல்லா தீவுகளிலும் நம்ம தமிழர்களோட இது பயன்பாடு நிறைய இருக்குது, அதனால் அந்த இந்த தீவை தவிர மற்ற தீவெல்லாம் சொல்லிட்டாங்க.
1: இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழர்கள் உலகத்தில் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு தெரியுது.
0: கண்டிப்பாக.
1: சரிங்களா, அடுத்த நேயர் வந்துட்டு பேசுவோமா? வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலபுரம் கிராமம், இயற்கை உழவன் ஆனந்தன்.
1: ஆனந்தன், சொல்லுங்க, உங்களுக்கு பதில் சொல்லுங்க.
2: குருசடை.
1: என்ன என்ன பேருங்க?
2: குருசடை தீவுகள் இல்லைன்னா கவுரட்டி.
0: இல்லைங்க, தவறான பதில் இல்லைங்க.
1: நன்றி.
2: ரெண்டுமே இல்லைங்களா?
1: ரெண்டுமே இல்லைங்க, தவறு. ஒன்று தான் சொல்லணும், தவறு.
2: நன்றி, நன்றி ஐயா.
1: அடுத்த நெய்யா, வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஐயா, நான் தருமபுரி மாவட்டம் பொம்படி பக்கம் பில்பந்து சந்தோஷ் டெய்லர்.
1: சரிங்க, சொல்லுங்க சந்தோஷ், உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: ஐயா, ராமேஸ்வரத்தில் உள்ள தனுஷ்கோடி தீவு.
1: ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி தீவு என்பது தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.

0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஜங்காலபுரம் கிராமம், இயற்கை உழவன் ஆனந்தன்.
0: ஆனந்தன், சொல்லுங்க, உங்களுக்கு பதில் சொல்லுங்க.
1: குருசடை.
0: என்ன என்ன பேருங்க?
1: குருசடை தீவுகள் இல்லைன்னா கவுரட்டி.
2: இல்லைங்க, தவறான பதிலுங்கய்யா.
0: நன்றி.
1: ரெண்டுமே இல்லைங்களா?
0: ரெண்டுமே இல்லைங்க, தவறு. ஒன்றுதான் சொல்லணும், தவறு.
1: நன்றி, நன்றி ஐயா.
0: அடுத்து ஐயா வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஐயா, நான் தருமபுரி மாவட்டம் பொம்படி பக்கம் பில்பந்தி சந்தோஷ் டெய்லர்.
0: சரிங்க, சொல்லுங்க சந்தோஷ், உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: ஐயா, ராமேஸ்வரத்தில் உள்ள தனுஷ்கோடி தீவு.
0: ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி தீவு என்பது தவறான பதில். நன்றி. அடுத்து நேயர் வருக, வணக்கம். வணக்கம்,
2: இனிப்பில் இருக்கீங்க?
0: ஹலோ, இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னங்க?
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க? அப்ப விடை சொல்லுங்க. முயல் தீவு என்பது தவறான பதில்.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் வர்கூர் தாலுகா இலத்தகிரி அண்ணா நகர்ல இருந்து கட்டிட பொறியாளர் சுரேஷ் பாபு.
2: ஐயா, உங்களுக்கு குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
4: நான் கேட்டேன், பதில் சொல்றேன் பாருங்கய்யா.
2: சொல்லுங்க ஐயா.
4: இந்தோனேஷியாவில் இருக்கும் சுமித்ரா என்று அழைக்கப்படும் தி விஜயத்தீவு.
2: தி விஜயத்தீவு? ஐயா இல்லைங்க, தவறான பதிலுங்க ஐயா.
4: நன்றி, நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சேலம் மாவட்டம் குளத்தோட பழகலை பூர்ணாதன் பேசுறேன். நல்ல மகனே,
0: நிலையத்தில் அனைவரும் நலங்க, சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
5: குறிப்பு கொடுக்கணும் எனக்கும்.
0: நிறைய குறிப்பு கொடுத்துருந்தேன், குறிப்புலாம் எதுவும் சிக்கலையா பதில்? சார், உங்களுக்கான குறிப்பு கேளுங்க.
2: ஐயா, உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்காக அங்க நிறைய மக்கள் வந்து குடியேறினார்கள் இந்த தீவுல.
0: என்ன தீவுங்க?
2: தேவி கோட்டை தீவுங்களா? இல்லைங்க, தவறான பதிலீங்க. நல்லது ஒரு முயற்சி, நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: ஐயா, உங்களுக்கு விடை தெரியுமா?
6: எனக்கான மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன், நான் முயற்சித்து பாக்குறேன்.
2: உங்களுக்கான இது குறிப்பு என்னன்னா, நம்ம இந்திய அரசின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார திட்டங்களை இந்த தீவுல வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
6: என்னங்க ஐயா, நிர்வாகத்தை சொல்லுங்க.
2: இந்திய அரசின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார திட்டங்களின் கீழ் இந்த தீவு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. முல்லைத்தீவு என்பது தவறான பதில்.
0: நன்றி,
6: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: ஹலோ,
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: வணக்கம், நூலோலையிலிருந்து பாஞ்சாலி பேசுறோம்.
0: பாஞ்சாலி, சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
7: தெரியும், கரெக்டான தெரியலங்க ஐயா.
0: சொல்லுங்க, நாங்க சொல்லிடுறோம்.
7: ஹலோ,
0: சொல்லுங்க, பதில் சொன்னதான் அது சரியா தவறான்னு தெரியும், சொல்லுங்க.
7: ரீயூனியன் தீவு.
0: ரீயூனியன் தீவு என்பது
2: தவறான பதில்.
0: தவறான பதில்களை பார்த்த சாதி சொல்றாருமா? நன்றிமா.
7: ஓகே,
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
8: ஹலோ,
0: யாருங்க?
8: திவ்யா.
0: திவ்யா,
2: எங்கிருந்து பேசுறீங்க?
8: போச்சம்பள்ளி.
0: சரி, போச்சம்பள்ளி. திவ்யாமா, சொல்லுங்கம்மா, என்ன பதில்? என்ன தீவுங்க?
2: இல்லைங்கம்மா, நம்ம இந்தியாவு தொடர்புடையது இது, மலேசியா இல்லைங்களா? தவறான பதில்.
0: நன்றி. சரிங்க, நிறைய நிறைய நேயர்கிட்ட கேட்டோம்,
2: நிறைய குறிப்பும் சொல்லிட்டோம்,
0: சொல்லிட்டோம். பல ஊர்லேருந்து அலசி அரைஞ்சங்க, பதில் தான் வரல. என்ன பதிலாக இருக்கும் நீங்களே சொல்லிடுங்க.
2: கிரேட் நிக்கோபார் தீவு.
0: அப்படி ஒரு தீவுங்களா?
2: ஆமாம். இந்த கேள்வி ஏன் கேட்டோம்னா,
0: ஏன் கேட்டீங்க?
2: இங்கே இருக்கும் பவளப்பாறைகள்,
0: சொல்லுங்கள்,
2: இங்கே இருக்கும் பவளப்பாறைகள் வந்து இடமாற்றம் செய்கிறாங்க. எதுக்காகனா, இங்கே இருக்கும் சில, அதாவது எப்படின்னா, தொழில்நுட்பம், இங்கே துறைமுகம் தொழில்நுட்பம் பாதிக்கும் இல்லையா, சரக்கு மற்றும் துறைமுகம் பாதிக்கிறதுனால இந்த பவளப்பாறையை வேறொரு இடத்துக்கு மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது.
0: சோழர்களின் கடற்படை பயணங்களுக்கு இந்த தீவு வந்து பயன்பட்டது. தமிழர்களின் தொடர்புடைய ஒரு தீவு, நிறைய பேர் தமிழர்கள் அங்கே பணிக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு பயனுள்ள குறிப்பிடப்படும்.

0: கொடுத்தீங்க.
1: அது வரலாற்று. அதாவது நாம இப்ப இந்த நிகழ்வுக்காக இந்த கேள்வி கேட்டது என்னன்னா, இங்க இருக்கும் பவள பாறைகள் கிட்டத்தட்ட 4 பவளை பாறைகளை வேறொரு இடமாற்றத்துக்கு செய்யப்படுது அறிவிக்கப்படுறாங்க. ஏன்னா இங்க இருக்கும் வந்து எப்படின்னா, சரக்கு அதாவது துறைமுகம், இந்த கப்பல் பாதிக்கப்படுறதுனால, துறைமுகம் பாதிக்கப்படுறதுனால இந்த பவளப்பாறை இடமாற்றம் செய்யப்படுறதுனால இந்த கேள்வியில நம்ம கேட்டோம்.
0: சரி, அருமையா சொல்லிட்டீங்க.
1: இதனோட விடை வந்து என்னன்னா, கிரேட் நிக்கோபார் தீவுகள்.
0: அருமையா சொல்லிட்டீங்க. நெய்யர்காக ஒரு பாடலை கொடுத்து மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: கண்டிப்பா.

முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: سنفلاور اويل.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: நேரம் மாலை 4:27. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலை இணைந்திருக்கிறோம். வடைதேடு வணக்க நிகழ்ச்சியில் பார்த்த சாரதி
9: சொல்லுங்க. பிரபாகர்
8: ஒரு தீவை கொடுத்தீங்க,
9: போயிட்டு வந்துட்டோம்.
8: நாமெல்லாம் போயிட்டு முடியாது, பாட்டை கேட்டுட்டு நம்ம வந்துட்டோம். நேயர்னால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட தயாராக இருக்குன்னு நினைக்கிறேன். நேயர் நினைச்சலாங்களா?
9: கண்டிப்பாக.
8: வருக வணக்கம். வணக்கம்
10: சார்.
8: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் இதோ.
9: இது ஒரு பழம். உலகில் எல்லா இடங்களிலும் இந்த பழத்தை வந்து பயிரிடலாம். இந்த பழங்களின் புதை வடிவம் வந்து ஒரு கிராமத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பழத்தோட நன்றி.
8: சரிங்க, ஒரு பழத்தை பற்றி கேட்டுட்டீங்க. வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் வந்துருச்சு. குளிர்காலத்தில் பழத்தோட தேவை அதிகமாக இருக்குமா?
9: இருக்கலாம், எல்லா காலங்கள்
8: எல்லா காலத்துலையும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு.
9: அது அது எப்படின்னா, வெயில் காலத்துக்கு ஏற்ற பழங்கள், குளிர்காலத்துக்கு ஏற்ற பழங்கள் நம்ம உபயோகப்படுத்தணும். ஒவ்வொருவரோட உடம்பின்
8: இந்த பழம் எந்த காலத்தில் சாப்பிடலாம்?
9: இந்த பழம் எக்காலத்திலும்
8: எக்காலத்திலேயே
9: உலகத்தில் எல்லா இடங்களிலும் பயிரிடக்கூடிய ஒரு பழம்.
8: எல்லா கால சூழ்நிலையும் எல்லா மண்ணிலையும் வளரக்கூடிய ஒரு எப்படி பேசிக்கிட்டு குறிப்பாங்க பார்த்தீங்களா?
9: நீங்க திறமைசாலின்றது எனக்கு தெரியும்.
8: சரிங்க. நேரம் மாலை 4:30. இனி நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நேரில் இன்றிரவு 8 மணிக்கு இளம் தண்டல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடும். இனி நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங்ஸ் பனியன் அண்ட்

0: வைப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: சரிங்க, பழத்தை கொடுத்துட்டீங்க, சுவையான ஒரு கனியாக.
2: ஆமாம்,
1: அடுத்து நெய்யர் வர்றாங்க, அவர்கிட்ட கேட்போம் என்ன பழன்ட்டு. வருக வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ஈச்சிமுட்டி முத்துக்கோணங்கடையிலிருந்து தர்மன் பேசுகிறேங்க.
1: தர்மன் ஐயா, சொல்லுங்கள், என்ன பழம்?
3: தக்காளி பழம்.
1: தக்காளி பழம் என்பது தவறான பதிலுங்க. நன்றிங்க.
3: சரி, நன்றி.
1: அடுத்து நெய்யர் வருக வணக்கம்.
4: கம்பைனூர்லேருந்து
1: சந்திரசேகர். சொல்லுங்கள் ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
2: உலகின் மிகவும் பழமையான பழம்?
4: சீதாப்பழம்.
2: சீதாப்பழம். சீதாப்பழம் என்பது தவறான பதிலுங்க. நல்ல தூரம் முயற்சி, நன்றி.
1: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம், கூறுபவர். குறிப்புகள்லாம்
3: கேட்டீங்களா?
2: இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பழம் பயிரிட்டு இந்த உணவாக உண்ணப்பட்டது பழங்காலத்தில். ஆமாங்க,
1: உணவாகவே இந்த பழம் சாப்பிட்டாங்க.
3: நன்றிங்கய்யா.
1: சரி, நன்றி.
5: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்.
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
4: ஏன் டிபார்ட்மெண்ட் 11%
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399-99.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
3: வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ், ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெரிய.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்ஸி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: நேரம் மாலை 4:37. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சரி, பார்த்த சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி என்னங்க?
10: புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணிப்போடு 24-40-30, மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-81-10-25, மற்ற நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31, மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம். பிரபாகரன்.
9: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
9: வணக்கங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
11: தருமபுரி மாவட்டம் கடத்திக்குட்டு பரமேஸ்வரி.
9: பரமேஸ்வரிமா, சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
10: இது வந்து இயற்கையாகவே மிக இனிப்பு சுவை உடையது.
9: அத்திப்பழம். அத்திப்பழம் என்பது சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த சாதி சொல்ல.
10: அத்திப்பழம் என்பது சரியான பதில்மா?
9: பரமேஸ்வரி அம்மா, எந்த ஊர் நீங்க?
11: கடத்திக்குட்டை
9: பரமேஸ்வரமா, அருமையா பதில் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? என்ன பாடலுங்க? தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகுமா? கேடி பிள்ளை கிளடி ரங்க படத்துல இருந்து பாட்டு கேறீங்களா? சரிங்க, தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த பாடல்
11: தானே?
9: சரிம்மா, கொடுத்துடலாமா? நன்றிம்மா.
10: மேலும் இதை பற்றி சில குறிப்புகள் என்னன்னா, மனித நாகரிகத்தின் முந்தைய காலத்திலிருந்தே கிட்டத்தட்ட 11,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பழம் வந்து பயிரிடப்பட்டது. இயற்கையாக இனிப்பு சுவை கொண்டது. எளிதாக இந்த பழத்தை உலர்த்தி நீண்ட காலத்துக்கு பாதுகாத்து வைத்து இதை உண்ணக்கூடியது ஒரு மிக அற்புதமான பழம் வந்து. பண்டைய எகிப்தியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் மத்திய கிழக்கு மக்களின் உணவு பழக்கத்தில் இது மிகப்பெரிய முக்கியத்துவமாக இது, அதாவது உணவு பழக்கத்தில் இது இல்லாத அவங்க சாப்பிட்டதே இல்லை. இது ஆரோக்கியத்திற்கும் மருத்துவத்துக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பழம். இது வந்து எப்படின்னா, நம்ம இந்த காலத்தில் இயற்கையாக கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிசம் கூட சொல்லலாம் இது. இதுக்கு நம்ம தமிழ் மொழியில, மலையாள மொழியில அதிப்பழம்னு கூட இந்த அழைக்கிறாங்க. அதே போல நீங்க வெளியில போறோம், நம்ம ஏதோ ஒரு பழங்களை எடுத்துட்டு போட்டா சீக்கிரம் கெட்டுடும். ஆனா இந்த பழங்களை உலர்த்தி கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இதை பயன்படுத்தி நம்ம உண்ணலாம். இது ஒரு அற்புதமான பழம், மருத்துவ குணம் நிறைந்த பழம், இயற்கையாக மிக சுவையான பழம்,
9: இனிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொல்லிட்டு.
10: ஆமா,
9: நாவை வந்து கிளறி விட்டீங்க. நீங்களும் அற்புதமா குறிப்பெல்லாம் சொன்னீங்க. அதை விட அழகாகவும் பதில்
10: சொல்லிட்டாங்க. உலகின் மிகவும் பழமையான பழம், முதன் முதலில் பயிரிடப்பட்ட பழம். அதாவது இது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா,

0: 2006 ஆண்டு இஸ்ரேலில் உள்ள ஜெரிகோ நகரில் அருகே அமைந்துள்ள கில்கால் என்ற கிராமத்தில் தான் கிட்டத்தட்ட 11,200 முதல் 11,400 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த 9 புதை வடிவ அத்திப்பழம் அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: சரி, நேயர் கேட்ட பரிசு பாடல் இது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா

0: இருக்கீங்க?
1: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்ச்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
2: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, தீச்சலுகை June 14-25 வரை மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
8: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
9: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
8: கோல்டு பர்ச்சேஸா?
9: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% 9.99% மட்டும் தான் சேதாரம்.
10: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
8: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 கூடுதலா தராங்க.
9: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
8: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
11: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜே என் மருத்துவமனை, ராமாபாத் எதிரில் தருமபுரி.
6: நேரம் மாலை 4:49. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஸ்வீப்ஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள்.
7: சொல்லுங்க பிரபா.
6: வரைக்கும் இரண்டு கேள்விகள் கேட்டோம்,
7: கண்டிப்பா
6: ஒரு கேள்விக்கு நேயர் அழகாக பதில் சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி எங்கிட்ட தயாரா இருக்கு, நேயர் தயாரா இருக்கா இணைச்சிடலாங்களா?
7: கண்டிப்பா.
6: வருக வணக்கம். சரிங்க, முதல் 3 குறிப்பை நாமளே கொடுத்துடலாம். இவர் வந்து ஒரு கால்பந்து வீரர் தான், நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் அல்ல, தேசிய அணிக்காக பல்வேறு ஆண்டுகள் ஆடியவர். சரிங்களா, ஒரு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியெலாம் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளில்.
7: ஆமாம்,
6: அந்த கால்பந்து தொடரில் இவர் விளையாண்டுருக்கார். சரி, அவரை பற்றி தான் நம்ம குறிப்பு போட்டிருக்கோம். சரிங்க, சரி, மேலும் குறிப்பு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி காயங்கள் ஏற்பட்டு அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட வீரராகவும் இவர் இருக்கார்.
7: இவர் அடிக்கடி காயமாக
6: இவர் காயம் ஏற்பட்டு

0: இருக்கிறதுலே விளையாட்டுகளின் ராஜா கால்பந்து அப்படின்னாலும்
1: ஆமாம்.
0: அதில் தான் அதிகமான காயங்கள்லாம் ஏற்படுது. ஏன்னா நொடி பொழுது கூட ஓய்வு கிடையாது, ஓடிட்டே இருப்பாங்க அவங்க. அதனால் காயங்கள் நிறைய ஏற்படும். இவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டு அணிலிருந்து விடுவிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் நிறைய வந்திருக்கு. அதையும் மீறி இன்னி இந்த இத்தனை வருஷம் ஆடிட்டுருக்காரு. அதே ஒரு வெற்றி தான் அவருக்கு.
1: ஆமாம்,
0: ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இவருக்கு ஒரு அணிக்காக 50 சர்வதேச போட்டிகள்லாம் ஆடிருக்கார் இவர்.
1: ஒரே அணிக்காக?
0: ஆமாம். சரிங்களா, கிளப் அணிக்காகவும் ஆடிருக்கார். சரி, கிளப் அணிக்கானவங்க ஒரு கிளப்பில் நீண்ட நாள் ஆடுவாங்க. பல்வேறு கிளப்பில் ஆடக்கூடிய விளையாட்டு வீரர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வீரர் தான். நாட்டுக்காகவும் ஒரு 50 போட்டிகள்லாம் ஆடிருக்கார்.
1: சிறந்த வீரர்.
0: அடுத்த நேரம் அவர்கிட்ட பேசுவோம். வரக வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: ராஜசேகர்.
0: சார் சொல்லுங்க, யார்?
2: ஐயா, ஒரு மெக்சிகோ நாட்டுக்கார சேர்ந்தவரா?
0: இல்லை. யாருன்னு சொல்லுங்க. கால்பந்து போட்டியில் தான் இவர் அறிமுகமானார். அப்பதான் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, 2000 ஆண்டுலேருந்து கால்பந்து ஆடிட்டு வர்றாரு.
1: 2000 ஆண்டு?
0: ஆமாம். அப்படின்னா எவ்வளோ பெரிய மூத்த வீரர்னு பார்த்துக்கோங்க.
1: கண்டிப்பாக கடந்த 26 ஆண்டுகளாக மிக சிறப்பாக
0: ஆடக்கூடிய ஒரு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, போர்ச்சுகல் வீரர் இருக்காரு. அவரை விட வயதில் மூத்தவர்.
1: மூத்தவர்.
0: ஆமாம். சரிங்களா,

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
5: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரமான 4:54 நிமிடம். பார்த்தசாரதி
2: சொல்லுங்க பிரபா.
1: ஒரு கால்பந்து வீரர் அவரை பத்தி நம்ம கேட்டுருக்கோம், விளையாட்டுகளின் ராஜா இந்த கால்பந்து. அதுல ஒரு வீரர் இருக்காரு, அவரை பத்தி நம்ம கேட்டுருக்கோம். சரி, அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர், பல்வேறு ஆண்டுகளாக விளையாடக்கூடிய வீரர். சரிங்களா?
2: சரிங்க.
1: அடுத்த நேயர் வரக வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: காரிமங்கலம் வட்டம் கெங்கச்செட்டிப்படி பீமராஜன்.
1: பீமராஜன் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
3: டேவிட் பெக்காம்.
1: டேவிட் பெக்காம் இல்லைங்க, தவறு.
3: நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: நேச்சேரி வெள்ளா சுப்பிரமணியா. ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: சார்
2: குறிப்புகள்லாம் கேட்டீங்களா ஐயா?
4: ஐயா சம்பியன்.
2: ஐயா மறுபடியும் சொல்லுங்க.
4: சம்பியன்.
1: என்ன பேருங்க?
4: சம்பியன்.
1: இல்லைங்க, அது இல்லைங்க. அவர் இல்லைங்க.
4: நன்றி, வணக்கம்.

0: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
1: அரசம்பட்டி காவாகட்டு ஏ முருகன்.
0: சார் சொல்லுங்க, யாரு?
1: குறிப்பு கொடுங்க.
0: என்ன பேருங்க?
2: உங்களுக்கான குறிப்பு, இஸ்ரேலுக்கு எதிரான கால்பந்து போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கார்.
0: கிரேக் கார்டன் என்பதுதான் மிக சரியான பதில். கால்பந்து வீரர், ஸ்காட்லாந்தை சேர்ந்த கோல் கீப்பர். இந்த 23rd ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அதிக வயதில் விளையாடக்கூடிய வீரர் கிரேக் கார்டன் என்பதுதான் சரியான பதில். எப்படி கண்டுபிடிச்சியா? இருக்கீங்களா? பார்த்தீங்களா? சார் அருமையா சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாகல்பட்டி
0: பெருமாள்.
2: ஓகேங்க, நன்றி.
0: நன்றிங்க,
1: நன்றி.
0: சரிங்க, கால்பந்து கோல் கீப்பர், ஸ்காட்லாந்து சேர்ந்த கிரேக் கார்டன், இவர் தான்.
2: சரிங்களா?
0: சுருக்கமாக, 2000 ஆண்டுகள்லேருந்து விளையாண்டுருக்காரு. பல கிளப் அணிக்காக ஆடிருக்காரு. 50 போட்டிகளுக்கு மேலே ஸ்காட்லாந்து அணிக்காக சர்வதேச போட்டிகளில் ஆடிருக்கூடிய ஒரு கிரேக் கார்டன். காயங்களால் அடிக்கடி அணிலேருந்து விடுபடக்கூடிய வீரர் இவர் தான். 43 வயதில் விளையாண்டுருக்காரு. சரிங்களா? கோல் கீப்பராக இருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அது கீழே போர்ச்சுகல், அவர் 41 வயசில் இருக்காரு. அவரும் சிறந்த ஒரு வீரர் தான். இப்படி தொடர்ந்து வயது ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இன்றைக்கி கால்பந்து உலகத்தில் கலக்கிட்டு இருக்காங்க இந்த வீரர்கள். கிரேக் கார்டன் கோல் கீப்பர், ஸ்காட்லாந்து அணி சேர கிரேக் கார்டன் என்பதுதான் இதற்கு சரியான பதில்.

0: மேலே ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருது விடை தேடுவ நாக்கு நிகழ்ச்சி. பார்த்த சதி, இன்னைக்கு எத்தனை கேள்விகள் கேட்டோம் நிகழ்ச்சியில்?
1: மூன்று கேள்விகள்.
0: சரி, மூன்று கேள்விகள் கேட்டோம், இரண்டு கேள்விகள் நேரகளாக பதில் சொல்லிட்டாங்க. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஈஏ பிரபாகரன் மற்றும்
1: ஜே பார்த்த சாரதி.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங்ஸ் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேர மாலை 5 மணி. திரை இசையில் இடம்பெறும் முதல் பாடல் நிலவி மலரி எனும் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராமின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

திரையிசையில் இடம்பெறும் அடுத்த பாடல் உயிரே உனக்காக எனும் திரைப்படத்திலிருந்து. லட்சுமிகாந்தின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் புதுடெல்லி விக்யான் பவனில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் ரோஜ்கார் மேளா 2026 நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: புகழ் என்ன நீதி, ஆயிரம் உண்டிங்கு ஜாதிக்கேனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஓர்
1: தாய்களையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று திரண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
4: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும்.

0: மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும் விருப்பமுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் செங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைய நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2ஆம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
5: இன்று இமாச்சல பிரதேசம் ஜுவாலாமுகி அம்மன் கோவிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். இமாச்சல பிரதேசத்தின் காங்கிரா பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஜுவாலாமுகி அம்மன் கோவில் மற்ற கோவில்களைப் போல சில வழிபாட்டு தலம் அல்ல. இங்கு சிலைகளுக்கு பதிலாக புனித சுடர்களே தெய்வமாக வணங்கப்படுகின்றது. பல நூற்றாண்டுகளாக தொடரும் இந்த மர்மம் இன்றும் பக்தர்களையும் விஞ்ஞானிகளையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. எரிபொருள் இல்லாத சுடர். இந்த கோயிலின் கருவறையில் பாறைகளின் பிளவிலிருந்து 9 தீபச் சுடர்கள் நீல நிறத்தில் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆச்சரியமான

விஷயம் என்னவென்றால், இந்த தீபங்கள் எரிவதற்கு எந்த விதமான நெய், எண்ணெய் அல்லது திரிகளோ பயன்படுத்தப்படுவதில்லை. பூமியின் ஆழத்திலிருந்து வரும் இந்த சுடர்கள் பல நூற்றாண்டுகளாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. இக்கோவிலின் மகிமையை கேள்விப்பட்ட முகலாய பேரரசர் அக்பர் இது வெறும் ஏமாற்று வேலை என்று கருதி அதை அணைக்க முயன்றார். கோயிலை சுற்றி கால்வாய் அமைத்து அதன் மேல் நீரை ஊற்றினார். ஆனால் அத்தனை நீரும் அந்த சுடர்களை அணைக்க முடியவில்லை. இறுதியில் அந்த அற்புதத்தை கண்டு வியந்த அக்பர் அம்மனுக்கு தங்க குடை ஒன்றை காணிக்கையாக வழங்கினார் என்பது வரலாறு. அறிவியலுக்கும் எட்டாத ரகசியம். பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே பல நிலத்தடி ஆய்வாளர்கள் இதற்கு காரணம் நிலத்தடியில் இருக்கும் இயற்கை எரிவாயுவாக இருக்கலாம் என்று கூறி வந்தனர். ஆனால் பலமுறை தோண்டியும் ஆய்வு செய்தும் அத்தகைய எரிவாயு சேமிப்பு எங்கு உள்ளது என்பதை கண்டறிய முடியவில்லை. இவ்வளவு சிறிய பிளவிலிருந்து பல நூறு ஆண்டுகள் அணையாமல் எரியும் அளவுக்கு எரிவாயு வர வாய்ப்பே இல்லை என்பதே உண்மை.

ஒன்பது சுடர்களின் தத்துவம். இங்கு எரியும் ஒன்பது சுடர்களும் மகாசக்தி, மகாவிஷ்ணு, கணபதி உள்ளிட்ட ஒன்பது தெய்வங்களின் அம்சமாக கருதப்படுகிறது. இதில் பிரதான சுடர் மகாசக்தி என்று அழைக்கப்படுகிறது. பூமிக்கு கீழே இருந்து வெளிப்படும் இந்த தெய்வீக நெருப்பு இயற்கையின் மர்மமா அல்லது இறையருளா? விடை தெரியாத இந்த அற்புதத்தை ஞானத்தால் மட்டுமே உணர முடியும்.

0: கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள இவ்விடத்தில் குரு கோரக்நாத் தொடர்பான ஒரு புராண கதை உள்ளதுடன் இங்கு கொதிக்கும் நீர் கொண்ட ஒரு குளமும் காணப்படுகிறது. இக்கோவில் ஆண்டு முழுவதும் திறந்திருக்கும். காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை தரிசனம் செய்யலாம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் உயரத்தில் உள்ள இக்கோவிலை மார்ச், ஏப்ரல் மற்றும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை புரிந்து வழிபாடு செய்கின்றனர். நாமும் இக்கோவிலை வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசித்து இறையருள் பெறுவோமாக. இன்று இமாச்சல பிரதேசம் ஜுவாலாமுகி அம்மன் கோவிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
9: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
10: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனே எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd நிறைய கோர்சஸ் இருக்கு.
6: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
9: நேரம் மாலை 6:54. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரலை இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
10: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
11: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
10: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
12: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
10: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
13: வணக்கம். சங்க காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த புலவர்கள் யாரு? அவங்க வறுமையில் தாங்க இருந்தாங்க. சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் திருவிளையாடல வரும்.
14: சேர்ந்தே இருப்பது
15: வறுமையும் புலமையும்.
13: ஆனா அதுக்காக அவங்க வேற வேலை செய்யலன்னா சொல்லக்கூடாது. அவர்கள்ட்ட சிந்திக்கிற ஆற்றல் இருந்தது. அந்த வறுமை இருந்தது. அவர்கள் வந்து தகுதியாளர்களை பார்த்து சென்றார்கள். எல்லாரும் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி எல்லாரும் மிகச்சிறந்த புலவர்களும் இல்லை. இப்ப உதாரணமா திருமுடிக்காரியை காண செல்கிறார் கபிலர். அப்படி காண சென்ற போது அந்த மன்னன் இவருடைய பாடலை கேட்கிறான். உடனே எல்லா புலவருக்கும் வரிசையா நிப்பாட்டி பரிசு கொடுக்கிற மாதிரி இவருக்கும் கொடுத்து விடுறான். அப்பதான் அவர் சிரிக்கிறார். என்ன, உனக்கு தகுதி அறிய தெரியாதா? எல்லாருக்கும் நீ பொருள் கொடு, அது தப்பு இல்லை. ஆனா யாருடைய தகுதி என்ன என்பதை தெரிந்து அவர்களுக்கேற்ப நீ பொருளை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் உன்கிட்ட பெற வருவாங்க, நீயும் எல்லாரையும் வரவேற்ப, நீ கொடுப்ப இல்லைன்னு இல்லை. ஆனா மன்னா தகுதி அறிஞ்சு கொடுப்பண்ணா, அதுதான் உனக்கு நல்லதுங்கிறாங்க. சரி அப்படியே வாங்க. அவ்வையார் அதியமான சந்திக்க வர்றாங்க. வந்தா அதியமான் வந்து ஏதோ ஒரு போர் விஷயத்துக்காக கடையல் வள்ளல்கள்ல பெருவீரனை வந்தான். எல்லாருமே வீரர்கள் தான், கொடையாளிகள் தான். அப்ப அந்த காவல்காரர் கொஞ்சம் காக்க வச்சுட்டான். கொஞ்ச நேரம் இருங்க, அவர் முக்கியமான இதில் இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்கிறான். யார் வந்தாலும் பரிசு கொடுத்து அனுப்புவாங்க, நீங்கள் சாப்பிட்டு

0: இந்தாங்க இந்த பொருள் வேணா கொண்டு போறீங்களான்னு கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு வந்தது பாருங்க கோபம். அவ்வைக்கு அங்கேயாவது கபிலர் கொஞ்சம் சாதாரணமா பேசினார். இந்த அம்மா சொல்லிச்சு, பாரு நாங்களும் விவசாயிகள் மாதிரிதான், மன்னனுடைய காதுல நல்ல செய்திகள் என்னும் விதைய விதைக்க வர்றோம். மன்னனுக்கும் தெரியாதா அவனுடைய குதிரைகள் எப்படிப்பட்டவன், காற்றை காற்று மேகமாக போகக்கூடிய குதிரைகளை உடையவன் அதியமான் நெடுமானஞ்சி. அவன் தன்னை எரிய மாட்டானா, அல்லது வந்திருப்பது அவ்வையாறுதான் என்று சொன்னவர்களும் என்னை எரிய மாட்டானா? அப்படி அறிந்தும் அவன் வரவில்லை என்று சொன்னால் அவன் தருகிற பொருளை பெற்று நான் என்ன செய்ய போகிறேன்? இதோ என்னுடைய யாழையும் என்னுடைய அந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு நான் புறப்படுகிறேன். எப்படி புறப்படுகிறேன் தெரியுமா? மரங்களிலிருந்து காட்டுக்கு விறகு வெட்ட செல்கின்ற அந்த சிறுவன் போல நான் செல்கிறேன். எந்த பக்கம் போனாலும் என்ன, உணவு கிடைக்காமலா போய்விடும்? எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. இந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு ஒரு கம்பீரம்னு. இந்த பாட்டை பாருங்க, வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செய் முதல் வயங்கு மொழி வித்தித்தாம் உள்ளியது முடிக்கும் உருணுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன்குள் என் அறியலன்குள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகம் அன்றே. அதனால் காவியம் கலனே சுருக்கிடம் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்துசை சோரை. அந்த காலத்து புலவர்கள் எவ்வளவு மகிழ்வோடையும் வீரத்தோடையும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்குள்ள இந்த செய்தி கேள்விப்பட்டு ஓடி வந்த அதியமான் நெடுமானஞ்சி அவ்வையாரை வணங்கி நான் தவறுக்கு வருந்துகிறேன் உள்ளே வாருங்கள் என்று சொல்லாம். அந்த அவ்வைக்குத்தான் அதியமான் நெல்லிக்கனி கொடுத்தான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் சற்றே தவறுகிற போதோ தளர்கிற போதோ புலவர்கள் அஞ்சாமல் சுட்டி காட்டினார்கள். தகுதி உடையவருக்கு குடு என்றார் கபிலர். அவர்களின் நிலை அறிந்து கொள் என்று சொன்னார் அவ்வையார். தகுதியை வளர்த்து கொள்வோம், அதன் மூலம் பரிசையும் புகழையும் பெறுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: மேலே இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுதா குமரன் அவர்கள்.
1: காவிரி நதியின் குறுக்கே மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதும், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் முக்கிய பிரமுகர்கள் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானங்களும் பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு, சட்டமன்ற பேரவையின் முன்னாள் செயலாளர் சி கு ராமசாமி, பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன், பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோர் மறைவு குறித்த செய்தியை பேரவைக்கு அறிவித்த பேரவையின் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இவர்களுக்கான இரங்கல் தீர்மானங்களை கொண்டு வந்தார். மறைந்த தலைவர்களின் சிறப்புகள், சமூக சேவை சாதனைகள், அவர்களது துறையில் ஆற்றிய பணிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர் இவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் அவர்களை நேசித்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அவை உறுப்பினர்

அறிஞர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். பல்வேறு காலகட்டங்களில் சட்டப்பேரவையில் பணியாற்றி அண்மையில் மறைந்த சங்கராபுரம் ராமசுவாமி, ஓரத்தநாடு வீராசாமி, புதுக்கோட்டை சுவாமிநாதன், பர்கூர் ஆறுமுகம், தாரமங்கலம் கண்ணன், நாகர்கோவில் நாஞ்சில் முருகேசன் ஆகியோர் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இவர்களை எழுந்து வருந்தும் குடும்பத்தினருக்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தமது சார்பிலும் பேரவையின் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்தார். பின்னர் இவர்களுக்கும் பேரவை சார்பில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், நீர் ஆதாரமே அடிப்படை வாழ்வாதாரம் என்றும், நதிநீர் பிரச்சினை என்பது மிக முக்கிய பிரச்சினை என்பதால் அதை பாதுகாக்க வேண்டிய அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும், கட்சி வேறுபாடின்றி அனைவரும் இந்த தீர்மானத்தை ஒருமனதுடன் நிறைவேற்றி தருமாறும் கேட்டுக்கொண்டார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மதிக்காமலும், காவிரி நதிநீர் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும், மத்திய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர், மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என்று மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடக அரசு மேகதாது பகுதியிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும், மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசை அறிவுறுத்துமாறு மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ, இதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் பேரவை வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்ற அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்த பிறகு, அதை வழிமொழிந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 12 உறுப்பினர்கள் பேசினார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, காவிரி நதிநீர் பிரச்சினையின் தீர்வுக்காக முந்தைய திமுக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியதுடன், தற்போது முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்தில் நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ் புதிய நடுவர் மன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கிற திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக மாநில அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக பேசிய முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்ட அந்த திருத்தத்தை அரசினர் தனி தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டதுடன், இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் கொண்டுவந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ராஜேஷ்குமார், மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்து பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி, மேகதாது அணை கட்டுவதால் கர்நாடகா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இரு மாநில மக்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் பிரச்சினையில் இங்குள்ள அனைத்து கட்சியினரும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு வன்னியரசு பேசும்போது, நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கருத்தை வலியுறுத்தி, தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்காக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பதாக கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் தீர்மானத்தை ஆதரித்து பேசுகையில், மேகதாது அணை கட்டுவதால் டெல்டா பகுதியில் உள்ள சுமார் 25 லட்சம் ஏக்கர் பாசன நிலம் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும், மேலும் பல மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் 32 கூட்டுக் குடிநீர் திட்டங்களுக்கும் ஆபத்து உருவாகும் என்றும் எச்சரித்தார். கூட்டணி தர்மத்தை விட தமிழகத்தின் உரிமை முக்கியம் என்று கருதி, தமிழக அரசு மேகதாது பிரச்சினையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவு தரும் என்றும் அக்கட்சியின் உறுப்பினர் திரு நித்யானந்தன் தெரிவித்தார்.
முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்ற மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடக அரசு ஏற்க மறுத்திருப்பதால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினை

0: அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை நடத்தி பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் தண்ணீர் பிரச்சினையை நிரந்தரமாக சமாளிப்பதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்றும், மழைக்காலத்தில் வீணாகி கடலில் கலக்கும் மழை நீரை தடுத்து சேமிக்க நீர் மேலாண்மை திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றும் தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். மேகதாது பகுதியில் அணை கட்டியே தீர்வோம் என்று அடம்பிடிக்கும் கர்நாடக அரசின் போக்கை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பேசிய மதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், கடந்த 40 ஆண்டுகளில் தமிழக டெல்டா மாவட்டத்திற்கு போதிய காவிரி நதிநீர் கிடைக்காததால் சுமார் 16 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் தரிசாகி இருப்பதாகவும், இதே காலகட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் சுமார் 38 லட்சம் ஹெக்டேர் பாசன பகுதியாக மாறியிருப்பதாகவும் குறிப்பிட்டு, மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசுகையில், காவிரி நதிநீர் பிரச்சினையில் நமது மாநிலத்திற்கு அதிக உரிமை இருப்பதை தரவுகளுடன் சுட்டிக்காட்டினார். சுமார் 400 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய சூழலில் 177.25 TMC என்கிற குறைந்த அளவே தண்ணீர் பகிர்வு ஏற்பட்டுள்ள நிலையில், அதையும் கர்நாடக அரசு தர மறுப்பதும் மேலும் சிக்கலை உருவாக்கும் வகையில் மேகதாது அணை கட்ட முயற்சிப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியதுடன், அனைவரும் ஒன்றிணைந்து அந்த முயற்சியை தடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் MGR, ஜெயலலிதா ஆகியோர் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காகவும், மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்காகவும் பிரதமரையும் மத்திய அமைச்சரையும் சந்தித்து பல்வேறு காலகட்டங்களில் அஇஅதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி, இதை தடுப்பதற்கு பேரவையில் இன்று கொண்டு வந்துள்ள முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு ஒருமனதான ஆதரவை தெரிவிப்பதாகவும் கூறினார். பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று நடைபெற்ற விவாதத்தில், தாவேக சார்பில் பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர், திமுக உறுப்பினர்கள் திரு சிவசங்கர், திரு ஆஸ்டின், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு சம்பத்குமார், திரு மோகன், காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, தாவேக உறுப்பினர்கள் திரு முஸ்தபா, திரு விஜய சரவணன் ஆகிய 9 உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களின் தொகுதி பிரச்சினைகள், கோரிக்கைகள் உட்பட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த விவாதங்களின்போது அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வன்னியரசு ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டபோது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தினர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுதா குமரன் அவர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் வாணியம்பாடியில் பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 தளங்களுடன் கூடிய நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நோயாளர் பதிவு மையம், புறநோயாளர் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டை கட்டாயமாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருகையின் போதும் நோயாளர் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை மருத்துவர் அறை, பல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையின் தூய்மை பராமரிப்பு, குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் குறையின்றி வழங்கப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சிவகுமார், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உடனிருந்தனர்.
3: தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்

0: படி திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிபதி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 5 தனித்தனி குழுக்களாக செயல்பட்ட நிலையில் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், அசல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் என மொத்தமாக 2065 வழக்குகள் கோப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் 1373 வழக்குகளுக்கு சமரச முறையில் உடன்பாடு எட்டப்பட்டு வழக்காடிகளுக்கு தீர்வு தொகையாக 9,01,25,000 ரூபாய் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப நல வழக்குகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கப்பட்டு 3 வழக்குகளில் சமரசம் தீர்வு எட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான மாப் ஆபரேஷன் பேரட் ஒத்திகை பயிற்சி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே முன்னிலையில் நடைபெற்றது. இப்பயிற்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பணிகளின் போது ஏற்படும் கலவரங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சூழ்நிலைகளில் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பணியின் போது அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளியில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,68,000 மதிப்பீட்டில் கழிப்பறை அமைக்கும் பணியையும், 14வது மத்திய நிதிக்குழு மானியம் சேமிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,80,000 மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெரிய மோட்டூர் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 72,52,000 மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணியையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார். மேலும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,98,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெரிய மோட்டூர் முதல் தத்திவட்டம் வரை 850 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் ரூபாய் 1,33,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நடைபெற்று வரும் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில்

0: இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ஸ்கீம்ல வந்து இரண்டு விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக

0: கொடுக்குறாங்க, நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய ஒரு மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
1: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
2: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹583,778 கொடுத்துருக்கு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பாய்வம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார்.

அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமு, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 7:25.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%-9.99% மட்டும்தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்.
5: மட்டுமே
6: செல்வ மாளிகை கடிவேரி சேலம் அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.

0: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: வயல்வெளி
2: என்ன
3: பண்றது, இந்த பசங்க கிட்ட சொன்னா அதுங்க செய்யவே மாட்டேங்குதுங்க. அதுக்குதான் ஒரு எட்டு வரசா நாமளே வந்து வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன்.
2: சரி சிலக்கனே, எத்தனை தேங்காய் வேணுமோ பாரு, உரிச்சு வச்சிருக்கேன், எடுத்துக்கோ.
3: அதெல்லாம் சரிதான், ஏன் இந்த தேங்காய் நாரெல்லாம் இப்படி போட்டு குமிச்சு வச்சிருக்கிற?
2: அது தேங்காய் உரிச்ச நாரு நம்ம வயல்ல அதிகமா இருந்துச்சுன்னா நெருப்பு வச்சு வயலுக்கு வந்து உரமா பண்ணிக்குவேன். அப்படிலாம் நம்மள மாதிரி தெரிஞ்சவங்க யாருன்னா வீட்டுக்கு வேணும், தனி கை வைக்க வேணும் யாருனா கேட்டாங்கன்னா எடுத்துட்டு போக சொல்லிடுவேன். அதை வச்சு நான் என்ன பண்றது?
3: என்ன முத்துக்கண்ணு, தேங்காய் நார்ல கயிறு எல்லாம் திரிப்பாங்க, தெரியுமா தெரியாதா? நோக்கு
2: தெரியும், ஆனா நமக்குதான் கயிறு திரிக்க தெரியாதே.
3: உனக்கு தெரியாதுதான், ஆனா அந்த கயிறு திரிக்கிற தென்னந்தோப்பு உனதே இருக்கு. அந்த கயிறு திரிச்சா நமக்கு அதுல கொஞ்சம் வருமானம் வரும்ல?
2: அது சரி சிலக்கண்ணு, அது யாருகிட்ட போய் கேக்குறது, அதை எப்படி கத்துக்கிறது, எங்க அத பத்தி தொழில் முறையா நமக்கு சொல்லி தருவாங்கன்ற எந்த விவரமும் எனக்கு தெரியாதே.
3: எப்பவும் போலதான், நம்ம தர்மபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை இருக்குல்ல,
2: ஆமா,
3: அதுல வந்து இன்னைக்கு சொல்ல வராங்க தென்னை நார் கயிறு திரித்தல் மாடு வளர்ப்பு பற்றி எரகோடி எம் கவிதான்றவங்க சொல்றாங்க.
2: அப்படியா?
3: ஆமா, அவங்க சொல்றத முதல்ல கேளு, அதுக்கப்புறமா வந்து சொல்லு. இப்ப நான் எனக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கின்னு முதல்ல வீட்டுக்கு போறேன்.
2: சரி சிலக்கண்ணு, நான் உடனே கேக்குறேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை நார் கயிறு திரித்தல் மற்றும் மாடு வளர்ப்பு கிரகோடஹள்ளி எம் கவிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சசிகலா.
4: வணக்கம்மா.
5: வணக்கம்.
4: என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க?
5: கயிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம்.
4: கயிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷமாமா அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க?
5: நான் திருமண ஆகி வந்து 20 வருஷத்துல இருந்து நான் இன்னும் செஞ்சிருக்கேன். அதுக்கு முன்னே இருந்து அவங்க செஞ்சிருக்காங்க எங்க வீட்டுல.
4: ஓ, உங்க புகுத வீட்டுக்கு போயிட்டு
5: இந்த தொழில் செஞ்சு?
4: எப்படிமா, நீங்க கத்துக்கிட்டீங்களா ஆரம்பத்துல, இல்ல உங்களுக்குமே அந்த தொழில அனுபவம் இருக்குங்களா?
5: இல்ல இல்ல, நான் திருமணம் ஆகி வந்த பிறகுதான் இந்த தொழிலே நான் கத்துக்கினேன். இந்த தொழில் கத்துக்கணும், இப்ப நான் இதுல வந்து முன்னோடியா நான் இருக்கேன் இதெல்லாம்.
4: சரிங்கம்மா, இந்த தொழிலை எப்படி செய்யணும்னு தோணுச்சு?
5: இந்த தொழில் செய்யணும்னா அந்த
4: குடும்ப தொழில்,
5: குடும்ப தொழில், சேலத்துல இருந்து இருந்தாங்க, அங்கிருந்து இங்க இடம் மாத்தி வந்து இங்க தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது வந்து அப்படி ஒரு வியாபாரமா எடுத்து இதுனாங்க.
4: இப்போ கயிறு தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் தேவைப்படுதுமா?
5: மூலப்பொருள் வேணும், மெயின் நாறு, அதுக்கு மிஷினு வேணும், மிஷினு கயிறு. அது வந்து 4 பேர் மேக்சிமம் இருந்தாதான், 4 பேர் இருந்தாதான் அந்த தொழில் செய்ய முடியும். அது இல்லாத பிரிய விடுறதுன்னா அதுக்கு ஒரு மிஷின் தனியா இருக்கு, தனியா இருந்தா அதுக்கு வந்து நாமளே செய்யலாம். அதுக்கு வந்து மெயினா வடக்கவர் வேணும்னா 4 பேர் வேணும் மெயினா, அது இருந்தாதான் செய்ய முடியும்.
4: சரிங்கம்மா, நீங்க ஆட்கள் சொன்னீங்கன்னா என்ன பொருட்கள் வந்து அதுக்கு உபயோகப்படுத்துறாங்க? கயிறு தயிர்
5: கயிறுக்கா தென்னெண்ணெய் மிஷினு, 4 கொக்கி இருக்கும், கொக்கில இருந்து 4 பேர் பிரிவுட்டு போகணும், 4 சல்லை கட்டை சங்கிலி இதெல்லாம் இருந்தால் தான் வேலையை செய்ய முடியும்.
4: அது வந்து தேவைப்படுற
5: தேவைப்படுற பொருள், அத்தியாவசியம், அதுதான் மெயின் மெயினான பொருள்.
4: இப்போ வந்து நீங்க தேங்காயில இருந்து நார் பிரிச்சு எடுத்து அதுல இருந்து கயிறு தயாரிச்சிட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா, கயிறு திரிக்கிறதுக்கான முழு செயல்முறையும் உங்களால சொல்ல முடியுமா? அது எப்படி செய்யலாம், அது எப்படி திரிக்கலாம் அப்படின்ற செயல்முறையை சொல்ல முடியுங்களா?
5: அது செய்யணும்னா இப்ப நம்ம வந்து முதல்ல சல்லை விட்டுட்டு போயிடும்.
4: சல்லனா
5: பிரி விட்டுட்டு போகணும்,
4: பிரிச்சு எடுக்கணும்,
5: பிரிச்சு எடுத்து அது நம்ம கயிறு மாதிரி திரிச்சுட்டு போயிடணும். போயிட்டு கட்டிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு சல்லைக்கு வந்து 4 பிரி விடணும். 4 பிரி விட்டுட்டு அதுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் அது சங்கிலி போட்டு 4 வந்து திரிக்கணும். மறுபடியும் திரிச்சு அது முறுக்கணும், முறுக்கி அப்புறம் அந்த முறுக்கி 4 வார பிரி எடுத்துதான் நம்ம உடம்பு போடணும். உடம்பு போட்டு எடுத்தாதான் வடக்கவர் வரும்.
4: இப்போ சில பேர் எல்லாம் கையாலேயே செய்வாங்க,
5: அப்ப வந்து கையில மிஷின் இல்லாத, அப்ப வந்து கொட்டாங்குச்சி வச்சு செஞ்சாங்க. இப்ப வந்து மிஷின் வந்ததுனால மிஷின் வச்சு செய்யறோம்.
4: கொட்டாங்குச்சி வச்சு
5: செஞ்சாங்க, இப்ப வந்து மிஷின் இல்லாதனால கயிறுல கொட்டாங்குச்சி வச்சு திரிச்சாங்க. பில்லாகட்டும் கயிறாகட்டும் எதுனாலயும் இப்ப வந்து மிஷின் வந்ததுனால இப்ப மிஷின் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
4: கையால

0: இப்போ மிஷினால செய்யறதுக்கும் வேறுபாடு இருக்கு.
1: இருக்கு, அது வந்து கையால் வந்து முறுக்கு வராது அதிகமா. இதுல வந்து நம்ம வந்து டெம்பர் அதிகமாக வரும், முறுக்கும் அதிகமாக வரும். இதனால வந்து நல்லா எங்க எவ்வளோ ஹைட்டு இருந்தாலும் ஏறி இறங்க முடியும்.
0: இதுல வந்து
1: இது வந்து பயப்படாத இறங்கலாம்.
0: அதாவது அந்த கிரிப்னஸ் அப்படின்னு சொல்றீங்க, சரிங்கம்மா. ஒரு நாள்ல எவ்வளவு வந்து கயிறு உற்பத்தி பண்ண முடியும்?
1: ஆளு பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 15 வடங்கத்துக்குள்ள உள்ளலாம். ஆளு கம்மியா இருந்தா ஒரு 8 வடம் 10 வடங்கலாம்.
0: இப்போ ஒரு வடன்றது எந்த அளவுல இருக்குமா?
1: ஒரு அளவு வந்து அடி கணக்கு, 80 அடி 100 அடி அந்த மாதிரி கணக்கு.
0: இப்போ ஒரு வடம் வந்து 80 அடி
1: 80 அடி ஜெயின்ட் போட்டு தான் புனைக்க முடியும். அப்புறம் இல்லைன்னா ஜெயின்ட் இல்லாதாலும் வனமடம் செய்ய முடியாது. 40 அடி விட்டு அது சல்லையா புனைச்சி அப்புறம் தான் எடுக்க முடியும்.
0: இப்போ நீங்க வந்து கயிறு தயாரிக்கிற தொழில இருக்கீங்க, எந்த வகையான கயிறுகளுக்கு வந்து இப்போ அதிக தேவை இருக்கு?
1: இது சாரப்பிரிய தான் அதிகமா இருக்கு, அதுக்கு மிஷின் வாங்கி போட்டுருக்கோம்.
0: சாரப்பிரிய வந்து
1: மிஷின் மூலமா ரட்டப்பிரி மூணு பிரின்ட்டு இப்ப சாரம் கட்டுறதுக்கெல்லாம் வீட்டுக்கு உபயோகப்படுத்துறாங்களே பிரிங்க, அந்த பிரி போறதுக்கும் மிஷின் தனியா வந்துருக்கு.
0: அது ரொம்ப தின்னா இருக்கும்,
1: சின்னதா இருக்கும். இது வந்து வடகவருன்றதுனால பயன் அடிக்க இது ஆர்பருக்கு இதுக்கெல்லாம் ஏத்துறாங்க.
0: இப்போ இந்த பில்லெல்லாம் யூஸ் பண்ணி கயிறு தயாரிக்கிறாங்களே, அந்த மாதிரி பண்றாங்களா?
1: அந்த மாதிரி எல்லாம் இப்ப வரதில்லைங்க, தென்னனார் பிரி தான்.
0: இதுக்கு முன்னாடி பில்லு யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க,
1: அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க. இப்ப அந்த ஆட்களும் இல்ல, வர வர டெக்னாலஜி மாற மாற இப்ப வந்து இதுக்கு வந்துட்டாங்க.
0: இதுக்கு தேங்காய் நார் மட்டும்தான்,
1: தேங்காய் நார் இல்லைன்னா பிளாஸ்டிக் நார், அவ்வளவுதான்.
0: இது தொழில எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமா?
1: இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா வருமானம் இருக்கு, ஆனா செய்யணும், ஆனா கஷ்டம்தான். ஆனா நைட்ல எழுந்து செய்யணும்,
0: நைட்லதான் செய்யணுமா? டே டைம்ல செய்ய முடியாது,
1: செய்யலாம், செஞ்சாலே அந்த இது வந்து கிடைக்காது. பொழுதுக்கு செய்யறதுனா ஒரு அவேர்னஸ் மாதிரி வரும், நைட்ல ஒரு 2-3 மணிக்கு எழுந்து செஞ்சாங்கன்னா ஒரு 12-11 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சிருவோம்.
0: நைட்டு ஸ்டார்ட் பண்ணி காலையில்
1: ஒரு 12-11 மணிக்கெல்லாம் மீதி வந்து நம்ம வீட்டு வேலை எதுனாலும் செய்வோம்.
0: இப்போ நீங்க கயிறு செய்யறதுக்கு தென்னனார் வந்து தேவைப்படுது இல்லைங்களா, அது எப்படி வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவீங்க?
1: அது மில்லுல இருந்து அரைக்கிறாங்க, மில்லுல இருந்து எங்களுக்கு ஒரு ஏஜென்ட் ஒன்னு இருக்கு.
0: எப்படின்னா இப்போ தேங்காய் மில்லுல போயிட்டு அந்த தேங்காய்
1: கொடுப்பாங்க, 35 கிலோன்ட்டு ஒரு பண்ணு, அது வந்து ரேட்டு 400-500 ரூபான்னு கொடுப்பாங்க
0: ஒரு பண்ணுல. வந்து
1: ஒரு பண்டில் அதை வந்து ஏத்தின்னு ஒரு ஆள் வருவாங்க, அதுக்கு ஒரு ஏஜென்ட், அவங்க வந்து எங்க கிட்ட போட்டு அவங்க மூலமா நாங்க வியாபாரம்.
0: இப்ப நீங்க அவங்களுக்கும் காசு,
1: அவங்களுக்கும் தென்னனார் எடுத்து வந்து போறவங்களுக்கு காசு கொடுக்கணும், வடம் ஏத்தினு போறவங்களுக்கும் நாங்க காசு, அவங்க ஏத்தின்னு போயிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்க அவங்களுக்கு கொடுப்போம்.
0: இப்போ நீங்க வாங்கிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு பண்டலுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க?
1: ஒரு பண்டலுக்கு 750 ரூபாய் 650 ரூபாய்
0: தேங்காயிலிருந்து உரிச்செடுக்கிற நாரு மட்டுமே இல்ல, தேங்காய் மரத்தோட அந்த மட்டையில இருந்து பிரிச்சு எடுக்கிற நாரையும் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: இல்ல இல்ல, அந்த தேங்காய் நாரு தான், தென்னங்காய் உரிக்கிறாங்க இல்லையா, அந்த நாரு மட்டும்தான் விட முடியும்.
0: அவங்க
1: ஒரு விற்பனையாளர்கள் ஒருத்தர் இருப்பாங்க, நாங்க அவங்க கேக்குற அடிக்கு நாங்க விடுவோம் 40 அடி 70 அடி அந்த மாதிரி ரேட் கணக்கு, ரேட்டு கணக்கு விட்டு நான் வாரத்துக்கு ஒரு 60 வடம் 70 வடம் கேட்பாங்க. அதை நாங்கள் பண்டலாக செஞ்சு கம்பியில் சுருட்டி எடுத்து கொடுத்தோங்கன்னா அவங்க எடுத்துன்னு போய் அவங்க ஒரு ரேட்டுக்கு போட்டு எங்களுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க.
0: வேற என்ன இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வேற வந்து இது மாடு 2 வச்சுருக்கோம், அது மாட்டை பார்த்துக்குறோம், மாட்டை பார்த்துக்கிட்டு பால் கறந்து ஊற்றின்னு அந்த தொழிலும் பார்க்குறோம், இதுவும் பார்க்குறோம். மாட்டை வந்து 2 பராமரிச்சு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, தம்பி பார்த்துக்குறோம்.
0: 2 மாடும் கறவை மாடுங்களா?
1: கறவை மாடு, ஒரு மாடு சேனையா இருக்கு.
0: எப்படி கயிறு திரிச்சுட்டு இதை பார்க்க நேரம்?
1: அது நேரம் இருக்கு, 7 மணிக்குள்ள. இப்போ நம்ம எழுதுறோம், 2 மணி 2:30 எழுந்து 6 மணி வரைக்கும் விடியிற வரைக்கும் விடுறோம். விடிஞ்சுக்கு அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கு ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்காரர் மாட்டை பார்த்து தண்ணி காட்டி அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்குள்ள நாம் பிரிவு விடுவோம், பிரி விட்டுட்டு அப்புறம் பால் கறக்கனா 7-8 மணிக்கு கறந்துருவோம். 2 பேரும் கறந்து எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து வேலை செய்வோம். அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம், இந்த டைமுக்கு இந்த செய்யணும்.
0: நீங்கள் வச்சிருக்கிற மாடு என்ன என்னம்மா? ஜெர்சிங்களா?
1: ஜெர்சி தான்.
0: இப்போ பால் உற்பத்தி எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கறக்குறீங்க?
1: ஒரு நாளைக்கு 15 லிட்டர், 17 லிட்டர் கறக்குறோம்.
0: பரவாயில்ல. எவ்வளோ ரேட்டு போதுமா?
1: 36 ரூபா 37 ரூபா டிகிரி பொறுத்து எடுக்கிறாங்க.
0: ஓ, எஸ்என்எஃப் பொறுத்து. சரிங்கம்மா, என்ன தீவனம் கொடுக்குறீங்க மாட்டுக்கு?
1: மாட்டுக்கு வந்து வர
0: ஒரு மாடு 17 லிட்டர் கறக்குதுங்களா?
1: ஒரு மாடு இல்ல,
0: ரெண்டும் சேர்த்து 17 லிட்டர். என்ன தீவனமா கொடுக்குறீங்க?
1: நாங்கள் தீவனம் இது வந்து தீவன புல்லு, சோள பயிர், மர வகை.

0: வரவா வைக்கணும், அவ்வளோதான்.
1: இப்போ அதெல்லாம் நீங்களே உங்க
0: இல்லை தேவையான பயிர்களை நாங்களே விளைஞ்சிக்கிறோம். சோள பயிரெல்லாம் இது வரப்பில் மட்டும் வண்டியில் வந்து வாங்கிக்கிறோம்.
1: எவ்வளோ வாங்குறீங்க ஒரு கட்டு?
0: ஒரு கட்டு வந்து 230-280 அந்த மாதிரி ரேட்டு,
1: மாதிரி ரேட்டு பொறுத்து,
0: சீசன் பொறுத்து அவங்க ரேட்டு அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிறோம்.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து தீவன புல்லு நீங்களே விளைஞ்சிக்கிறோன்னு சொன்னீங்கல்ல, எந்த மாதிரி தீவன புல்லு விளைஞ்சிக்கிறீங்க, எத்தனை மாதம் அது போடுறீங்க?
0: நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் புல்லு நடுவோம். தீவன பயிர் உரம் ஊரியா போட்டு நாங்கள் பாதுகாப்பாக வளர்த்து இது பண்ணிப்போம். 6 மாதத்துக்கு ஒரு வீட்டி ஊரிய உரம் போடுவோம்.
1: 6 மாதத்துக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் போட மாட்டோம். அதுக்கு முன்னாடி போட மாட்டீங்க?
0: போட மாட்டோங்க, கொத்தும் போது போட்டு கொத்தி விட்டு தண்ணி கட்டிடுவோம்.
1: இப்போ வந்து நீங்கள் நடவு செய்கிறீங்களா அதை, இல்லை விதையாக விதைச்சி விட்டுறீங்க?
0: நடவு குச்சி தட்டு தான் வச்சு நடுவோம்.
1: தட்டு நடவு செய்கிறீங்க, எத்தனை மாதத்தில் அது வந்துடுது?
0: அது குறைஞ்சபட்சம் 1 மாதத்துக்குள்ள வந்துடும். 1 மாதத்துக்கு ஒரு அடி வரும், 3 மாதத்துக்குள்ள விளைஞ்சிக்கும்.
1: 3 மாதத்துக்குள்ள விளைஞ்சிக்கும். நீங்கள் எப்போ இருந்து அது வெட்டி போட ஆரம்பிப்பீங்க?
0: ஒரு 4 மாதத்துலேருந்து வெட்டி போட ஆரம்பிச்சு.
1: இப்போ 3 மாதத்துல அந்த
0: ஒரு அளவுக்கு இவள் திட்டு வந்துடும், அப்போ வந்து நாங்கள் அறுத்து போட்டுருவோம்.
1: அப்புறம் அறுத்து போட்டுருவீங்க. சரிங்கம்மா, மாடுகளுக்கு ஏதாவது நோய்கள் வந்தால் அதை எப்படி பராமரிக்கிறீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா?
0: இல்லை, நாங்கள் பராமரிக்கிறதுலன்னு நோய் வராதுக்கு முன்னே நாங்கள் தடுப்பூசி ஒன்று போட்டுருவோம்.
1: அப்போ தடுப்பூசி என்னென்ன தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்கீங்க இது வரைக்கும் உங்கள் மாடுக்கு?
0: மாட்டுக்கு வந்து தம்பிக்கு தான் தெரியும், நான் போடல, தம்பி தான் பராமரிக்கிறான்.
1: இந்த கோமாரி நோய் அந்த கோமாரி
0: அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அறிவிக்க விடுவாங்க. அவங்கள கூட்டின்னு வந்து நாங்கள் வீட்டானே போட்டுப்போம் ஊசியெல்லாம்.
1: இப்போ கண்ணுக்குட்டி இருக்குன்றீங்க, அது சினையாக்கி வித்துருவீங்களா இல்லை அதுவும்
0: சினை மேலே வித்துருவோம்? கண்ணுக்குட்டி கால கண்ணா இருந்தால் வித்துருவோம், பெண் கண்ணா இருந்தால் நாங்கள் சினை மாடு வந்து வித்துட்டு வேறு மாடு வாங்கிடுவோம். வேறு மாடு வாங்கிட்டு மறுபடியும் கண்ணு இது போடுற கண்ணா இருந்தால் பொட்டை கண்ணா இருந்தால் வச்சுப்போம், வச்சு மறுபடியும் சினை பண்ணி வித்துருவோம், மறுபடியும் அது பண்ணிவோம்.
1: அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கீங்க. அது எவ்வளோ விற்பீங்கம்மா நீங்கள்?
0: அது வந்து 7-8 மாதத்துக்கு போனால் 70-80 போகும். ஒரு கண்ணு போடுற ஸ்டேஜ் நல்லா ஒரு மாடு நல்லா பிடிப்பாக இருந்தால் 90,000 போகும்.
1: நீங்களே வைக்கலாமே, நீங்களே வச்சுட்டு கொட்டைக்கு மாதிரி அமைச்சு
0: பராமரிக்கலாம். தம்பி கொஞ்சம் காலேஜுக்கு கொஞ்சம்
1: போய், தம்பி தான்
0: தம்பி வந்து காலேஜுக்கு போகிறதுனால அவன் கொஞ்சம் 2-3 மாடு வச்சு பராமரிக்கிறான். அப்புறம் காலேஜ் விட்டு போனாரு தான் மறுபடியும் வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். பராமரித்து பால் கறந்து நான் ஊத்துறோமா அப்படின்னு.
1: இப்போ மாடு வாங்கும்போது நம்ம வந்து என்னென்ன அம்சங்கள்லாம் பார்த்து மாடு வாங்கணும்? இப்போ நீங்க மாடு வளர்க்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு மாட்டை போய் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, அப்படி இருக்கும்போது அந்த மாட்டில் என்னென்ன அம்சங்கள்லாம் பார்த்து அந்த மாடை வாங்கணும்?
0: மாடு வாங்கணும்னா நல்லா அம்சமாக இருக்கணும், நல்லா சுழி இல்லாத மாடை பார்த்து வாங்கணும். கொம்பு நெளிவு சுழிவுனா பார்ப்பாங்க,
1: அது கொம்பு வந்து சுழிஞ்சு இருக்கக்கூடாது.
0: சுழிஞ்சு இருக்கக்கூடாதுன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாட்டை பார்ப்பாங்க. அவர் சுழிஞ்சு இருக்கக்கூடாது, முகம் ஆவணையாக இருக்கக்கூடாது, கருப்பு புள்ளி இந்த வெண் அந்த மாதிரியெல்லாம் பார்க்காத சொச்சம் இல்லாத பார்த்து வாங்குவாங்க.
1: இப்போ பருவ காலம் வந்து மாறுபடுது இல்லைம்மா, ஒரு சில டைம் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும், ஒரு சில டைம் ரொம்ப மழை அடிக்கும். அந்த மாதிரி டைம்ல இப்போ நீங்க மாட்டுக்கு கொடுக்கற தீவனத்தெல்லாம் மாத்துறீங்களா, இல்ல அதே மாதிரி தான் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்களா?
0: இல்ல அதே மாதிரி தான் தொடர்ந்து. இது வந்து மழை காலம் வந்தா மட்டும் பச்சை புல்லு போட மாட்டோம் அதிகமா, மரப்புல்லு தான் அதிகமா போடுவோம்.
1: ஏன் பச்சை புல்லி போட்டா?
0: பச்சை புல்லு போட்டா அது வயிறு இது எடுக்கும், வயிறு எடுக்க மாதிரி ஆயிரும், உபசம் ஆயிரும், அது வந்து ஜீரண சக்தி வந்து ஆகாது.
1: ஆகாது அந்த டைம்ல மட்டும்
0: தீவனத்தை கம்மியா போட்டு வர தீவனம் மாதிரி போடுவோம்.
1: சரி, ஒரு நாளைக்கு என்ன மாதிரி உணவு கொடுப்பீங்க? காலையில என்ன குடிப்பீங்க, மதியம் என்ன குடிப்பீங்க, நைட் என்ன குடிப்பீங்க?
0: காலையில வந்து தீவன பயிர் தீவன பயிரும் தட்டும் பூசா இதெல்லாம் கொடுத்துருவோம். மதியம் வந்து வரப்புல் போட்டுருவோம். மறுபடியும் சாயந்தரம் 5 மணி இது போனோம் தண்ணி காட்டிட்டு தீவன புல் போட்டுருவோம்.
1: தண்ணி காட்டும் போது பூசா
0: போடுவோம்.
1: அந்த மாதிரி எல்லாம்
0: போடுவோம். பூசா தவிர 2 கலந்து போடுவோம்.
1: நீங்க பொட்டு பூசா போடுறீங்களா இல்ல?
0: பொட்டு பூசா தான்.
1: கொட்டகை மாதிரி அமைச்சிருக்கீங்களா இல்ல?
0: இல்ல, கொட்டாய் சீட்டு தான் போட்டுருவோம். சீட்டு போட்டு கீழே கார போட்டுருக்கோம்.
1: கார போட்டுருக்கீங்க. தண்ணி வசதி எல்லாம் எப்படி இருக்கு?
0: தண்ணி வசதி எல்லாம் போர் பைப் இருக்கு, அப்படி வந்தா காவேரி தண்ணி வருது, அது புடிச்சிக்கிறோம்.
1: அது புடிச்சி கிளீன் பண்ணி
0: விட்டுறீங்க.
1: மாடுகளை எத்தனை முறை எத்தனை மாசத்துக்கு ஒரு டைம் குளிப்பாட்டுறீங்க?
0: நாங்க வந்து மாசத்துக்கு ஒரு டைம் எல்லாம் குளிப்பாட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. நாங்க வாரத்துக்கு ஒரு டைம் நல்லா சாணி படிஞ்சிருந்தா நல்லா வெந்நீர் வச்சு சுடு தண்ணி வச்சு வெதுன்னு வச்சு தொடச்சி கிளீன் பண்ணிடுவோம்.
1: சுத்தமா வச்சு
0: சுத்தமா கொட்டையெல்லாம் பராமரிச்சிடும். சாயந்தரம் ஆனா சாம்பிராணி போட்டுருவோம் கொட்டைக்கெல்லாம்.
1: ஏன் அந்த மாதிரி
0: அது ஈக்கு தொல்லைங்க கொசு தொல்லைங்க அதிகமா இருக்கு இல்லையா, அதனால வந்து நாங்க போட்டுருவோம்.
1: இதை வந்து நீங்க டெய்லியுமே செஞ்சுட்டு இருக்கோம்?
0: டெய்லியும் தான் செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து கொசு இதனால புண்ணு வக்கார வக்கார புண்ணு ஈ எல்லாம் இதாயிரும் சாணி படிஞ்சு இதுன்றதுனால. அதனால வாரத்துக்கு 7 டைமும் நாங்கள் போட்டுருவோம் சாயந்தரம் ஆனால் சாம்பிராணி வாசம் போட்டோம்.
1: சரி, இந்த மாடுகளுக்கு மடிவீக்கம் அப்படின்ற நோயெல்லாம் வருது இல்லைங்களா, அது எப்படி நீங்கள் அதை சரி பண்ணுறீங்க?
0: அது வந்து பார்ப்போம், மடி பால் கறக்கும்

0: அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டோன்னே நாங்கள் வந்து மாட்டு டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் சொல்லுவோம், அவர் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க.
1: அவர் டாக்டர் கிட்ட தான் போவீங்க நீங்க? எந்த?
0: நாங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஐஸ் கட்டி இதெல்லாம் வைக்க சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் என்னவோ அது கொடுக்க சொன்னவங்க கரெக்டாக மருந்து போடுவோம், சரியாயிரும்.
1: நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த ரெண்டு மாடு தான் வச்சிருக்கீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு?
0: இல்லை இல்லை, அதுக்கு முன்னே இரமும் வச்சிருந்தோம். இரமும் ரெண்டு வச்சிருந்து சினை மேலே விற்றுருவோம். அப்போ வந்து இரம கட்டுறதுக்கெல்லாம் இடம் இருந்துச்சு. இப்போலாம் இடம் நல்லா பிளாட் போட்டு விற்றுறதுனால இடம் இல்லாததுனால இப்போ மாட்டுவாங்க.
1: இரமையே விற்றுட்டு
0: விற்றுட்டோம் வந்து பராமரிக்கிறதுக்கு. இப்போ வந்து இடம் கட்டுறதுக்கெல்லாம் அப்போ வந்து அதிகமாக இடம் இருந்துச்சு, போயிடுவோம் கட்டிடுவோம் சாயந்தரம் ஆனால்
1: அப்போ எருமையும் வச்சு மாடு
0: கண்ணுக்குட்டி வச்சு சினை மேலே விற்றுருந்தோம். இப்போ வந்து தம்பி கொஞ்சம் எடுத்ததுனால தம்பி வந்து பால் கறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்.
1: இப்போ எருமையும் மாட்டையும் வளர்க்குறீங்க இல்லைங்களா, ஒன்றா வளர்க்கும் போது ரெண்டுத்துல எது அதிக லாபம் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு உங்களுக்கு?
0: எரும பால் வந்து ரேட் அதிகம் தான், ஆனா பால் கம்மி, ஆனா சத்து அது. அது வந்து நாங்க டீ மொத வந்து எங்க மாமியார் மாமியார் இருக்கும் போது கடைக்கு டீ கடைக்கு அப்பால வந்து கெப்பை ஊத்துவாங்க கறந்து எடுத்துன்னு போயிட்டு. இப்ப வந்து டீ எரம கம்மி வளர்க்க முடியறதுனால சினை மேல வந்து நான் வந்த பின்னாடி ஒரு நாலஞ்சு எரம நாங்களே வளர்த்தோம், சினை மேல வந்து வித்துருவோம். அதுக்கப்புறம் மாடு மட்டும் கண்ணுக்குட்டி மட்டும் வச்சு வளர்த்து சினை மேல இருந்தாங்க. இப்போ வந்து தம்பி தலையெடுக்கிற முன்னாடி நான் பால் வியாபாரம் பண்றேன், நான் பால் கறக்குறேன், மாட்டை பராமரிக்கணும், தம்பி இப்போ எடுத்துக்கணும் செய்யறேன்.
1: தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காருமா?
0: தம்பி ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்துன்னு வந்து காலேஜ் போற வரைக்கும் மாட்டை பார்ப்பான், வேலையும் செஞ்சுட்டு மாட்டை பார்த்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து காலேஜ்ல இருந்து வந்து மாட்டை பார்த்துப்பான்.
1: இப்போ மாடு பால் கறக்குறதுக்கு மிஷின் வச்சு கறக்குறீங்களா?
0: நாங்களே கறந்துக்கிறோம்.

0: இதை தவிர விவசாயம் ஏதாவது பண்ணுறீங்களா?
1: விவசாயம் பண்ணல, நார் தொழில் தான். இப்போ வந்து நார் பற்றி சொல்லணும்னா, இப்போ வந்து பாயிண்ட் அடிக்கலாம் கைய வடக்கவரெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து நாங்கள் வந்து ஆர்டர் மூலிமா சே ஆர்டர் வந்து கொடுத்தாங்கன்னா, காலேஜ் மூலிமா யாருன்னா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து விட்டு கொடுப்போம். இத்தனை அடிக்கு 100 அடி 150 அடினா 2000 2500 ரூபா நாங்கள் விற்று நாங்கள் கொடுப்போம். அவங்க வந்து ஜாயிண்ட் இல்லாத போடுறதுனால நாங்கள் ஹெவியாக செஞ்சு கொடுப்போம். இப்போ வந்து நாங்கள் செய்கிறது வந்து நார்மலாக செய்கிறதுனால அது வந்து டெம்பரவரி கிடையாது. அது எப்போ எந்த நேரத்தில் எந்த ஜாயிண்ட் என்னாகும் தெரியாது. ஆனால் இவங்க வந்து ஆர்டர் கொடுக்கறதுனால அந்த ஆர்டர் வேணும், எங்களுக்கு இந்த இவ்வளோ வடம் வேணும், இவ்வளோ இது வேணும், எங்களுக்கு பெயிண்ட் அடிக்க கோயிலுக்கு அப்படி இன்னும் ஆர்டர் சொன்னாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுப்போம். ஆர்டர் எடுத்தும் செய்கிறோம்,
0: ஆர்டர் எடுத்தும் செய்கிறோம். ஆன்லைன் ஆர்டர்ஸ் அந்த மாதிரிங்களா?
1: இல்லை இல்லை, வீட்டானே வந்து இந்த மாதிரி ஆளுங்க வேணும், எங்களுக்கு இவ்வளோ வடம் வேணும், இவ்வளோ ஐடி வேணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு தகுந்த மாதிரி நாங்கள் ஜாயிண்ட் இல்லாத விட்டு கொடுப்போம், கிணத்துக்கு இறங்குறதுக்கு மோட்டர் எடுக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே.
0: சரிங்கம்மா, இது என்னென்ன மிஷின்லாம் அதுக்கு யூஸ் பண்ணுறீங்கம்மா?
1: இது அதே மிஷின் தான், கயிறு
0: இல்லை, அந்த மிஷினுக்கு பேர்லாம் சொல்கிறீங்க?
1: அது வடத்து மிஷின் சொல்லுவாங்க, அப்புறம் பிரி ஓடுற மிஷின் சொல்லுவாங்க.
0: உங்களுக்கு அது?
1: ஆமாம்.
0: இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய் அந்த பண்டில் எடுத்துகிட்டு வருவீங்க இல்லைங்களா? தேங்காய் நார் பண்டில் ஒரே வேலை தானா, எப்பவும் மாறாதா இல்லை அப்பப்போ மாறு?
1: மழை சீசன் வந்தால் ஒரு ரேட் 50-60 ரூபா ஏறும் பட்டுக்கு, மீதி டைமில் வந்தாலும் விலை அதே 600-650 ரூபா தான்.
0: வெயில் காலத்துலலாம்?
1: வெயில் காலத்துலலாம் ஏறாது, மழை வரும்போது சீசன் அது வர டைம் அதை அடிக்க முடியாது, இது பண்ண முடியாதனால ஒரு கட்டு மேலே ஒரு 100-150 ரூபா வைக்குவாங்க நம்மளுக்கு போடும்போது.
0: சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த கயிறு திரிக்கிற வேலையை செய்கிறீங்க?
1: இது இந்த கயிறு வளங்க நைட்டு 2:30 இறந்தோன்னா காலையில் 12-12 வரைக்கும் சேர்ந்துடும், ஒரு 7-8 மணி நேரம் ஆயிரும்.
0: இப்போ வேலை செய்கிறவங்களாம் அந்த நைட் டைம்க்கே வந்துடுவாங்க, நீங்கள் ஆரம்பிச்சே
1: வந்துடுவாங்க?
0: எப்படி ரெகுலராக வந்துடுறாங்க?
1: ரெகுலராக கூலி ஆளுக வந்துடும், அந்த டைம் ஆனால் அதே பழக்கம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அந்த டைம் ஆனால் வந்துடுவாங்க.
0: ஒரு நல்ல தரமான கயிறை எப்படி வந்து அடையாளம் கண்டுபிடிக்கலாம்?
1: ஒரு நல்ல தரமான கயிறுனா நல்ல மொழு மொழு மொழுன்னு ஜெயிண்ட் இல்லாமல் விடும்போதே தெரிஞ்சுக்கலாம். அது டெம்பர் முறுக்கு அதிகமாக வரும், நம்ம வந்து நார்மலாக ஓடுற
0: போய் இப்போ மொழு மொழு மொழுன்னு இருந்தால் அதை பிடிச்சி ஏறவோ இது பண்ணவோ முடியாது இல்லைங்களா, வலிக்கிட்டு போகும்.
1: அது வந்து பிளாஸ்டிக் கவர் வந்தால் தான் வலுக்கும், இது வந்து தென்னை நார்ன்றதுனால டெம்பர் இது வந்து
0: கொடுக்கும்ன்றீங்களா?
1: ஆமாம், கிருப்பு கொடுக்கும், நம்ம பிடிக்க பிடிக்க அது இது கொடுக்கும். அதனால நம்ம வந்து இது விடுறதுனால ஆர்டர் எடுத்து விடுறதுனால மொழு மொழு மொழுன்னு விடுவோம், டெம்பரா ஓடுறதுனால கொஞ்சம் சொரி அப்படியே அந்த பிசுறு கிளம்புற மாதிரி இருக்கும்.
0: அதான் அந்த பிசுறு இல்லைன்னா கிருப்பு வராதுன்னு சொல்றாங்க.
1: அதனால
0: எத்தனை வருஷமா இந்த கயிறு திருக்கீறு பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் திருமணம் ஆகி 20 வருஷமா பண்றேன்.
0: 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. 20 வருஷத்துல உங்களுக்கு ஒரு சில அனுபவம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கயிறு திருக்கிறதுல மறக்கவே முடியாது அந்த மாதிரி?
1: இல்லை, இது எல்லாருமே நார்மலா சின்ன ஒரு 7-6-7 வயசு பிள்ளைங்கள இருந்து செய்வாங்க எல்லாருமே.
0: உங்க வீட்டுல எல்லாருமே
1: செய்வாங்க?
0: இது ஒரு குடும்ப தொழில்,
1: தொழில் மாதிரி.
0: வீட்டுல இருந்தே சின்னதா கூட ஆரம்பிக்கலாங்களா?
1: வீட்டுல இருந்தா இதுக்கு இடம் வேணும், அடி இங்க விடணும்னா 40-70 அடி இடம் வேணும் நம்மளுக்கு, திரி விடணும்னா போட செய்ய அவ்வளவு அடி லாங் வேணும்,
0: இடம் வேணும்,
1: இடம் வேணும்.
0: வேற எவ்வளவு காசு தேவைப்படும் இந்த தொழில நம்ம செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது? தோராயமா இவ்வளவு இருந்தா நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த தொழில அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு?
1: 50,000 தான் நார் முதல் மிஷின் இதெல்லாம் செஞ்சு 1 லட்ச ரூபாய் வந்து போகலாம்.
0: 1 லட்ச ரூபாய் இருந்தா நம்ம
1: போட்டு அப்புறம் நார் எடுத்துன்னு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுக்கலாம்.
0: இப்போ கயிறு திரிக்க கூலி ஆளுங்க எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நீங்க எவ்வளவு கூலி கொடுக்குறீங்க?
1: வாரம் ஒரு நாளைக்கு வந்து 320 ரூபாய் 330 ரூபாய் கொடுப்போம். அது மழை காலம் வந்தா செய்யறது பொறுத்து. இப்ப வந்து 6 ரூபாய் இப்போ மழை இல்லாத காலத்துல செஞ்ச ஒரு 10-12 வடம் விடுவோம், மழை வந்துச்சுன்னா ஒரு 7-8 வடம் விடுவோம். அந்த வடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கூலி கொடுப்போம்.
0: இந்த தொழில் வந்து உங்களுக்கு லாபகரமா
1: இருக்கு?
0: இந்த தொழில நீங்க பாக்குற முக்கிய சவால்னா என்ன சொல்லுவீங்க?
1: முக்கிய சவால்னா இது வந்து எடுத்து போய் விற்கிறது தான் பெரிய சவாலே இருக்கு.
0: இந்த சந்தைப்படுத்துதல் தான்,
1: சந்தை எடுத்துன்னு போய் விற்பனை பண்றது தான் பெரிய இதாக.
0: எப்படி சொல்றீங்க அது?
1: அது எடுத்துனோம்னா இப்போ நாம ஒரு ரேட்டு கொடுப்போம், அடுத்தவங்க எடுத்துன்னு வரும்போது அவங்க ஒரு ரேட் கம்மி ரேட்டா கொடுப்பாங்க. அது வந்து பார்த்து நம்ம எப்படி போகணுன்றது அதில் ஒரு சவால். எடுத்துன்னு போறவங்க டெம்பரா போட்டு இந்த ரேட்டுன்னு இந்த விளாண்டு போட்டு வந்துருவாங்க. நம்ம வாடிக்கையா டெய்லியும் கஸ்டமரா போறதுனால அவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்கலாம், அவங்க வந்து இந்த ரேட்டு கொடுக்குறாங்க நீங்க ஏன் இவ்வளவு கொடுக்குறாங்கன்னு நம்ம பேசி புரிய வைக்கிறது ஒரு சவாலாக இருக்கும்.
0: அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த தொழிலுக்கு வராங்களா, இந்த வேலை செய்யறதுக்கு வராங்களா?
1: இல்லை வரதெல்லாம் இப்போ குடும்ப தொழில்னா குடும்ப தொழில் மட்டும்,
0: குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்கிறாங்க.
1: அது வியாபாரம் செய்கிறவங்க மாம்பழம் அவங்க செய்கிற மாதிரி, நம்ம அவங்க தொழில் செய்கிற மாதிரி அவங்க பசங்க வந்து அந்த தொழில் எடுத்துன்னு அப்படி

0: இப்ப புதுசா ஒருத்தர் இந்த தொழில கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்க?
1: இப்ப புதுசா வந்து அந்த பெரிய தொழில் கத்துக்கணும்னா ஒரு மூணு வாரத்துல கத்துக்கலாம்.
0: ஒரு வாரத்துல இருந்து மூணு வாரம் அவங்களுடைய ஆர்வத்தை
1: பொறுத்து.
0: இந்த தொழிலுக்கு எந்த ஒரு சிறப்பு பயிற்சியும் தேவையில்லை,
1: பயிற்சியெல்லாம் தேவை, கண்ணு பார்த்தா கை செய்யலாம்
0: அவ்வளவுதானா? இப்போ உங்ககிட்ட புதுசாக ஒருத்தர் வராங்க, இதை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
1: நாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, அவங்களுக்கு நம்ம இப்படி விடணும், இப்படி கையை பிடிக்கணும், இப்படி விடணும், நார் இப்படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா
0: ஆட்டோமேட்டிக்காக
1: வந்துடும். ஒரு டைம் அப்படி இப்படின்னு விடுவாங்க, சன்னமாக விடுவாங்க, அப்புறம் போக போக நம்ம இப்போ இந்த சைஸ் இந்த அளவு விடணும்னா விட்டுருவாங்க.
0: இப்போ கையோட தரத்தை எப்படி பரிசோதிப்பீங்க? அதுக்கு ஏதாவது மிஷின் இருக்கா?
1: இல்லை அதெல்லாம்
0: அதெல்லாம் கிரிப்பு கொடுத்தா
1: போதும். நம்ம போறத பொறுத்து, நம்ம வடை முறுக்கா வேணும்னா முறுக்கா போடலாம், முறுக்கு கம்மியா இருந்தா அந்த இதில் போட்டுக்கலாம், அவ்வளவுதான்.
0: இப்ப தயாரிக்கிற இடத்துலயே ரொம்ப கவனமா இந்த இடத்துல இத கவனமா செய்யணும் அப்படின்ற
1: மிஷினான வந்து கண்டிப்பா இதா செய்யணும், இல்லைன்னா கை கொஞ்சம் விட்டா கூட கை வெட்டிடும். அந்த மிஷின் பல்லுல போய் கை விட்டா கை இதாயிரும்.
0: அங்க மட்டும்
1: கொஞ்சம் உசாராக்கணும். அதே மாதிரி சல்ல பிடிக்கும் போது நம்ம துணி வந்து எங்கேயும் சிக்காத அளவுக்கு பார்க்கணும், இல்லைன்னா பிடிச்சி வயிற்றுக்கு காலுக்கெல்லாம் அடிவிடும், கட்டக்குளம் தான். அந்த இது மட்டும் கரெக்டா இது பண்ணா எந்த இது இல்லை.
0: இப்ப வெயில் காலத்துல ஒரு மாதிரி உற்பத்தி வரும், மழை காலத்துல ஒரு மாதிரி உற்பத்தி வரும், அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்களா?
1: மழை காலத்துல வந்து வடம் வந்து வெயிட் வரும், வெயில் காலத்துல வந்து வெயிட் வராது வடம், ஏன்னா அது வந்து ஈரம் தன்மை வந்து அதிகமா இருக்கும் மழை காலத்துல. வெயில் காலத்துல வந்து எவ்வளவு நீங்க தண்ணி போட்டாலும் அவ்வளவு காஞ்சி அப்படியே இதாயிரும்.
0: இப்போ அந்த வெயிட் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு அமௌண்ட்ல ஏதாவது வேரி ஆகுமா?
1: இல்ல இல்ல, மறுபடியும் இது பண்ணுவோம், தண்ணி போட்டு சுத்த சொல்லுவாங்க, தண்ணி ஈரம் போட்டு சுத்தினா அந்த வெயிட் மறுபடியும் ஆவரேஜ் கட்டிக்கும்.
0: ஓகே ஓகே. இப்போ நீங்க கயிறு தெரிக்கிறீங்க இல்லைங்களா, அதுலயும் வேஸ்டேஜ் ஆகும் இல்லைங்களா?
1: கூளம் ஆகுது, அது அலசி இந்த நல்ல நாத்தோட கலந்து விட்டுருவோம்.
0: அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அலசி அலசி விட்டு கொஞ்சம்
1: கூளம் மாஞ்சா நெருப்பு வச்சிருவோம், அள்ளி
0: நெருப்பு
1: வச்சிருவாங்க. இப்ப வந்து அதுவும் வைக்கிறதுக்கு இல்ல, அதுவும் வந்து வியாபாரம் ஆகுது, அது வாங்கிட்டு போயிடுறாங்க.
0: அதுவும்
1: மற்றோரும் வியாபாரம்
0: எதுக்காக அதை வாங்கிட்டு போறாங்க? அதுல ஏதாவது பயன்பாடு இருக்கு?
1: அது சோபா இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா,
0: அதை
1: கவர் பண்ணிடுறாங்க, அதுவும் வாங்கிக்கிறாங்க.
0: இப்போ இந்த மிஷின் எல்லாம் வந்த இருக்கிற காலகட்டத்தில், மிஷின் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ மிஷினோட செய்யற காலகட்டத்துக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு? நீங்க அதை பண்ணிருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, அது
0: மிஷின் வந்த பின்னாடிதான் நீங்க
1: பண்ணிருக்கீங்க?
0: இந்த 20 வருஷமாவும் நீங்க மிஷின் வச்சுதான் பண்ணிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி
1: கையில முறுக்குவாங்க மிஷின், அதுக்கு ஒரு கூலி ஆள் வேணும், திரிவரத்துக்கும் கூலி ஆள் வேணும். இப்ப வந்து நாங்க மிஷின் வந்து அதுக்கு மிஷின் 15,000 கொடுத்து ரெடி பண்ணி மிஷின் ஆள் இல்லாத நாங்க பிரிவு விட்டுவோம், ஒரு ஆள்னா கூட பிரிவு விட்டுவோம்.
0: இப்போ அந்த வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அதை பிடிச்சி இழுக்கணும் எடுக்கணும் செய்யணும் அப்படின்னு போது முள்ளு மாதிரி குத்தும் அது, ஏன்னா அது நாருன்றதுனால ரஃப்னஸ் இருக்கும், முள்ளு மாதிரி குத்தும். ஏதாவது ஒன்னு கைக்கு வந்து பாதுகாப்பா கிளவுஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டுப்பாங்க? அந்த மாதிரி எல்லாம்
1: இல்ல, கிளவுஸ் போட்டா விட முடியாது, கைக்கு வந்து இது வராது. அப்படி கை ரொம்ப அறுத்துக்கணும்னா உள்ளங்கையா இருக்கும்,
0: உள்ளங்கையா
1: இருக்கும், டேப் இருந்தா டேப் போட்டுப்போம்.
0: இந்த கயிறு திரிக்கிற தொழில உங்களுக்கு போட்டியெல்லாம் அதிகமா வருதுங்களா?
1: போட்டியெல்லாம் நிறைய இருக்கும், நாங்க அதிகமா விட்டா அவங்க வடம் எடுப்பாங்க, இவங்க எடுப்பாங்கன்னு போட்டா போட்டில விடுவோம், ஆள் வச்சு விடுவோம். இவங்க 10 வடம் விட்டா அவங்க 15 வடம் விடுறாங்க, வாரத்துக்கு 180 வடம் விடுவோம். ஆறு வந்துச்சுன்னா ஆறு இருக்கும்போது விடுறதுக்கு ஆள் இருக்காது, அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது.
0: இப்ப மாச வருமானம் எவ்வளவு வரும் தோராயமா?
1: மாசம் வருமானம் ஒரு 30,000-40,000 சம்பாதிக்கும்.
0: ரொம்ப அழகா கயிறு திரிக்கிறத பத்தியும் மாடு வளர்ப்பு பத்தியும் எங்க கூட வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க. மேலும் இது குறித்து நேயர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரலாம், அவங்க வந்து அந்த சந்தேகங்களை போக்கிக் கொள்றதுக்காக உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ண?
1: என் மொபைல் நம்பர்ல சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சொல்லுவோம், டவுட் கிளியர் பண்ணுவோம்.
0: சரிங்க, உங்க மொபைல் நம்பரை சொல்லுங்க.
1: 96 29 35 36 94.
0: சரிங்கம்மா, இவ்வளவு நேரம் அழகா பேசுனீங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றிமா.
1: நன்றிங்க.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை நார் கயிறு திரித்தல் மற்றும் மாடு வளர்ப்பு கெரகோடஹள்ளி எம் கவிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சசிகலா.

0: குழம்பெல்லாம் வச்சிட்டியா? என்ன கறிக்குழம்பு வாசனை மாதிரியே இருக்கு.
1: கறிக்குழம்பு வாசனை மாதிரி இல்ல, கறிக்குழம்பே தான். அதுக்குத்தானே தேங்காய் வாங்க வந்த மதியம்.
0: சரி சரி சிலக்கண்ண, நீ சொன்ன மாதிரியே நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டேன். நீ சொன்ன மாதிரியே இந்த அனுபவம் வாய்ந்த விவசாயி, அப்புறம் கயிறு திரித்தல் தொழில் செய்யக்கூடிய கவிதை அவங்க சொன்னாங்க. நிறைய தகவல்களை கேட்டேன், மனசு ரொம்ப நிறைஞ்சி போச்சு சிலக்கண்ண.
1: அவ்வளவுதான், அப்புறம் என்ன, உன கையிலேயே பிடிக்க முடியாது. நீ வந்து உடனே ஒரு தொழிலதிபர் ஆயிருவேன்னு கனவு கண்டிருப்பியே.
0: ஆமா சிலக்கண்ண, சும்மாவா? அந்த கவிதா அவங்க பேசும்போது தேங்காய் நார்ல இருந்து கயிறு தயாரிக்க என்னென்ன பொருள் எல்லாம் தேவை, கயிறு தயாரிக்க கூடிய அந்த முதலீடு என்னென்ன, கையில வந்து கயிறு தெரிக்கலாமா இல்ல மிஷின்ல செய்யறது நமக்கு லாபமா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இந்த மூலப்பொருள் வந்து நம்ம எங்கெல்லாம் போய் வாங்கலாம், இதை எப்படி கயிறு திரிச்ச கயிறை எங்க சந்தைப்படுத்தணும், அதை எப்படி நம்ம விற்பனை செய்யணும், அது மட்டும் இல்லாம இந்த கயிறு திரிக்கக்கூடிய தொழில இருக்கக்கூடிய சவால்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, கூடவே மாடு வளர்ப்பு பத்தியும், மாடு எப்படி பராமரிக்கணும், மழைக்காலம் கோடை காலங்கள்ல எந்தெந்த மாதிரியான தீவனங்களை கொடுக்கணும், நோய் மேலாண்மை எல்லாம் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரே கல்லுல இன்னைக்கு எனக்கு 2 மாங்காய் செலக்குன.
1: சரி சரி, உனக்கு புரிஞ்சா சரி. சரி வா, சூடு ஆடுறதுக்குள்ள சாப்பாடு சாப்பிட்டுருவேன்.
0: இதோ வந்துட்டேன், கை எலம்பிட்டு வரேன்.
1: சரி முத்துக்கண்ணே.
2: இத்துடன் இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
6: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்டு பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% மட்டும்தான் சேதாரம்.
7: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: வணக்கம் நேயர்களே. நேரம் இரவு 8 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை இணைந்திருக்கிறோம் இளந்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடும். அதாவது நிகழ்ச்சியில் ஒரு நீண்ட ஒரு தமிழ் சொல்ல கொடுப்போம். அந்த சொல்லிலிருந்து 5 தமிழ் வார்த்தைகளை நீங்கள் கண்டறிந்து சொல்ல வேண்டும். அப்படி சரியாக கண்டறிந்து சொல்பவர்களுக்கு பரிசு பாடல் ஏதும் கிடையாது, வாழ்த்துக்கள் மட்டுமே. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியங்கள், புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்களாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்களாம். வணக்கம் செல்வி.
1: வணக்கம் பிரபாகரன்.
0: நிகழ்ச்சி தயாராயிட்டீங்களா?
1: நான் தயாரா.
0: என்ன நிகழ்ச்சி?
1: இன்னைக்கு சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில
0: சரிங்க
1: ஒரு சொல்ல கொடுத்துட்டு போறோம். அவங்க அதுல இருந்து 5 சொற்களை சரியா கண்டுபிடிக்க.
0: சரி, இந்த நிகழ்ச்சியினால நேயர் கிடைக்கக்கூடிய சாராம்சம் என்ன என்னன்றது தெரியுமா? நிறைய தமிழ் வார்த்தைகளை நம்ம கண்டறிந்து சொல்ல முடியும்.
1: ஆமா,
0: சரிங்களா. ஒரு தமிழ்ல வந்து ஒரு மறுசுழற்சி, ஒரு மறுபயிற்சி மாதிரி இருக்கு. என்னென்ன வார்த்தைகள் இருக்கு,
1: அவங்க மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி
0: அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். சரிங்க, தமிழ் மொழியை வளர்த்துக்கலாம் அவங்க ஆற்றல. சரிங்களா, நிகழ்ச்சி நீங்க முதல் நேயரை நினைச்சலாங்களா?
1: யாருன்னு பாக்கலாம்.
0: வரக வணக்கம்
2: ஐயா. இருவருக்கும்
1: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜசேகர்.
0: ராஜசேகர், உங்களுக்கான அந்த சொல் கந்த புராணம்

0: கந்த புராணமா?
1: ஆமா, இதுல இருந்து ஐந்து வார்த்தைகள் கண்டறிந்து சொல்லுங்க, தமிழ் வார்த்தைகள்.
0: புராணம்,
1: சரி.
0: கந்தம்,
1: கந்தம், சரி.
0: கணம்,
1: கணம், அருமை. மூணு.
0: அப்புறம் தந்தம்,
1: தங்கமா?
0: தந்தம், தந்தம்,
1: தந்தம், சரி.
0: அப்புறம் வந்து கரம்,
1: கரம், சார். இன்னொன்று சொல்லுங்க.
0: அப்புறம் வந்து அவ்வளோதான் வரும். கதம்,
1: கதம், சரிங்க. கதம், கதம், கதம் வருதுங்க. ஐந்து வார்த்தைங்க சொல்லிட்டீங்க, நன்றிங்க.
0: வணக்கம்.
1: அடுத்த நேயர் வருங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்யா.
1: வணங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தர்மபுரி மதிகோன் பாளை மோகன் பேசுறேன்.
1: மோகன், உங்களுக்கான அந்த சொல் வான வேடிக்கை. வான வேடிக்கை,
2: வான வேடிக்கை.
1: ஆமா, நீங்க வேடிக்கை காட்டுங்க. ஐந்து சொற்களை சொல்லி, ஐந்து தமிழ் வார்த்தையில சொல்லி. அருமையான சிரிப்பு, சொல்லுங்க.
2: கை,
1: கை, அருமை, சூப்பர். அடுத்து
2: வாடி, வேடி, வானம், வான, வாடிக்கை,
1: வாடிக்கை, சரிங்க. ஐந்து சொல்லிட்டு, ஐந்து ஆச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாகலாபுரம், கன்னியப்பன்.
1: கன்னியப்பன், உங்களுக்கான அந்த சொல்
3: கொடுங்க. கொஞ்சம் எளிமையா கொடுங்க.
1: சிற்றிலக்கியம்,
3: சிற்றிலக்கியம்,
1: சிற்றிலக்கியம். ஈ எல்லாம் வராது, லாதா வரும். இலக்கியமே வராதுங்க, ஈ வரல, அதான் சொன்னேன். சரிங்க,
3: வராதுங்களா?
1: வராது, தவறு. நன்றி.

0: سنفلاور اويل.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்
2: அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களே அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
4: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சரி, உங்களுக்கான அந்த சொல்லு செல்வி கொடுப்பாங்க, கொடுங்க செல்வி.
6: ஐயா சந்திரசேகர் ஐயா கேட்கலாமா?
5: ஆ கேளுங்கம்மா.
6: உங்களுக்கான சொல் திருவாலங்காடு.
5: என்னம்மா?
6: திருவாலங்காடு.
5: திருவாலங்காடு.
6: ஆமாங்க.
5: காடு.
6: ம்.
5: திரு.
6: ம்.
5: பா ஒரு எழுத்து ஒரு மொழி.
6: ஓகே.
5: கா ஒரு எழுத்து ஒரு மொழி.
6: சரிங்கய்யா.
5: அதுக்கப்புறமா வந்து திருடு அப்படிங்கிறது என்னன்னு அஞ்சு சொல்லிட்டேம்மா.
6: திருடு.
4: சரிங்கய்யா, சரியா சொல்லிட்டாருங்களா?
6: உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்க.
4: சரி, நன்றி.
5: மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நன்றி.
4: அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
7: அரசம்பட்டி காவாக்கட்டு தென்னை விவசாயி முருகன் சார்.
4: சார், உங்களுக்கான அந்த சொல்
7: சொல்லுங்க சார்.
4: மானா மதுரை
7: சார்.
4: மானா மதுரை.
7: மானா
4: மதுரை
7: சொல்லுமா சார்?
4: சொல்லுங்க
7: மா.
4: சரி,
7: மது.
4: மது. சரி, ரெண்டு.

0: துரை
1: துரை மூணு அருமை. இன்னும் ரெண்டு.
0: மானா
1: மானா நான்கு. இன்னும் ஒன்று.
0: மது
1: அதான் சொல்லிட்டீங்க. இன்னும் ஒன்று.
0: மாறை
1: மாறை. சரி மாறை மறை அப்படின்னு சொல்லுங்க. சரிங்க ஐந்து சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி சார். வாய்ப்பு நன்றி சார்.
1: அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். யார் எங்கிட்டு பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம். ஐயா இருவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
3: வணக்கம்.
2: மேச்சேரி வள்ளார் சுப்பிரமணியம் ஐயா.
1: சரி வள்ளார் சுப்பிரமணி உங்களுக்கான அந்த சொல்
2: கேளுங்க ஐயா.
1: மீன் கொத்தி.
2: மீன் கொக்கி.
1: மீன் கொத்தி. கொக்கியில கொத்தி.
2: மீன் கொத்தி. சரிங்கய்யா.
1: அதுல இருந்து ஐந்து தமிழ் வார்த்தைகள்.
2: ஐந்து சொல்ல சொல்றீங்களா?
1: ஆமா சொல்லுங்க.
2: மீ.
1: சரி.
2: கோ.
1: கோ. சரி ரெண்டு.
2: டி.
1: டி. சரி மூணு. அடுத்தது
2: கொத்தி.
1: என்னங்க?
2: கொத்தி.
1: கொத்தி சொல்லலாம். இன்னும் ஒன்று விரைவா.
2: போ.
1: சொல்லிட்டீங்க
2: ஐயா.
1: சொல்லிட்டீங்க.
2: ஐந்து சொல்லிட்டீங்க.
1: நானும் தான் சொல்லிட்டீங்க.
3: இல்லைங்க ஐயா கோ ஏற்கனவே சொல்லிட்டீங்க.
2: ஆமாம் சரிங்கம்மா.
1: சார் ஒன்று வரலைங்க பரவாயில்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி.
2: நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்ததை நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
5: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
7: நேரம் 8:00 பத்து நிமிடம். இது தருமபுரி பெண்மலை 107.5, ஏற்காடு பெண்மலை 103.7, நேரை இழந்த நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி நிலையம். அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம்.
7: சார், சண்முக சுந்தரம், உங்களுக்கான அந்த சொல்ல செல்வி தருவாங்க, கொடுங்க.
9: கேட்கலாமா? உங்களுக்கான சொல் வண்டி சக்கரம். வண்டி, வண்டி சக்கரம்.
7: அதிலிருந்து 5 வார்த்தைகள்.
8: வண்டி,
7: சரி.
8: சக்கரம், தரம்,
9: சரிங்க. இன்னும் 2.
8: சக்கரம், தரம்,
9: கரம்,
8: தரம்
9: சொல்லிட்டீங்களா? கரம்,
8: தரம், தரம்,
9: சரம், சரிங்க.
8: வரம்,
9: சரம், வரம், சரிங்க. அருமையா பதில் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
7: நன்றி,
9: நன்றி.
7: நிகழ்ச்சியம் அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கங்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
10: கவிப்ரியா, நாமக்கல்.
7: சரி, நாமக்கல், உங்களுக்கான அந்த சொல் செல்வி நீங்க கொடுத்துருங்க.
9: கவிப்ரியா, உங்களுக்கான கேள்வி.

0: செல்வச் சிறப்புடன்.
1: செல்வ சிறப்புடனா?
0: ஆமாங்க.
1: சிறப்பு
0: சிறப்பு.
1: உடன்
0: உடன் நிறைய இருக்கு, யோசிக்கலாமே. செப்பா. வரப்பு. வரப்புக்கு எந்த ரா வரும்?
1: ஓ சாரி சாரி, ரகர.
0: சரி, ஆமாங்க ஆமாங்க. செல். ஆ, இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. யோசிங்க யோசிங்க, வந்துடும்.
2: கூடுதல் நேரம் ஆயிடுச்சுங்க.
0: நேரம் எடுத்துக்கிறீங்க, இருந்தாலும் நல்ல முயற்சி.
2: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
2: நேயர்கள் வந்து கூடுதல் நேரம் எடுத்துக்கிறாங்க. ஒரு குறைந்த நேரத்திலே டக் டக் டக்னு சொல்லலாம் யோசிச்சு. சரிங்க, அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு இனிய பாடல் பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். இளந்தண்ட நிகழ்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில் தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: நேரம் இரவு 8:20. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நகை இணைந்திருக்கிறோம் இளம் தண்டல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: காரிமங்கலம் மட்டும் எங்கிட்டு பீமராஜன்.
4: பீமராஜன், உங்களுக்கான அந்த சொல் கறி துண்டு.
5: என்ன
4: வருதா?
5: துரி.
4: சரி, சொல்லிட்டீங்க. இதெல்லாம் அது அழகான வார்த்தைகள்லாம் இருக்குது. கண்டு இருக்குது, கத்து இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வரலையா?
6: இல்லையா, நீங்க சொன்னதுக்கு பொருள் இல்லை.
4: சார், அருமையான சொல்ல 5 சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுக்கான அந்த கைத்தட்டல் இதோ. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: வெற்றி செருக்கு சொல்லுங்க. சருக்கு வராதுங்களே, சா இல்ல, சே தானே இருக்கு. ஆமாங்க.
5: குறுக்கு வரும். இல்ல மேடம், எல்லாம்
4: தெரியுது. சரி, பரவாயில்லைங்க, முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: மதிகள் பட்டிந்து ரமணி.
4: சரி ரமணி, உங்களுக்கான அந்த சொல் கொடுக்கலாமா? வண்ண மலர். சரிங்களா, வா இன்ன வண்ண மலர். இதுல இருந்து 5 சொற்கள் டக் டக்குன்னு சொல்லுங்க.
7: மலர்.
4: சரி.
7: வளர்.
4: மலர், வளர். சரிங்க.

0: மண் அருமை. மூணு ஒன்று சரிங்க. நாலு இன்னும் ஒன்று.
1: வண்ணமலர்.
0: வண்ணமலர் தான் போட்டோம்ல, அது வராது. அடுத்துங்க.
1: வண்ண
0: வண்ண
1: ஆ
0: சரிங்க. வண்ண காடு பற்றி சொல்லலாம். சரி, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கான அந்த சொல் நிலநடுக்கம்.
2: நிலநடுக்கமா?
0: ஆமா, அதுல இருந்து ஐந்து சொற்கள்.
2: நிலம்.
0: நிலம் சரிங்க.
2: நடுக்கம்
0: ரெண்டு.
2: நாடு.
0: நாடு நாடு வரலீங்க.
2: நட்பு.
0: எதுங்க?
2: நட்பு.
0: நற்று அதுவும் வரலீங்க. தவறு. நன்றிங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
0: சரி, சக்கரவர்த்தி. உங்களுக்கான அந்த சொல்,
4: உங்களுக்கான சொல் கேட்கலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
4: கல்லிடை குறிச்சி.
3: கல்லிடை குறிச்சிங்களா?
4: ஆமாங்க.
3: குறி. கல்லிடை. கச்சி.
4: கச்சி. கொஞ்சம் பொருளோட சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாமே.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? ஐயா, வானொலி பெட்டியோட ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுங்க. குறைச்சிருங்க, இல்ல ஆஃப் பண்ணிருக்கேன்.
5: வெங்கடாசலம்
4: ஐயா, உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா? திரிபாதிரி புலியூர். திரிபாதிரி. திரிபாதிரி புலியூர். இது ஒரு மாவட்டத்தோட முன்னாள் பெயர். ஆமாங்க ஆமாங்க. சொல்லுங்க. திரி.
5: திரிபாதிரி புலியூர்.
4: ஆமாங்க.
5: திரி.
4: பாலி. பாலி. பாலிக்கு போறீங்களே
0: கூடுதல் நேரம் எடுத்துட்டீங்க.
4: இன்னும் முயற்சி பண்ணலாமே. நிறைய நான் பெரிய வார்த்தையா கொடுத்துட்டேன். நன்றிங்க ஐயா. நன்றி. நல்ல முயற்சி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம். இருவருக்கும்
4: வணக்கம்.
0: யார் எங்கிட்டு பேசுறீங்க?
6: மகேஷ்.
0: சார், உங்களுக்கான அந்த சொல்
6: சொல்லுங்க.
4: சொல்லலாமா?
6: சொல்லுங்க.
4: திருவிளையாடல்.
6: திருவிளையாடல்.
4: ஆமாங்க. ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கேன்.
6: திரு.
4: ரொம்ப எளிமையா இருக்கு. சொல்லுங்க.
6: விலை. விலை. அப்புறம்
4: சரிங்க.
6: நாலு.

0: இன்னும் ஒண்ணு ஒண்ணு சொல்லுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா
1: சரிங்கம்மா, வாழ்த்துக்கள் நன்றி.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கான கைத்தட்டல்.
2: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து
3: 9.99%.
5: நேரே இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி ஈரோடு, திருப்பூர், கோவை, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ்ந்த இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
7: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
6: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
7: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
6: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
8: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா சில விழிப்புணர்வு, சில ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்றைய தகவல்ல நம்ம பகிர்ந்துக்க போற விஷயங்கள் என்னன்னா, இப்போ குழந்தை வந்து நார்மல் ஆகாம சிசேரியன் வந்து பண்ணிடுறாங்க. சில டைம் வந்து இந்த வயிற்றுக்குள்ளாரையே காட்டு போய் போயிடுது, அதனால குழந்தைக்கு நாங்க சிசேரியன் பண்றோம், பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது நிறைய பேர் ஏன் டாக்டர் எல்லாருக்குமே இந்த மாதிரி காட்டு போய் போகுமா, எதனால அந்த குழந்தைக்கு அப்படி ஆகுது அப்படின்னு சில சந்தேகம் கேக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம நார்மல் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பூர்த்தி செய்யணும். அதாவது எதுனா, நீர் நல்லா இருக்கணும், குழந்தைக்கான தலை வந்து கர்ப்பப்பை வாய் வழியா ஈஸியா விரைவடைந்து அந்த இடுப்பெலும்புக்குள்ளார எந்த ஒரு தங்கு தடை இல்லாம வெளியில வரக்கூடிய சூழல் நல்லா இருந்திருக்கணும். அது குழந்தைக்கு தலையில கழுத்துல கொடி சுத்தாம இருந்திருக்கணும். அது இல்லாம இன்ஃபெக்ஷனோ அல்லது பனிக்குட நீரோ மிகவும் குறைவா இருக்கும், இல்லாம நல்லா இருக்கணும், இன்ஃபெக்ஷன் இல்லாம இருக்கணும், பனிக்குட நீர் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பூர்த்தி செஞ்சு நல்லா இருக்கப்ப, அதே மாதிரி டேட் கிராஸ் பண்ணாம, அதாவது பிரசவ தேதியை தாண்டி போகாம இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு 99% குழந்தை காட்டுப்பி போகாம தான் இருக்கு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இப்ப நீர் குறைவாவோ அல்லது கழுத்துல கொடி நல்லா சுத்தி இருக்கு, டைட்டா கீழே இறங்க விடாம தடுத்தாலோ அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ அல்லது நீர் குறைவா இருந்தாலோ அல்லது கர்ப்பப்பை வாய் இடைவெளி கொடுக்காம இடுப்பெலும்பும் இடைவெளி குடிக்காம இருக்கிறப்ப நம்ம வந்து வலிமருந்து போடுறப்ப தலை கீழே இறங்காம குழந்தை சிரமப்படும் பொழுது அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளாரையே அது மோஷன் போயிடுது. அந்த மோஷன் போடுறது ரிஸ்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரிஸ்க் தான். சில டைம் குழந்தை வயிற்றுக்குள்ளாரையே அதை சுவாசிக்குமா சுவாசிக்காதாங்கிறத மருத்துவர் அனலைஸ் பண்ண முடியாது. டெலிவரிக்கு அப்புறம் தான் நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். டெலிவரிக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்படி ப்ரீத் பண்ணுது, நேச்சுரல் ஆக்சிஜன்லயோ அல்லது ஆக்சிஜன் வச்சோ அதை எப்படி ப்ரீத் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சில டைம் அது சுவாசிச்சிருந்து அது நுரையீரல்ல போய் அந்த காட்டுப்பீன்னு சொல்றோம் இல்லைங்களா, மெக்கோனியம் சொல்லுவோம், அது வந்து அடைச்சிருந்ததுன்னா குழந்தைக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆகுங்கிற காரணத்தினால நம்ம அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன், அதாவது மருத்துவர் கை வச்சுட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. சில டைம் வந்து கர்ப்பப்பை வாய் நல்லா விரிவடைந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளார நார்மல் ஆகிற மாதிரி இருந்தா, சில டைம் அந்த மாதிரி கேசஸ் கூட நம்ம நார்மல் ட்ரை பண்றோம். பட் ஆனா அது அந்த ரிஸ்க் வந்து பேபிக்கான பிரச்சனைகளை நம்ம வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஏத்துக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் பின்னாடி

0: வந்தா பேபி அட்மிஷன் போட்டு நம்ம பாக்குற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி காரணங்கள்னால சில டைம் வந்து மூச்சுத்திணறல் வருது, பேபிக்கு ரிஸ்கா கூட சில டைம் போய் முடியுது. ஏன் இது இப்போ நம்மளே வந்து ஒரு அடல்ட்டே ஒரு சஃபகேஷன், அதாவது ஒரு மூச்சுட முடியாம ஒரு சூழ்நிலை, கன்ட்ராக்ஷன் நல்ல டைட் ஆகுது, அந்த டைட்னஸ் அந்த வலியை வந்து குழந்தை கூட அந்த ப்ரெஷரை உள்ளார தாங்க முடியாம கூட போகலாம். அந்த டைம்ல நம்ம மூக்கும் வாயும் நம்ம முக நம்ம வந்து அமுத்திட்டா நேச்சுரலா என்ன ஆகும், நம்ம மூச்சுட முடியாம போனா நம்மளே வந்து மோஷன் போயிடுறோம் இல்லைங்களா, யூரினேட் பண்ணிடுறோம், மோஷன் போயிடுறோம் அடல்ட்டே. அதாவது ஒரு சஃபகேஷன், அதாவது மூச்சோட தடுமாறுறப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், மோஷனோ அல்லது யூரினோ நம்மளுக்கே தெரியாம போயிடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பேபிக்கு வயிற்றுக்குள்ளார நடக்கும். அந்த மாதிரி மூச்சுத்திணறலோட இருக்கிறப்ப நம்ம ஃபர்தரா மேலும் மேலும் நம்ம வந்து நார்மல் வந்து பாசிபிலிட்டி இல்லாத நேரத்துல நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தைக்கு ரிஸ்க் ஆகுங்கிற காரணத்தினால மகப்பேறு மருத்துவர்கள் அது சிசேரியன் பண்ணி குழந்தையும் தாயும் நல்லபடியா நம்மளுக்கு கொடுக்கறாங்க.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: நேரம் இரவு 8:35. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம் இளம் தண்ட நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு. இந்த நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: சரி பாபையா, உங்களுக்கு நான் அந்த சொல்
3: சொல்லு சார்.
2: மண் பாண்டம்.
3: மண் பாண்டம்.
2: ஆமாங்க, அதுல இருந்து 5 வார்த்தைகள்.
3: ஒரு மணி சார்.
2: சரி.
3: மண்
2: எதுங்க?
3: மண். மண் சார்.
2: ஆ, ரெண்டு.
3: மனம்.
2: மனம்.
3: மனம் பா. மனம்.
2: சரி.
3: பாடம்.
2: சரி.
3: அப்புறம் பால்.
2: பால்.
3: சார் பால் சொல்லாமா?
2: பால் சொல்றீங்களா? பால் சொல்றீங்க.
3: மண் பாண்டம்.
2: பால் சொல்லலாம்.
3: பால் சொல்லாமா?
2: பால். பால். பால் சொல்லலாம்.
3: பால்.
2: சரிங்களா? பான் சொல்லலாம், மண் சொல்லலாம், பாண்டம் சொல்லலாம். சரிங்க, சொல்லிட்டீங்க, அழகா சொல்லிட்டியா, 5 வார்த்தைகள். நன்றிங்க. நேர நிகழ்ச்சியில் நடந்தாக ஓர் இனிய பாடல்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: நேரமிரவு 8:41. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் இளந்தண்ட நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி நிலையம். அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
9: ஹலோ,
8: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
9: வணக்கம் ஐயா, நான் நெரூர்ல இருந்து ஜீவிதா பேசுறேன்.
8: சரி ஜீவிதா, உங்களுக்கான சொல்
9: ஐயா ஈஸியா கொடுங்க ஐயா.
8: சரி, நீங்க மட்டும் பேசுங்க.
10: மதில் மேல்.
9: மதில் மேல்.
10: அருமை அருமை அருமை, அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான கைத்தட்ட கொடுத்துடலாம்.
8: ஊரே கைத்தட்டு, நாம
10: கைத்தட்டு கைத்தட்டுறாங்க.
8: நன்றி, நாமளும் கை தட்டிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நேயர் வருகை. வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சாந்திமா, உங்களுக்கான அந்த சொல்
2: சாந்திமா, பெரிய புராணம், பெரிய புராணம்,
0: பூரணம்,
2: என்னங்க
0: பூரணம்,
2: பூரணம் இல்ல புராணம், புராணம்,
0: புராணம் சொல்லுவாங்க.
2: ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: பெரிய
1: மறந்து போச்ச. சரிங்க,
2: இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்.
1: புராணம் பெரிய, அதுக்கப்புறம்
2: சிறு தடுமாற்றம், பரவாயில்லம்மா, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றிங்க.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, இந்த வானொலி பெட்டின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுங்க, எப்பயும் இப்படியே குறைச்சிட்டு பேசுங்க, சரிங்களா? ஓகே,
2: மதுரை. இதுல தூ எங்க? துறை. ஓ, அருமை அருமை அருமை அருமை, நல்ல பதில் சொல்லிட்டீங்கம்மா, உங்களுக்கான கைத்தட்டல் இதோ.

0: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
1: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
0: கோல்ட் பர்ச்சேஸா?
1: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
2: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
0: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
1: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நகை இழந்த நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் தர்மபுரி மாவட்டம் மக்கமணி தஞ்சாவூர் தாசனம்பட்டியில சித்தன்.
7: சித்தனையா?
6: எளிமையா கொடுங்க பாக்கலாம். சொல்லோடு விளையாடு.
7: ஓகே, எளிமையா கொடுத்துடலாம். திரும்பிப்பார்.
6: திரும்பிப்பார்.
7: ஆமாங்க.
5: திரும்பி எல்லாம் பார்க்க கூடாதுங்க, அதுல இருந்து 5 வார்த்தை சொல்லணும். சொல்லுங்க.
7: திரு.
5: சரி.
7: பார்.
6: திருமா.
7: திருமா. இங்க மா இல்லீங்களே?
6: இதுல மா இல்லையா?
7: இல்ல, திரும்பி பார் தானே. பா தானே இருக்கு, மா இல்ல. இல்ல, இன்னும் முயற்சி.
6: பார் ஒண்ணு.
7: ம்.
6: திருப்பாச்சி.
5: திருமால், திருப்பாச்சி, திருப்பதி, திருமலை, ஏழுமலை. சரியான பதில்.
7: நன்றி.

0: நன்றி நன்றி.
1: நன்றி சார்.
2: நன்றி. அடுத்து நேயர் வருகை வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நாங்க பரமத்தில வேலூர்ல இருந்து பேசுறோம்.
2: உங்க பேர் என்னங்க? சரி, உங்களுக்கான அந்த சொல் கொடுத்துடலாமா? கரும்பலகை.
3: கரும்.
2: சரி.
3: பலகை.
2: சரி.
3: கை.
2: சரி.
3: கம்பு. கம்பு.
2: கம்பு. கம்பு பூ எல்லாம் வல்லிங்க.
3: கரு. கரு. கரு. கரு.
2: கரு. சரி, கரு சொல்லிட்டீங்களா? சரி. ஆ, சரி, கை சொல்லிட்டீங்க. பலகையும் சொல்லிட்டீங்க.
0: திரும்ப திரும்ப சொல்றீங்க.
2: திரும்ப திரும்ப கேக்குது. திரும்ப திரும்ப கேக்குது. பின்னாடி சொல்றவங்களும் கேக்குது. பல. சரி, பல சொல்லலாம். ஆ, பகை. சரி, பிட்டுக்காப்பி அடிச்சு அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். பிட்டுக்காப்பி அடிச்சு வாழ்த்துக்கள். நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சின்னசாமி நாயுடு தெரு தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்ட் பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
4: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
2: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
3: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
2: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
7: நிகழ்ச்சியினும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
8: ஐயா. வணக்கம் ஐயா.
7: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: மாரியப்பன்.
7: மாரியப்பன், உங்களுக்கு நான் அந்த சொல் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
7: வணக்கங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க? மூணுங்க. அடுத்தது
9: நன்றி.
7: அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: வானொலி பெட்டியோட அளவை குறைச்சிடுங்க.
7: வானொலியே இல்லன்ட்டாருங்க அவரு. சரி சரி, உங்களுக்கான அந்த சொல்
10: கொடுங்க.
7: கத்தரிக்காய்.
10: காய்.
7: கத்தரிக்காய். ஆ, காய். ஓகே, சரி.
10: கத்தரிக்காய்.
7: அதான் நான் தான் சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம்
10: வாய்ப்புக்கு நன்றி.
7: சரி, நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: வணக்கம் ஐயா.
7: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
12: பரமத்தி வேலூர்ல இருந்து கார்த்திகேயன்.

0: கார்த்திகேயன், உங்களுக்கான அந்த சொல் பாரதிதாசன். சரி, சரி, என்ன தி?
1: ரதி.
0: ரதி சொல்லலாம்.
1: பாதி சொல்லிட்டேன்.
0: ரதி பாதி. சரி, நாலு. இன்னும்
1: ஒன்னு
0: தாசன் சொல்லியாச்சு, நீங்களும் சொல்லிட்டீங்க, பின்னாடிக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இங்க பேசிக்கையா, நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம். திரையா? இல்லைங்க. தீர. சரி, தான் சொல்லலாம், தீ சொல்லலாம், சரிங்களா? சரி, சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கள், நன்றி. நேரே, இன்றைய இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில், இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ்ந்தேன். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்

0: நேரம் இது தருமபுரி பம்பளை 102.5, ஏற்காடு பம்பளை 103.7, எல்லாம் தண்ட நிகழ்ச்சி. சல்வை, நிகழ்ச்சியோட நிறைவு தருவாயில் வந்துட்டோம். இன்றைக்கி நேயர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு தமிழ் வார்த்தைகள் என்னென்ன வருது எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு அழகாக சொன்னாங்க. பல நேயர்கள் வெற்றி பெற்றாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள்.
1: நிறைய பேர் முயற்சியும் கூட செஞ்சாங்க.
0: சரி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய நிறைவு பெறுகிறது இளந்தண்ட நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்ட நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் மலர்ந்தது. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஈஏ பிரபாகரன் மற்றும்
1: நான் செல்வி இளையராஜா.
0: நேரம் இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சலாக.

0: आकाशवाणी न्यूज दिल्ली।
1: The National Testing Agency, NTA, today said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination, which is scheduled for the upcoming Sunday. In a statement, the NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. On to sports. In badminton, India's Ashmita Chaliha stormed into the women's singles semi-finals in the Macau Open in China today. Ashmita secured her place in the last four with a straight game victory over South Korea's Kim Min-sun 21-16, 21-18 in the quarterfinals. She will next face South Korea's Park Hae-yeon in the semi-finals tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi disburses incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana, says Indian youth will be at forefront of driving global growth, innovation and entrepreneurship in years to come. Country's first commercial plant to manufacture ammonium nitrate from coal to be set up in Jharsuguda district of Odisha with an outlay of 25,000 crore rupees. Supreme Court rules right to walk on demarcated footpath is a fundamental right, calls for setting up a regulatory body to execute it. India slams Pakistan at United Nations, accusing Islamabad of hosting, training and deploying terrorists. A new round of direct peace talks between United States and Iran postponed amid killing of 21 people in Israeli strike on Lebanon. Israel and Hezbollah later agreed to cease fire. And in sports, Ashmita Chaliha to face Park Hae-yeon in women's single semi-finals of Macau Open Badminton in China tomorrow. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
4: வணக்கம் நேயர்களே, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து நம்முடன் பேசுவதற்காக சின்மயா அமைப்பை சேர்ந்த மூத்த யோகா ஆசிரியர் பிரம்மச்சாரிணி சரண்யா சைதன்யா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம்.
5: வணக்கம்.
4: முதல்ல யோகானா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
5: ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசுல நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம், ஆசனம் பண்றது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்ணுறது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான, இங்கிலீஷில் வந்து யோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒய் ஓகேஇ. சம்ஸ்கிருதத்தில் வந்து ரூட் வேர்டு வந்து தாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ரூட் வந்து யுஜ், யுஜ்னா டு ஜாயின். இப்போது நம்மக்கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீராக வேலை செய்யணும், ஐந்து புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் ஐந்து கரணங், ஐந்து சரீரத்தால் வேலை செய்யும் கரணங்கள், கை கால் வாய் பெருவாய் சிறுவாய், இது ஐந்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கு, மனசுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்கு. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்ணுறேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும் இங்கே போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ள ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்குது. சித்தம்லலாம் நம்ம நிறைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம், ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நான்னு சொல்கிறோம் பாருங்கள், நான் வரேன் நான் போகிறேன் நான் தான் பெரிய ஆள் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம என்ஜின், உள்ளேருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது நிறைய, இதெல்லாம் ஒருங்கிணைந்து அது ஒருங்கிணைந்து தான் செய்யறது. பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது, அது சரியாக பண்ணுறதுக்கு தெரியலன்னா நம்ம வந்து மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் வந்து எப்படி இயங்குறதுன்னு தெரியாமல், நம்ம வந்து எப்படி இயக்கிறதுன்னு தெரியாமல் கண்டபடி பயன்படுத்தினாக்க அந்த கார் வந்து முழுமையான வேலையே நம்மளுக்கு செய்யாது. அதே மாதிரி தான் இந்த சரீரத்தை வந்து முழுமையாக அறிஞ்சு அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சரீரத்தோடைய ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்லாம் எதுவுமே தெரியாமல் நான் வந்து சில விஷயத்த மட்டும் யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனோட முழு யூஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த யோகா என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஞானம், யோகான்னா அது ஃபிலாசபியும் இருக்குது,

0: ஒரு ஞானம் இருக்கு. அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு பயிற்சி முறையும் கூட, ரெண்டுமே இது யோகான்ற வார்த்தையில இருக்கு. பேசிக்கா யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ் மீன்ஸ் டு ஜாயின், அண்ட் ஜாயின் நிறைய விஷயம் ஜாயின் பண்றதுக்கு இருக்கு. மெயினா மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்றோம், எக்ஸலேஷன் பண்றோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம், இது மூணுமே வந்து ஒரு சீரா இயங்கி செய்யக்கூடியது பேரு யோகம்னு சொல்லுவாங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமா குழந்தைங்களோட வளர்ற எலும்பு

0: இயங்கி செய்யக்கூடியது பேரு யோகம்னு சொல்லுவாங்க.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமா குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசை நார்களையும் எப்படி ஃபிளெக்சிபிளா மாத்தலாம், இதை அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது?
0: இது வந்து யோகா தினமா இருந்தும் பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமா இருந்தாலும் அந்த பெரியவர்கள் குழந்தைகள்ல இருந்தா வராங்க. அப்போ அது மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் ஃபியூச்சர்ல பெரியவங்களை ஆக போறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்குற மாதிரி இந்த கேள்வி இருக்கு. யோகம் என்பது நம்ம ஆசனம்னா புரிஞ்சுக்கிறோம், யோக ஆசனம், இந்த சிரசாசனம் பண்றது, தனுராசனம் பண்றது, இதை தான் யோகம் சொல்றோம். ஆனா பதஞ்சலி மகரிஷி தான் அந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்காரு. 196 சூத்திரங்கள் யோகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அதுல வந்து ஆசனம் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது, பாடியை வந்து ஸ்டெடியா வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளா வச்சிருக்க, ஸ்டெடியா இருக்கிறதுனால ஸ்டிஃபா இல்லாம ரிலாக்ஸ்டா கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆசனம் உடைய கோல் வந்து நம்ம சரீரத்தை பாடியை ஸ்டெடியா வச்சுக்கணும், சுகமா இருக்கணும். ஸோ இந்த கோலை ரீச் பண்றதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு யோகாசனத்துல. வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்கு. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பா ஆகும் உள்ள அந்த பிளட் ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம்னு சொல்றேன், சூரியன்னா வெளியில இருக்காரு, நம்மளுக்கு உள்ள வந்து சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்றாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து சோலார் பிளெக்சஸ், அதுக்கு தான் அந்த பேரே அப்படி இருக்கு. ஸோ அந்த சோலார் பிளெக்சஸ்லேருந்து ஆரம்பிச்சு 1, 2 நம்ம கையை நகர்த்தி மேலேயும் கீழே குனியும் பொழுது, வேகமாக பண்ணும்பொழுது சரீரத்தில் வந்து ஒரு சீராக டைஜஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து அவங்களுடைய நடை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும். இந்த சூரிய நமஸ்கார், இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது 6 ஸ்டெப்பு ஆன்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப்பு ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளோதான். ரைட் சைட், லெஃப்ட் சைட். இந்த யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேற, கிரியா வேற. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்குது, நிற்கிற பொசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுற பொசிஷன் இருக்குது. கிரியான்றது மூவ்மெண்ட், ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு கிரியாவில் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சூரியன் எப்படி ஒளி கொடுக்குறார், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்குறாருல, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் வரும். கண்ணை திறந்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கண்ணாடியில் பார்த்தா அவங்களுக்கே ஆஹா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமான்னு தோணும். அதுதானே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்புலாக இருக்கும், அந்த போன்ஸோடைய வளர்ச்சி. மெயினாக வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர்னா மேருதண்டம் சொல்லுவாங்க. அந்த முதுகுத்தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூரோலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் டு த த்ரூ த ஸ்பைனல் கார்ட், இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து அப்படி தான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய லிம்ஃபாட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா ஏதாவது மூவி போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த யோகா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆஃபீஸில் தான் விவரம் போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து நான் விருக்ஷாசனத்தில் நின்னேன், காலை ஒரு காலம் அடிக்கி ஒருத்த மரம் மாதிரி நிற்கிறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனத்துல நின்ன. அவ சொன்ன என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கலகல கலகலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோகா பத்தி பேசினாங்க, மரத்தை பத்தி பேசினாங்க. அந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. யோகாக்கு

0: அந்த சக்தி இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக ஃபிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் ப்ரீதிங் எக்ஸசைசஸ். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில் யார் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அதை மாதிரி ஒரு முறையாக ஒரு ஆசிரியர்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடும். இதில் வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எந்த விதத்தில் போய் எப்படிலாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது, நிறைய விஷயமெல்லாம் இருக்குது யோகத்தில். அதனால் நல்லா பயிற்சியுடைய ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்.
1: எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகாக்களை கற்றுக் கொடுக்கலாம் மேம்?
0: வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது, ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையில தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கத்துக்கணும், அவங்க வந்து யோக நிலையிலே தான் இருக்காங்க. குழந்தையா இருக்கும் போது நம்ம வந்து குழந்தை பண்றதுலாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துருண்டு குழந்தை, ஒரு 5 மாசம் 6 மாசம் குழந்தை, நீங்க கைய காலைய வீசி வீசி ஆடுறத பாத்திருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ண டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கு, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது யோக நிலையில அது இருக்கு, அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷனில் அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னால் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களாக இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களாம் இருக்காங்கன்னா அந்த காலை கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்போ யோகாச்சாரியாக படிக்கும்பொழுது, அந்த கோர்ஸ் படிக்கும்பொழுது நிறைய பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துடுவார் அந்த டீச்சர். ஒரு டீச்சர் இருக்கார், நிறைய பசங்களை ட்ரெயின் பண்ணுறாரு, ஒரு 100 கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்களெல்லாம் வந்து யோகா கிளாஸில் சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ், அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு விதமான அனுபவமும் இல்லை என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுலேருந்து பண்ணலாம். ஆசனங்கள், சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 12 வயசு மேலே தான் பண்ணணும்னு ரூல்லாம் இருக்குது. சிரசாசனமாக தலைகீழாக நிற்கிறது, அதில் மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தாக்க ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதமாக இருக்கும், அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால் June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால யோகா பத்தி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
0: சந்தேகமே இல்லை, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு, பார்க்கறதுக்கே பெருமையா இருக்கு. இப்போ பாரத தேசத்திலிருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ், June 21 சம்மர் சால்ஸ்டிஸ், அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நியூயார்க் மற்ற இடத்துல எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச லெவல்ல வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம், இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு, ஒரு பற்றுக்கோடா இருக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லயும், நம்ம பாரத தேசத்துலயுமே. நம்மளுக்கு வந்து இவ்வளவு இருந்தா கூட, இந்த கலை நமக்கிட்டே இருந்தா கூட, அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, பாரத தேசத்துல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட போயிடும். இவ்வளோதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து, இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதோட மகிமை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது, பிரபலமாயிருக்கு நல்லா, அதில் வந்து சந்தேகமே கிடையாது.
1: சர்வதேச யோகா தினம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்?
0: எல்லா வயதினர், குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயதானவர் முதியோர்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெஃபினட்டாக பெனிஃபிட் தரும், அதில் சந்தேகமே இல்லை. எப்படின்னா, நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசில் பெனிஃபிட்டாக, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுலேருந்து கடைசி சுவாசம் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்குது. அந்த சுவாசத்தோடு இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ளே இழுத்து தியானத்தோட, தியானம்னா அட்டென்ஷன், அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில் விடுறோம், அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால் இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னன்னா முடிஞ்ச

0: அளவுக்கு யோகம் பண்ணலாம், அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்லை சேரில் உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கற்றுக்க முடியலன்னா நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம், அந்த வாக்கிங்கையும் வந்து ரெகுலேட்டட் ப்ரீதிங்கோட வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன் இது மூணு கொண்டு வந்து யோகம் நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம், துடைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம், எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோடு கொண்டு வந்துட்டால் ஒரு யோக பயிற்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ளே எப்படி போகுது எப்படி வெளியில் வருது இதை கவனித்தாலே இது ஒரு பெரிய யோகக்கலை. புத்திசமில் சொல்லுவாங்க ஆனபான சதி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல வீக்ஷண பிராணாயாமம்னு சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னு இந்த பிராணசக்தி உள்ளே போகுது வெளியில் வருது, இதை வந்து நான் கவனிக்கிறது அமைதியாக ஒன்றுமே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாமல் உள்ளே போகிற பிராணனும் வெளியில் வர எங்கேருந்து மூக்குலேருந்து எங்கே உள்ளே போகுது எங்கேருந்து திருப்பி வெளியில் வருது இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயதினராலும் பண்ணால் இதை பண்ணி முடித்த உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசில் லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், யோகானா என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.

0: நேரம் இரவு 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: Viking Bunions and Briefs,
6: Mecheri, the Kaveri Polytechnic College,
7: Medical Laboratory Technology, Fire Technology and Safety, Chemical Engineering, Computer Engineering, Mechanical Engineering, Electrical and Electronic Engineering, Electronics and Communication Engineering, Civil Engineering போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: நேரலை நிகழ்ச்சியினை இனி கேட்கலாம். இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியினை.

0: நேயர்கள் இதுவரை இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலம் கடந்த காவிய காணங்களோடு இணைகிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு திருப்பூர்

0: கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ்ந்தார்கள். அதன்படி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோடு 24 40 30 என்ற எண்ணிலும் 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோடு 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வர முதல் அன்பு நேயர் வருகு, வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வயலாஜி பக்கத்தில் இருக்கிற கொங்கரோளத்துலேருந்து பேசுகிறோம் சார். செந்தில்குமார்.
0: செந்தில்குமார் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: புதிய பறவையில் இருந்தாலும் பார்த்த ஞாபகம் இல்லையோ.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்டு பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99%
4: மட்டும்தான் செய்தாரோ என் டிபார்ட்மெண்ட் 11% சதவீதம் மட்டும்தான் அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு போதும் மத்தத நானே சொல்றேன் வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க. தெரிஞ்சுங்க கரெக்டா சொல்றீங்க. நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: நேரம் இரவு 10:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6. நேரம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நிறனை இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
6: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: மணாலமே மங்கையின் பாக்கியம் என்ற படத்துல இருந்து அழைக்காதே என்னை நினைக்காதே.
6: சரிங்க, கேட்டலாம். நன்றி.
7: வாய்ப்புக்கு நன்றி சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
7: நேரம் இரவு 10:15, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இரவு வேளையில் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
8: இரவு வணக்கம்.
7: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேங்கய்யா.
7: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: படம் வந்து பார்த்தால் பசி தீரும். ஆனா நமது தருமபுரி பண்பலையில பாடல் கேட்டாவது பசி தீரும்.
7: சரிங்க,
8: அதனால சாப்பிட்டுட்டு இந்த பாடலை கேக்குறேன். அன்று ஊமை பெண்ணல்லோ, இன்று பேசும் பெண்ணல்லோ. ஏன்னா தருமபுரி எப்ப நம்ம கேட்டுட்டு நிகழ்ச்சியை கேட்டுட்டு பேசிட்டுமே.
7: சரி, இரண்டாவது முறை சாப்பிடுங்க. நன்றிங்க.
8: நன்றிங்க.
9: ஆவண்ணா
10: அக்கண்ணா
11: இடையினமாம்.

0: நேரம் இரவு 10:23. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் அவினாசியில இருந்து பிரபு பேசுறேன்
0: சார். சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரத்த துலங்கம் படத்திலிருந்து பசுமை நிறைந்த நினைவுகளை பாடல்.
0: சரி, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம்.

0: நேரம் இரவு 10:27. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், எஸ் கௌரி சங்கர், நலம் நலமறிய ஆவல்.
0: சரி, சொல்லுங்க, என்ன திரைப்படம் பாடல் வேணும்?
1: காத்திருந்த கண்கள் படத்துல வளர்ந்த கலை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா.
0: சரிம்மா, கொடுத்துடலாமா? நன்றிம்மா.
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை,
1: பக்தி மாலை
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேரம் இரவு 10:32 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 எல்லாம் இணைந்திருக்கிறோம். சுகமான ராகுங்க நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
3: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
2: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: கோவை வைகைச்சாரல், நரசிபுரம், என் கே கந்தசாமி.
2: சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: ஐயா, இன்னைக்கு பிரபல பின்னணி பாடகர் ஏஎல் ராகவன் பிறந்தாருங்க.
2: சரிங்க.
3: அவர் நினைவாக இருவர் உள்ளம் படுத்து புத்தி சீகாமணி பெற்ற பிள்ளை, அந்த பாடலை கேட்க விரைகிறேன்.
2: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
3: நன்றி. நன்றி. வணக்கம்.

0: நேரம் இரவு 10:36. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணங்க.
1: இயற்கையுடன் நினைவோம். பெருந்தரையிலிருந்து சண்முகம்.
0: சொல்லுங்க சண்முகையா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: அதே கண்கள் பாருங்க. எத்தனை அழகுங்கிற பாட்டு.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றி.
1: நல்ல இரவு நேரத்துல அருமையான பாடலை நான் கேட்டுள்ளேன். அனைவரும் கேட்டு
0: நன்றி.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: நேரம் இரவு 10:41. நேரலை இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழும் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கலங்க சார்.
0: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், நம்ம ஊர்ல நல்ல மழை.
0: சார்,
1: சிட்டுக்குருவி படத்துல ஒரு நல்ல படம் சொல்லுங்க. எல்லாரும் கேப்போம்.
0: நன்றிங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் இரவு 10:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்க நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேர்களை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? திருப்பூர் மாவட்டம் எல்லாருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு
1: சார்? உலக சுற்றுவாளையிலிருந்து தங்கத்தோணியில அந்த பாட்டுக்கு.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

0: நேரம் இரவு 10:49. நேர்களை இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம். கவிதா
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: துலாபாரம் படத்துல பூஞ்சிட்டு கண்ணங்கள்.
0: சரிங்க, கேட்டலாமா? நன்றி.
1: கேட்டலாங்க. நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:53 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இணைந்திருக்கிறோம் சுகமாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம் நேர்களே. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு இரவும் பகலும் படத்துலங்க.
0: சரி.
1: உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இந்த பாட்டு கொடுங்க.
0: சரிங்க.
1: இனிய இரவு வணக்கம்.
0: நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:57. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5. இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பூர் காவல் பாளையத்துல அம்பியா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: செல்வ மகள் பாடலிருந்து குயிலாக நான் இருந்த பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: கொடுத்துலாம், நன்றிமா.

0: நேரம் இரவு 11:01. நேயர்களே, இது சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிற அடுத்த அன்பு நேயர் வருகை, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுகுடி ராசாம்பாளையம் கோவிந்த் சார். நீங்க
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: திருநறை செல்வி அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.

நேயர்களே, ஒளி தந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அறிவிப்பாளர் இ ஏ பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சலாக.

நேரம் இரவு 11:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை நாளை பண்பலையில் வளமர முயற்சி பெரிய முன்னோட்டத்தினை கேட்கலாம். காலை 6 என்ன இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 உலரோக்கட அறிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சிக்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மணி மழலையாக நம்ம ஓடினா பி ரிஷாந்த் பாஸ்கரன். காலை 7 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்வளர், தருமபுரி அரசு பாட்டு கூட அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கண்ணி விலை நிலவரம், இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்தியில், 7:25 தருமபுரி துறை சாமி நடித்திரம் மற்றும் பாரதிபுரம் எஸ் சஜ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7 சந்தோஷாரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்றி கேட்கலாம். 8:05 பொன்னியின் புதுப்புடன் அறிமுக நேரில் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் எஸ் எச் ஜுவலரி வழங்கும் யோகம் தரும் யோகா, 8:00 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிறு வழங்கும் சுந்தரேஸ்வரர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் என்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் சிவன் சொல்லகம் இனிய சொல்லமது, 9:05 வானொலியின் வசம், 10:00 நன்றி கேட்போம் இன்று கேட்போம், 10:05 நீங்கள் கட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேவையை மற்றும் மாவோகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தின் செய்திகள், 12:10 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரையசை சூழல் கப்பம் மெல்லிசை, 1:05 ஆங்கில திசைகள், 1:10 நெய்யர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுர்வேதம், 1:45 மாநில செய்தியில், 2:00 விவசாயம் நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து, சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள், 2:00 தமிழருவி பூ ஒன்று புயலானது முனைவர் ந சந்திரசேகர் அவருடன் நேர்முகம், 3:00 கட்சியில் கலக்கப்படுகள், 4:00 3:55 மேற்கு வங்கம் தாரகேஸ்வரியில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23 கிசான் சம்மான் நிதினை வெளியிடும் நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆயிரத்து செய்திகள், 6:10 பாட்டு தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 மாநில அறிக்கை, 6:50 உள்ளூர் விழா, 6:55 சேலம் புதிய பெருந்தல் நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜூலஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மரவள்ளி நிலக்கடலை சாகுபடிகள் குக்கல்மனை டி ராணி அவருடன் நேர்முகம், 8:00 இளந்தண்டல் தமிழ் பேசுகிற, 9:00 ஆங்கில செய்திகள், 9:30 இடையே பிராதேசிய மலை, 10:00 சுகமாடுறார்கள், 11:05 ஆங்கில செய்திகள், 12:10 மத்திய அரசின் 12 நிறைவு சாதனை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலா கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நாளை வளபரம் முயற்சி பற்றிய முன்னோட்டத்தினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம், உறங்கும் முன் ஒரு சிந்தனை, உண்மையை கூறும்போது அதை யாரை தாக்குகிறது என்று பார்க்காதே, உண்மையை கூறும்போது அது யாரை தாக்குகிறது என்று பார்க்காதே. நேயர்கள், இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனைகளாக கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.